0: நேரம் 5:53:40. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமெங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை 5:55. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார்.

0: சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பூக்காலை 6:02. இலைகளில் பனித்துளிகள் முத்தமிட, பூக்கள் மலர்கள் கண்பிடிக்க, மலை முகடுகளில் ஆதவன் எட்டி பார்க்க எத்தனைக்க அழகாய் புலர்ந்து கொண்டிருக்கிறது மழையுடன் காலை பொழுத. குமரி பண்பலை 101 இன்று முழுக்க உங்களுக்கு தர இருக்கும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் படைப்பு. சென்னை வானொலி நிலையம் 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேர்நிலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09, 10 முற்பகல் 11:00, பிற்பகல் 3, மாலை 4:05, இரவு 10 மற்றும் நாளை காலை 6:00. 7:50 தொடரும் தென்குமரி தேர்நிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகள் நீர்மட்ட விவரம், திரையிசை. 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் முத்து நிலவன் அவர்கள் படைப்பு. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:02 பன்மொழி பாடல்கள். காலை 9:30 கான கைரளி. காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. 10:30 கடிதமும் கருத்தும். முற்பகல் 11:02 ஏக் சூர் குமரி பண்பலையுடன் நேரலையில் மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமடைந்து தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் நரம்பு சுருட்டு நோய் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சிஃபா அவர்கள். குமரி நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani. The news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has asserted that the foundation of the Indian economy remains exceptionally strong, with the nation recording a robust 7.7% growth in the fiscal year 2025-26 despite a global economic crisis. Addressing a large gathering after launching a series of developmental works worth ₹2,970 crore in Daman last evening, the Prime Minister noted that India continues to be among the fastest growing economies in the world. He assured the citizens that the country will forge ahead with its reform express while prioritizing massive infrastructure development and welfare schemes for the poor. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Earlier, Mr. Modi launched various infrastructure projects worth around 18,000 crore rupees in Surat. India's economy has maintained a strong momentum in 2025-26 with real gross domestic product GDP estimated to grow by 7.7% in comparison to 7.1% in 2024-25. The Ministry of Statistics and Program Implementation yesterday released the provisional estimates of annual GDP for the financial year 2025-26 and quarterly estimates of January to March this year. It said

0: The primary sector has observed 3.2% growth rate, mainly driven by the performance of agriculture and fisheries sectors. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri announced that natural gas has been discovered at the Sri Vijayapuram 3, about 15 kilometers off the east coast of the Andaman Islands. In the social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. He said Oil India is currently undertaking gas sampling to assess the composition and calorific value of the gas. Central Board of Secondary Education, CBSE, has extended the last date for the submission of applications for the verification of marks and re-evaluation till 7th of June. In a social media post, the board said students can now submit their applications till Sunday midnight. CBSE said that the decision has been taken in the interest of students to provide them with additional time to complete the application process. The earlier deadline for submission of applications was 6th of this month. CBSE has advised all the eligible students to take note of the extended deadline and complete the application process within the stipulated time. The Reserve Bank of India, RBI, has announced key changes to the regulatory framework governing investments by foreign portfolio investors, FPIs, in government securities aimed at improving ease of investment and simplifying compliance requirements. Under the revised framework, FPIs investing through the general route will no longer be required to comply with short-term investment limits, security-wise limits, and also concentration limits. In chess, Grandmaster R. Pragnananda has created history by becoming the first Indian to win the Norway chess title in Oslo with a final round victory over Germany's Vincent Kemer. Pragnananda, who began the day in the third place, secured a crucial classical win worth 3 points to finish with 18 points and seal the title. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the men's under-18 Asia Cup in Kakamigihara, Japan, to set up a title clash against the hosts. In cricket, India will take on Afghanistan in a one-off test match at the Maharaja Yadavendra Singh International Cricket Stadium in New Chandigarh today. The match will begin at 9:30 a.m. Indian Standard Time. This will be the first test between the two sides since 2018, when Afghanistan played its maiden test match. Shubman Gill will lead the men in blue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: நான்மணி கடுகு என்பது ஒரு நீதி நூல், விளம்பி நாகனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டது. 4 சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் தருவதால் இந்நூலுக்கு நான்மணிக் கடிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் வரும் மணியான செய்திகளை பார்ப்போம். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட உள்கடினும் சீரற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழ உரை என்பது நமது முதுமொழி. உருவத்தைக் கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார்,

0: குறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப்பறவைக்கு பறை ஒலியை கேட்டால் பிடிக்காது. பறையொலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணி கடிகை ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

101. நேரம் காலை 6:15. மழைக்குளிகள் மண்ணை முத்தமிட குளிர்தென்றலிற்கிடையே பிறந்திருக்கும் இந்த புதிய காலை பொழுதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இரு வரிகளில் உலகளந்த வான்புகழ் வள்ளுவனின் அமுத மொழிகளுடன் வருகிறது குரல் அமுதம்.

0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன், வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன், வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865, அதிகாரம் பகை மாட்சி.
1: வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது.
0: அறநூல்கள் கூறும் நல்வழிகளை கருத்தில் கொள்ளாதவன்,

0: வாய்ப்பு வரும்போது செயல்பட தயங்குபவன் வருகின்ற பழிகளுக்கு அஞ்சாதவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 865 அதிகாரம் பகை மாட்சி.
1: கேட்டது குறள் அமுதம்.

தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்துக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. மனிதர்களுள் கடவுளை காண்பதற்கான வழிதான் பக்தி. காலை நேர திறவுகோலாய் அருளின் அமுத சுரபியாய் பக்தி பூக்களை கோர்த்து வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்திசாரில் நினைத்திட வரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

நேரம் இப்போது காலை 6:25. பக்தி மடையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை. விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும் என்கிறது பைபிள் மொழிகள். பக்தி மாலையில் இணைந்திடும் அடுத்த பக்தி கானம் எஸ் ஜானகி பாடியது.

30 காலை 6:33 நிமிடம். புலர்காலை பொழுதில் உங்களை குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைத்திருப்பது அருளின் அமுத சுரபியாய் பக்தி துளிகளை கோர்த்து தந்து கொண்டிருக்கும் பக்தி மாலை.

நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்கிறது திருக்குரான் மொழிகள். பக்திமாலை இணைந்திட வரும் அடுத்த பக்தி கானம் நாகுரியம் ஹனீஃபா பாடியது.

0: கல்லூரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளின் அமுதஸ்வரூபியாய் பக்தி மாலை. நேரம் இப்போது காலை 6:39.
1: பக்தி மாலையை நிறைவு செய்திட வருகிறது எம் வை நசருதீன் பாடியிருக்கும் பாடல்.

இதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறார்கள் என்கிறார் புத்தர். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் நன்றி உணர்வு நிறைந்த நாளாக அமையட்டும் என அன்போடு வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்,

காலை 8:02 நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். சிறப்பு உரை வழங்குகிறார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையில் இருந்து
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகுதூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது.

0: கிடைத்தது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8 நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷன்ல டைரக்டா 3rd போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கு 2வது 3வது படிச்சு முடிச்ச மாணவர்கள் இசை கல்லூரிகளில டைரக்டாக 3rd பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 முதல் 80 கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டு

சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது காலை 6:55. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 23 நாள் சனிக்கிழமை.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். நஞ்சையெல்லாம் புஞ்சையாக்கி மண்ணை பொன்னாக்கி உலகிற்கு உணவூட்டும் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு தள்ளி போடவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். அன்னாசி, வாழை மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். இவ்வாறு பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்குள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. வேளாண் பெருமக்களே, உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி பயன்பெறுங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 வேளாண் பெருமக்களின் நண்பன்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி.
2: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மரக்கன்று நட்டு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார். ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். ரயில்வே துணை முதன்மை பொறியாளருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தாட்கோ சார்பாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள். ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் மரக்கன்றுகள் நடும் விழா நேற்று நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மரக்கன்றுகள் நடும் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்து பேசியபோது, பள்ளி கல்லூரிகளில் பசுமை சூழலை அதிகப்படுத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலம் அனைத்து பள்ளிகளுக்கும் மரக்கன்றுகள் நட அறிவுறுத்தப்பட்டது. இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து வளர்ச்சிப் பணிகளிலும் பசுமையை ஒரு கருத்தாக கொண்டு செயல்படுவார்கள். மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்கள் வீடுகளிலும் மற்றும் நண்பர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ரயில்வே மேம்பால பணிகளை துரிதப்படுத்துவதற்கான கலந்தாய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நேற்று நடைபெற்றது. நடைபெற்ற இக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட கல்குளம் வட்டத்திற்குட்பட்ட நுள்ளிவிளை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிப்பதோடு பொழுதடைந்துள்ள தற்காலிக சாலைகளை சீரமைத்து வாகனங்கள் செல்வதற்கும் பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென செயற்பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாத ஒழுங்கினசேரி ரயில்வே மேம்பால பணிகளை உடனடியாக முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி முதல் கலியக்காவளை வரையிலான பழுதடைந்துள்ள ரயில்வே பாலங்கள் மற்றும் சாலைகளை சீரமைத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் டாட்கோ

0: சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக டாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல், சர்டிபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்ஸ் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருப்பதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை டாட்கோவால் ஏற்கப்படும். இந்த பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும், ஆரம்பகால மாத ஊதியமாக 25,000 முதல் 50,000 ரூபாய் வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு டாட்கோ இணையதளமான www.taatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 பன்முடி பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:05.
10: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும்.
11: என்னப்பா கூப்பிடுற?
12: ஏய், நடைப்பயிற்சி அப்படிங்கறது ஒரு எல்கை வர போனப்பா, அன்றாட பழக்கம், இத மாற்ற முடியாது. இங்க வாங்க, இங்க வாங்க அண்ணா, முடிச்சிட்டு வரன. நீங்க தானே இருப்ப, உனக்கு என்ன வேலையா வெட்டியா?
11: ஏய், நம்ம ஒரு டீய வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப உதாசீனமா பேசாரு. வேற என்ன பண்ண, உதாசீனமான கருத்துக்களை கேட்டாதான் கொஞ்சம் உயர்வான கருத்துக்களும் வரும். ஏ, நடைப்பயிற்சியில 2வது போலாம்னு.
12: என்னப்பா பேசுற, என்ன பேசுற?
11: ஏய் ராஜா, ஏ சுரேஷ், என்னடே பாத்துட்டே இருக்கீங்க?
12: ஏய் என்னப்பா, அண்ணனை கூப்பிடுற அப்படிங்கறதுக்காக நான் இப்ப வாரேன்னு தானே சொல்றேன், அதுக்கடையில அவங்களையும் கூப்பிடுற?
11: ஏனே அவங்க எல்லாம் உங்க பேர்ல அன்புல இருக்கக்கூடியவங்கன்னு. நீங்க டீய குடிச்சு ஏதாவது வார்த்தை விழுந்தா அவங்களுக்கும் தகவல் கிடைக்கும்னே.
12: சரி, என்னப்பா விஷயம், என்ன காரணத்தினால இப்படி தடுத்து நிறுத்தி உன்னுடைய அன்ப பொழியறைய, அதுக்கு என்ன காரணம்?
11: ஏனே ஒரு 5-6 நாளா உறக்கமே இல்லன்னு, அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
12: என்னப்பா, நான் மருத்துவராப்பா, உனக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா வீட்டுல என்ன பிரச்சனை, அதை சொல்லு. நீ ஏதோ சொல்ல வராங்கிறது தெரியும், சொல்லு.
11: ஏனே ராப்பகல் பாக்காம ஓயாம உழைக்கிறோம்னே ஒரு பிரயோஜனம் இல்லன்னு. இந்த காலத்துல ஒரு ஆம்பளை மட்டும் உழைச்சா போதுமானே, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களை விட அதிக அளவு சம்பாதிக்க கூடிய அளவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
12: தம்பி, நீ சொல்றத பார்த்தா ஒரு கை தட்டினா ஓசை வருமானே, ரெண்டு கை சேர்ந்தாதான ஓசை வரும். கணவன் மனைவி அப்படிங்க கூடியவங்க ரெண்டு பேருமே வேலை செய்யற மாதிரி ஒரு தன்மை இந்த காலத்துல இருந்தாதான் காலத்தை ஓட்ட முடியும்னே. அதுக்கு என் மனைவிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை பத்தி ஆலோசனை சொல்லுங்கண்ணே அப்படின்னு தானே சொல்ல வர?
11: ஆமாண்ணே, இதுதான் அண்ணன் சொல்றது. சரியா பிடிச்சிட்டீங்களே.
12: தம்பி, ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு குழு மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு சிறு தொழில் ரீதியா முன்னேற முடியுமா அப்படின்னு ஒரு முன்னெடுத்தல் பிரகாரம் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களை நிறைய பேரை பாக்குறானே, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல ஏன் உன் மனைவியை கொண்டு வரக்கூடாது?
11: ஏ ராஜா, சுரேஷ் கேட்டீங்களாடே, நம்ம மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றாரே. ஒருவேளை அண்ணே, முந்தின பறவையில ஜோசியரா இருந்திருப்பாரோ?
12: என்னப்பா பேசுற? சில தகவல்களை முகத்தை பார்த்த உடனே சொல்லலாம், அறுதிட்டு சொல்லலாம்.
11: நீங்க எப்படியாவது நேரத்தை ஒதுக்கி நம்ம ஊர்ல சுய உதவி குழுவினுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஒரு 3 நாளைக்கு பரப்புரை பண்ணணும்னே.
12: தம்பி, உங்க கிராமத்தை பொறுத்த அளவுல ஏற்கனவே சுய உதவி குழுக்கள் ஏதாவது இருக்குதா? இப்படி
11: சுய உதவி குழு இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்கன்னு. இவாதான் போமாட்டம்னு பிடிவாதமா இருக்கான்னு.
12: போமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்கிறியா, அல்லது உன்னுடைய செழிப்பை பார்த்து எதுக்கு நாம போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்கிறியா?
11: ஏனே ரெண்டும் தாமே.
12: நீ எப்படியாவது பரப்புரைக்கு உன் மனைவிய கூட்டிட்டு வந்துடணும். வந்துருவாளா? எப்படி
11: ஏனே, இதுக்கு முன்னாடி கூட பல பரப்புரைகளை கேட்டிருக்கானே, எல்லாம் கேப்பானே, இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா விட்டுருவானே. அதனால அண்ணே, சுய உதவி குழுவை பத்தி பக்குவமா பரப்புரையில சொல்லுங்கண்ணே.
12: தம்பி, சுய உதவி குழுவை பொறுத்த அளவுல 10 ஒரு 20 பேர் சேர்ந்து கூட ஒரு குழுவ ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா பெண்களை பொறுத்த அளவுல விழிப்பா அந்த குழுவ ஆரம்பிக்கலாம். முதல்ல கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும். தம்பி, ஒன்னு அள்ளி விடலாமா? எப்படி?
11: ஏனே, நானே அவளை மேம்படுத்தணும்னு நினைக்கிறேன், அள்ளி விடாம இருப்பானே. அப்புறம் விஷயத்த சொல்லுங்கண்ணே.
12: தம்பி, கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கு பிறகு குழுவுல யாருக்கு பணம் தேவைன்னு கேப்பாங்க. செழிப்பு உள்ளவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, செழிப்பு இல்லாதவங்க எனக்கு தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை வாங்கி ஏதாவது சிறு தொழில் வீட்டுல இருந்தே செய்யலாம.
11: என்ன இதுல வட்டி கூட குறைஞ்ச வட்டின்னு சொல்றாங்களே, நம்ம கமலாக்கா கூட செழிப்பாயிட்டாங்கண்ணே.
12: தம்பி, அப்ப ஒன்னு பண்ணுவோம், அண்ணன் பரப்புரை பண்ணக்கூடிய இடத்துல கமலாக்காவை அந்த அனுபவத்தை பேச வைப்போம்.
11: பாரு அண்ணன, பரப்புரை பண்ணும் போது நம்ம கமலாக்கா வச்சுல சொல்லணும்னு சொல்றாரு, கமலாக்கா பேசும்போது கவனமா கேப்பாளே.
10: சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்.
13: முற்றத்தில் இன்று
14: அண்ணன் கண்ணானே தனத்தான நவீனம் கண்ணானே
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் இப்போது காலை 7:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
15: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
16: காதில் கேட்கின்றதா
15: நம் காலை பொழுதை இனிதாக்க நம்ம கூட ஒரு குட்டி தேவதை இணைகிறாங்க. வணக்கம்.
17: வணக்கம்.
15: வணக்கம் சொல்லும் குட்டி தேவதையின் பெயர் என்ன?
17: கிஜோஷா மிராக்லின்.
15: கிஜோஷா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
17: அருமலூர்ல இருந்து வரேன்.
15: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
17: இனி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறேன்.
15: உங்களுக்கு சம்மர் வெகேஷன் எல்லாம் எப்படி போச்சு?
17: நல்லா போச்சு.
15: சம்மர்ல என்னெல்லாம் பண்ணீங்க?
17: விளையாடணும், வெளியில எல்லாம் போனோம், ஜாலியா இருந்தோம்.
15: ஓகே பிள்ளை, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போனீங்கல்ல, அங்க அண்ணா அக்கா கூட எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் விளையாடுவீங்களா?
17: நாங்க டீச்சர் கேம் எல்லாம் விளையாடுவோம்.
15: டீச்சர்னா பிள்ளைக்கு பிடிக்குமா?
17: ஆமா.
15: டீச்சர்னா ஏன் பிள்ளைக்கு பிடிக்கும்?
17: பாடம் சொல்லி தருவாங்க, ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அடுத்து அன்பா பழங்குவாங்க, கேர் எடுத்துப்பாங்க, எஜுகேஷன் நல்லா சொல்லி தருவாங்க.
15: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
17: ஆமா.
15: சரி, ஓகே. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
17: அப்பா பேரு கிறிஸ்டோபர், எங்க அம்மா பேரு ஜோஸ்பின், எங்க அத்தை பேரு லீமா, எங்க அத்தா பேரு ரிக்சன், எங்க அத்தா பேரு ரீகன், இன்னொரு அத்தை பேரு ஷீலா, எங்க மாமா பேரு அருள், எங்க அத்தா பேரு சஞ்சு, எங்க அண்ணி பேரு ஆன்சி.
15: சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்குமா?
17: ஆமா, என்கிட்ட எல்லாரும் அன்பா இருப்பாங்க. நாங்க டூர்க்கெல்லாம் போவோம்.
15: டூர் போனதுல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சது?
17: போட்டிங்.
15: சரி, ஓகே. நீங்க டிராவல்ல ரொம்ப லாங்கா எங்க டிராவல் பண்ணிருக்கீங்க?
17: ஏர்போர்ட்டுக்கும் போயிருக்கேன், சவுதிக்கும் போயிருக்கேன்.
15: சவுதிக்கு போயிருக்கீங்களா? எதுக்காக?
17: எங்க அம்மா அங்கதான் ஒர்க் பண்றாங்க, அதனால நாங்க அங்க பாக்க போனோம்.
15: சூப்பர். அம்மாவை பாக்க அங்க போயிருக்கீங்களா? இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்லி தர போறீங்க?
17: நான் ஒரு பாட்டு பாட போறேன். யார் அந்த இயேசு நான் பாக்க போறேனே, சண்டே நான் ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, யார் அந்த இயேசு நான் பாக்க போறேனே, சண்டே நான் ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானு, மூச்சலோகம் மேல போக போறேன், இயேசுவோட செல்ல பிள்ளை நானு, மொச்சலோக மேல போக போற, நீ வரியா என் கூட வரியா, ஏசு சாமிக்கு நீ உன்னை தெரியா, நீ

0: நீ உன்னை அறியா?
1: வாவ், சூப்பர் சூப்பர், அழகா பாடிட்டீங்க.
0: எங்க அம்மா சொல்லி கொடுத்த அடுத்த ஒரு வசனம் சொல்றேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவில்லை, பசும்புல் வெளிமேது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயர்க்கு ஏத்த நீதி வழி நடத்திடுவார், மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அன்றிடேன்.
1: அழகான ஒரு வசனம் சொன்னீங்க. இப்ப குட்டி பிள்ளையா இருக்கிறீங்க, வளர்ந்த அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க?
0: ஃபியூச்சர்ல நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆவேன்.
1: உங்களுக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேலா.

எங்கேயும் எப்போதும் என்டென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக

0: நிர்ணயிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகார பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில்

0: தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. 2018 ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: காலை 7:25 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
0: சேவை செய்திகள். மேலசங்கரன்குடி ஸ்ரீமன் நாராயணசுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மண்டல திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இயக்குநரகம் சார்பாக நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஜூன் 10 முதல் காலை 9 முதல் பிரதம மந்திரி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசு நிறுவனங்கள்

நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் ஐடிஐ தேர்ச்சி பெற்று தற்போது வரை தொழில் பழகுனர் பயிற்சி பெறாத பயிற்சியாளர்களும் தொழில் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கும் தொழில் பழகுனர் சட்டம் 1961 கீழ் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க விரும்பும் தொழில் நிறுவனங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் பங்கேற்று தேர்வு பெறும் ஒரு வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6,800 மற்றும் இரு வருட

8800 மற்றும் இரு வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு 12300 ரூபாயும் தொழில் பழகுனர் பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக வழங்கப்படும். தொழில் பழகுனர் பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் தொழில் பழகுனர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழில் பழகுனர் சான்று வழங்கப்படும். இச்சான்று பெற்றவர்கள் பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவன வேலைவாய்ப்புகளில் ஐடிஐ முடித்து தேசிய தொழிற்சான்று பெற்றவரை விட முன்னுரிமை பெற்றவராக கருதப்படுவர். தொழில் பழகுனர் சட்டம் 1961 குறைந்தபட்சம் 30 பணியாளர்களுடன் இயங்கும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் தொழில் பழகுனர் இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து தொழில் பழகுனர் திட்டத்தினை செயல்படுத்துவது கட்டாயம் என்பதால் அரசின் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் வகையில் குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்கும் தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் பழகுனர் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் இணைவதன் மூலம் திறன் வாய்ந்த மனித வளம் தொழில் நிறுவனங்களுக்கு கிடைக்கப் பெறுவதுடன் ஒரு தொழில் பழகுனருக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊக்கத்தொகையில் 25% தொகை அல்லது அதிகபட்சமாக 1500 வீதம் அனைத்து தொழில் பழகுனர்களுக்கான ஊக்கத்தொகை கணக்கிடப்பட்டு ஒன்றிய அரசால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு மீள வழங்கப்படும். எனவே ஐடிஐ முடித்த பயிற்சியாளர்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திட தங்கள் விவரங்களை https://www.apprenticeshipindia.gov.in/login என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசின தொழில் பயிற்சி நிலையவளாகத்தில் இயங்கும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நேரிலோ அல்லது 04562264463 அல்லது 944-357-5558 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். கேட்டது சேவை செய்திகள். நேரம் இப்போது காலை 7:30.

0: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வீதி நெடுநேரமாக நடந்து கொண்டே இருக்கிறோம்.
1: நகர்வளம் என்றால் நெடுந்தூரம் நடக்க வேண்டும் என்று நீர்தானே கூறியனை அழைத்து வந்தீர். பின்பு இப்போது என்ன புகார் வேண்டி இருக்கிறது? புகார்?
0: இது புகார் இல்லை மன்னா, ஒரு வேண்டுகோளுக்கு ஒரு சிறிய முன்னுரை.
1: வேண்டுகோளுக்கு முன்னுரையா? என்ன உளறுகிறீர்?
0: அதாவது மன்னா, நடந்து நடந்து சற்று தாகமாக இருக்கிறது. அதுதான் ஏதாவது வாங்கி அருந்துவிட்டு நடந்தா?
1: ஓஹோ, இந்த வேண்டுகோளுக்கு தான் அந்த முன்னுரையா? சரி சரி, எனக்கும் சற்று தாகமாக இருக்கிறது. அந்த பக்கத்தின் ஓரமாக ஒரு கடை இருக்கிறது, அங்கே செல்வோம்.
0: அங்கே வெறும் தண்ணீர் பாட்டில் தானே இருக்கிறது? அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் இருக்கும் கடைக்கு செல்லலாம். எல்லா வகை பானங்களும் அங்கே கிடைக்கும் என்று போர்டு எழுதி வைத்திருக்கிறார்கள்.
1: சரி, வாரும் செல்வோம். என்ன வாங்கி அருந்தலாம்? இருப்பதாக புத்தாண்டு தீர்மானம் எடுத்துள்ளேன். உனக்கு தெரியாதா? அதை உடைக்கலாம் என்று பார்க்கிறீரா? அதுதான் நடக்காது. தம்பி, அந்த 10 ரூபாய் தண்ணீர் பாட்டிலை எடு.
0: என்ன, தண்ணீர் பாட்டிலா? ஆஹா, நம் முயற்சி எல்லாம் வீணாக போய்விட்டதே, வட போச்சே. சரி, தண்ணீர் என்றால் தண்ணீர், பின்பு இதுவும் கிடைக்காது.
1: இந்த பாட்டிலை எங்கே போடலாம்? இதோ குப்பை தொட்டி இருக்கிறது, இதில் போட்டு விடுவோம். என்ன மந்திரியாரே நீர், இந்த குப்பைகளை குப்பை தொட்டியில் தானே போட வேண்டும். அதை நீர் தானே கூறியிருக்கிறீர். இப்போது நீரே எனது கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறீர். நான் கடமையை செய்து வரலாற்றில் இடம் பிடித்து விடுவேனோ என்று உமக்கு பொறாமை.
0: ஆமாம், பொல்லாத பொறாமை. நான் அதை கூறவில்லை மன்னா.
1: பின்பு எதற்காக என்னை தடுத்தீர்?
0: மன்னா, இப்படி ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூர எறியப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்களை நாம் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறோம். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள்? குப்பை தொட்டியில் இருக்கும் இந்த பாட்டில்களை எடுத்து சுத்திகரிக்கப்படாத பைப் தண்ணீரை பிடித்து அடைத்து ஏமாற்றி விற்பனை செய்கிறார்களா?
1: அது எப்படி மந்திரியாரை சாத்தியமாகும்? இதோ பாரும், நான் இந்த பாட்டிலை நன்றாக கசக்கி நசுக்கி போடுகிறேன். இதை எப்படி மறுமுறை பயன்படுத்த முடியும்?

0: இப்படி நன்றாக கசக்கி நசுக்கி போடும் பாட்டிலை கூட எடுத்து நேராக்கி வைத்து விட்டு ஊதினால் மீண்டும் பழைய நிலைக்கு அந்த பாட்டில் வந்துவிடும். அதில் பை தண்ணீரை பிடித்து சுத்திகரித்த தண்ணீர் என்று கூறி சிலர் ஏமாற்றுகிறார்கள். இந்த தண்ணீரை குடிப்பதனால் மக்கள் வாந்தி பேதி தொண்டை தொற்று என்று இன்னும் பிற வியாதிகள் வந்து அவதிப்படுகிறார்கள் மன்னா.
1: அப்படியா விஷயம்? இது நமக்கு தெரியாமல் போயிட்டே. ஆமாம், அப்படியெனில் இந்த பாட்டிலை நாம் எப்படிதான் முறையாக வெளியேற்றுவது?
0: மன்னா, இதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த பாட்டிலின் மூடி இருக்கிறதே, இந்த மூடியை எடுத்து அதை சற்று நேராக வைத்துக் கொண்டு கசக்கி அந்த பாட்டிலின் உள்ளே நுழைத்து போட்டுவிட வேண்டும். அதன் பிறகு பாட்டிலை இப்படி கசக்கி எரிந்துவிட்டால் போதும், இதை திரும்ப பயன்படுத்த இயலாது.
1: ஆமாம், இப்படி இந்த பாட்டிலின் உள்ளே போட்டால் அதை திரும்ப எடுக்க முடியாதா?
0: 98% பயன்படுத்த முடியாது என்று கூறுகிறார்கள். இப்படி ஏமாற்றுபவர்களை நாம் இப்படிதான் சமாளிக்க வேண்டியிருக்கிறது மன்னா.
1: இப்படிதான் ஏமாற்றுக்காரர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். மந்திரியாரே, இதோ பாரும், பாட்டில் மூடி எடுத்து விட்டேன், சிறிதரை கசக்கி உள்ளே போட்டு விட்டேன். இதோ அந்த பாட்டிலையும் நன்றாக கசக்கி நசுக்கி குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறேன்.
0: நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்ற நல்ல ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர்கள். முடிந்தவரை இப்படி ஒரு முறை பயன்படுத்தி தூர எறியும் பிளாஸ்டிக் பாட்டில்களை இப்படி வெளியேற்றினால் நமக்கும் நல்லது,
1: நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. மக்களுக்கு நல்ல வழிமுறையை சுட்டி காட்டிய 73rd எளியேசி மன்னர் என்று வரலாறு நம்மை பேசட்டும். வாரும் மந்திரியாரே, புறப்படுவோம் நகர்வளம்.
0: ஆமாம், வழிமுறையை சொல்வது மந்திரியார், வரலாற்றில் இடம் பிடிப்பது மன்னரம். எல்லாம் இன்றைய குறுஞ்செய்தி.

சுறுசுறுப்பான சுறுசுறுப்பான காலை நேரத்தில் ஆரம்பமாகிறது குமரி பண்பலை நூடனின் மார்னிங் ஷோ. தென்குமரி தேனலை, இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசை அலை. வணக்கம் சொல்லி உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. தமிழ் மொழியில சிகரமா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ழகரம் தாங்க. உலகத்துல மிக சில மொழிகள்ல மட்டுமே ழகரம் அப்படிங்கறது வந்து பயன்படுத்தப்படுது. அதுவும் நம்ம இந்தியாவில வடமொழிகள்ல இது கிடையாது. இந்த அழகான ழகரம் அப்படிங்கறது நம்ம தமிழிலும் மலையாள மொழியில மட்டுமே முழுமையா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த ழகரத்தை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த பிஸியான சனிக்கிழமை காலை நேரத்தில் முதல்ல உங்களுக்காக வரப்போகுது ஜி கே கொசின் தாங்க. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, விளையாட்டோட தொடர்பு பற்றி தான் வரப்போகுது. ஃபிஃபா உலகக்கோப்பை ஜூன் 13ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கு இல்லையா, அதனால் அதுலேருந்து தான் கேள்வியை கேட்டிருக்கோம். ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் விளையாட இருக்கும் முதல் இந்திய வம்சாவளி வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர் யார்? மீண்டும் ஒரு முறை கூட கேள்வியை சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் விளையாட இருக்கும் முதல், அதாவது 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் விளையாட இருக்கும் முதல் இந்திய வம்சாவளி வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர் யார்? இதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம வந்து அழகான ஒரு சாங்க வந்து கேட்டுட்டு வந்துடலாங்க. என்ன சாங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? சியான் ரோல்டன் இசையில மதனுடைய வரிகளில் ஆதித்யா ஆர்கே பாடியிருக்கும் வித் லவ் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது தென் குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
6: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
5: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
6: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
5: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
6: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
5: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
7: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
8: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
7: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
8: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
7: சேர்க்கை நடைபெறுகிறது.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேலா.
10: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
10: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரம ரோகிணி வாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
13: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
7: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
13: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
7: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
13: 04652253900.
14: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
15: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்.

0: சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய்.
5: இது நம்ம
6: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
6: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
7: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
6: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
7: உலக தரத்தில் லேப் வசதி,
6: சிடி, எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
7: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
6: கால் 7904473872.
4: FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 7:44. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இன்னைக்கு தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறனால ஒரு அழகான தமிழ் வார்த்தை தெரிஞ்சுப்போமா. துயில் எழுப்பி. துயில் எழுப்பி அப்படின்னா என்ன தெரியுமா? அலாரம், அலாம் அப்படிங்கறத தான், அலாரம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து துயில் எழுப்பி அப்படின்னு சொல்றோமா. சரி, இது தெரிஞ்சுக்கிட்ட கையோட பொது அறிவு கேள்விக்கான பதிலையும் தெரிஞ்சுக்கலாம். இன்று கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடலாம். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் முதன் முதலாக விளையாட இருக்கும் முதல் இந்திய வம்சாவளி வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர் யார்? இதற்கான பதில் டக்சின் முகமது ஜம்ஷித். கத்தார் நாட்டின் அதிகாரப்பூர்வ 26 பேர் கொண்ட 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை அணியில தான் இந்த 19 வயது இந்திய வம்சாவளி இளம் வீரர், அதாவது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கால்பந்தாட்ட வீரர் வந்து இடம்பெற்றிருக்காருங்க. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியின் பதில் ஒருமுறை கூட சொல்லிடலாம். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் முதன் முதலாக விளையாட இருக்கும் முதல் இந்திய வம்சாவளி வீரர் என்ற பெருமையை பெற்றிருப்பவர் யார்? இதற்கான பதில் தக்சின் முகமது ஜம்ஷித். பொது அறிவு கேள்வி பதிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நாளின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது தென்குமரி தேனலை.
8: தேதியும் செய்தியும் இன்று ஜூன் மாதம் 6
9: தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று.
8: ஒரு மொழியானது 1500 to 2000 ஆண்டுகள் வரையிலான வரலாறு மற்றும் பழமையான இலக்கியங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும், அல்லது அம்மொழியின் தொடக்க கால இலக்கியங்கள் உயர்தரத்தில் இருத்தல் வேண்டும்.
9: மேலும் அந்த மொழியின் இலக்கிய மரபு தொடக்கத்தில் இருந்தே அம்மொழிக்கு உரிமையானதாக இருத்தல் வேண்டும்.
8: இதன் அடிப்படையிலேயே ஒரு மொழிக்கு செம்மொழி தகுதியை இந்திய அரசு வழங்கி வருகிறது.
9: அதன்படி 2004 இதே நாளில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது.
8: ஜெர்மனிய அமெரிக்க இயற்பியலாளர் கார்ல் ஃபெர்டினன்ட் ப்ரான் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு இதே நாளில் பிறந்த கார்ல் ஃபெர்டினன்ட் அவர்கள் கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை, வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆவார்.
8: கம்பியற்ற தகவல் தொடர்பு முறையில் ஆய்வுகள் செய்து வானொலியை கண்டறிந்த அறிஞர் மார்க்கோனியுடன் இணைந்து 1909 நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டார்.
9: இந்திய விடுதலை போராட்ட வீரர் PSP பொன்னுசாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
10: பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.
8: 1908 இதே நாளில் பிறந்த PSP பொன்னுசாமி அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அண்ணல் காந்தியடிகளின் சீரிய தலைமையினை ஏற்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்து பல பங்களிப்புகள் தந்த விடுதலை போராட்ட தியாகிகளுள் ஒருவராவார்.
9: இவரது தியாகத்தை பாராட்டி சுதந்திர தின வெள்ளி விழாவின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தாமிர பட்டயம் வழங்கி இவரை கௌரவித்தார்.

0: சத்தியவாதி ச. கணேசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக.
2: 1908 இதே நாளில் பிறந்த கம்பன் அடிப்பொடி சாமிநாத கணேசன் அவர்கள் ஓர் தமிழ் இலக்கியவாதி, சமூக சேவகர் மற்றும் கம்பரின் தமிழ் மீது ஈடுபாடு கொண்டவர் ஆவார்.
0: காரைக்குடி கம்பன் கழகத்தை உருவாக்கி தமிழகத்தின் பல பகுதிகளில் கம்பன் கழகங்கள் உருவாக இவர் வழிகாட்டியுள்ளார்.
2: சிற்பக்கலை வல்லுநர் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளரான இவர் 1975 காரைக்குடியில் தமிழ்தாய் கோயிலை கட்டினார்.
0: அறுகோண வடிவிலான அக்கோவிலில் தமிழ்தாய், அகத்திய, தொல்காப்பியர், கம்பர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள் ஆகியோருக்கு சிலைகளை இவர் நிறுவியுள்ளார்.
2: ஒரு தனி நபரால் மிக கூடுதலான திரைப்படங்களை தயாரித்ததற்கான கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்தியவரான டகுபாட்டி ராமநாயுடு அவர்கள் 1936 இதே நாளில் ஆந்திராவில் பிறந்தார்.
0: இவர் 13 இந்திய மொழிகளில் சுமார் 150 திரைப்படங்களை தயாரித்துள்ளார்.
2: தென்னிந்திய நடிகை பாவனா அவர்கள் 1986 இதே நாளிலும்,
0: இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்கே ரஹானே அவர்கள் 1988 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
2: தமிழகத்தில் வாழ்ந்த புரவலரும் தமிழறிஞருமான ரகுநாத ராசாலியார் அவர்கள் மதுரை தமிழ்ச் சங்கத்திற்கு தனது முழு ஆதரவை அளித்து சங்கத்தின் ஆண்டு விழாவை தஞ்சையில் நடத்தி வைத்தவருள் ஒருவராவார்.
0: முதன் முதலில் தொல்காப்பியருக்கு குன்னூரில் சிலை ஒன்றை நிறுவிய இவர் 1920 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், ஆடலுடன் பாடலை கேட்டு போன்ற புகழ்பெற்ற பாடல்களை எழுதிய தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் தயாரிப்பாளர் ஆலங்குடி சோமு அவர்கள் 1997 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
3: தேதியும் செய்தியும்
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358 7358.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
9: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
10: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்.

0: அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இப்போதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம் எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 7:53. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம் என்ன அப்படிங்கறது பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 40, வெண்டைக்காய் பச்சை 35, நாட்டு தக்காளி 55, ஆப்பிள் தக்காளி 65, நாட்டு மிளகாய் 70, நாடன் மிளகாய் 180, சீனி அவரைக்காய் 45, வெள்ளரிக்காய் 30, பாகற்காய் 50, இஞ்சி 180, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 45, பல்லாரி 30, கேரட் 75, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 40, சின்ன வெங்காயம் 80, பூசணி 65, தடியங்காய் 15, மரவள்ளி 40, புளி 140, புடலை 40, பீன்ஸ் 88, சவுச்சோ 48, தட்டைப்பயிறு 45, பச்சை மாங்காய் 25, பீட்ரூட் 48, முள்ளங்கி 45, எலுமிச்சை 120, நார்த்தங்காய் 40, காலிஃபிளவர் 55, தேங்காய் குடிமுடன் 45, குடிமில்லாத தேங்காய் 50, வாழையிலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை மற்றும் புதினா தலா 1 கிலோ 60 ரூபாய், பால் சேம்பு 70, வழுதலங்காய் 75, கோவைக்காய் 48, காரமணி 25, சுரக்காய் 40, நூல்கோல் 48, ஒட்டு மாங்காய் 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விபரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30, அன்னாசி 50, நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பசாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் விலை 1,700 ரூபாய். குமரி மாவட்ட முக்கிய அணைகளில் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 28.75 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 45.25 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 8.36 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 8.46 அடியாகவும், பொய்கை அணையில் 15.90 அடியாகவும், மாம்பழத்துறையார் அணையில் 18.54 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்புறமா பாட்டு கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
3: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேரம் காலை 7:56. குமரி பண்பலை 101, இது தென் குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசை அலை. இன்னைக்கு முற்பகல் 11:30 ஏக்ஸுரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ உங்களுக்காக காத்திருக்குங்க. இன்னைக்கு என்ன டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை அப்படின்னு அழகான ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. மழைக்காலம் ஏற்கனவே ஆரம்பமாயாச்சு, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கிறீங்க, எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி டிப்ஸும் வச்சுக்கோங்க. அதை பத்த விவரங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902722, முன்னிணைப்பெண்ணாக 0462 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039. மறக்காம கால் பண்ணி பேசுங்க. இன்று முற்பகல் 11:30 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் லைவ் ஷோல. அடுத்ததா இப்போ நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக யூத் படத்திலேருந்து, அதாவது புது படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குங்க. கென் கருணாஸ்வரிகள்ல ஜிவி பிரகாஷ்குமார் இசையில கென் பாடியிருக்கும் பாடல். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது தென் குமரி தேனலை.

0: இந்த பாடல் கேட்ட கையோடு அப்படியே தென்குமரி தேனலின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மான்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நம் மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
3: இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது.

பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 6 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 1900 இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்ப இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்கள்ல தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்துல முதல் நூற்பா எழுத்தனப்படுவ, அகர முதல, நகர இருவாய், முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான், நீங்க 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறா. அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்தனி நூல் கிடையாது, ஒன்னு ஒன்னு ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதுல 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 பேர் எழுதினது, அதுல 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 பேர் எழுதினது, அதுல 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 பேர் எழுதினது, அதுல 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 பேர் எழுதினது, அதுல 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதுல பதிற்று பத்துங்கிறது 10 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கிடைச்சது என்னமோ 11 to 90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்தனத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும் பாட்டு. ஒன்னு ஒன்னு ஒரே நூல் தான், ஆனா அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது ஒன்னு ஒன்னு நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும் பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேரு. நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய புறநராற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாளை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும் பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாள இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, முருகு, புறநாறு, பாரிநண்டு, முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டு தான். இந்த 10 8 சேர்ந்தா 18, இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல, 11 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேரு. சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலா இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா, அது ஒரு 11 கீழ்கணக்கு இல்லையா, இந்த 11 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்ப ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீரா போட்டுக்கிட்டே போயிடலாம், பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எழுது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புலிம்பாங்க, இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேல ஒரு சீர் வரக்கூடாது அப்படின்னா இருக்கு. அந்த வெண்பாவில ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 11 கீழ்கணக்கு, அதான் வெண்பா. அதுல என்னென்ன இருக்குன்னா, 4 அடி, 4 மணி,

இது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியா அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. ஒன்னு, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த

நாணாற்பது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே. கைநிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த 18 நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதுல கோவைங்கிறது ஆசார கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி 18 நூல்கள் ஒன்னு ஒன்னும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும், அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்ததுதான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காம முழுதும் கற்பனை ஆயிருந்தா இல்ல, கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன சிறப்புனா, புகார்ல தொடங்கி மதுரையில நடந்து வஞ்சியில போய் முடியும். சோழ, பாண்டிய, சேர நாடு, 3 நாடுகள் வரும், 3 மன்னர்களை பற்றி வரும். முத்தமிழும் வரும், அதை அவர் 3 காண்டமா பிரிச்சிருப்பாரு. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்துல சரியா 10 காதை இருக்கும், மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்துல 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையா தானே இருக்கணும், ஆனா இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும், அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியா வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டா, கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேரு தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறாரு. தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிஞர் இருந்தீங்கன்னா, கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது 1900 என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதுல ஒன்னு ஒண்ணு ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்றேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்கு, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன். ஒண்ணு, புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஒன்னு, நரிவரு தலையார் சொல்றாரு, நல்லது செய்தல் ஆற்றியலாயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால நல்லது செய்ய முடியலையா, பரவாயில்ல, கெட்டது செய்யாம இரு போதும், எவ்வளவு எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல கல்வியை பத்தி அப்பவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்துல 2 பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கல, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனா இருந்தாலும் படிச்சவன் சொல்றதுதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாண்ட பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று, சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதன் ஒன்னும் இல்ல, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதைவிட இழிவு அப்படி கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்றது. இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதைவிட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமுழுதமே கொடுத்தாலும் தனியா தாமட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு 4 பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க

0: இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அறவாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியம்ங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யல. அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்ல, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யற இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏழிச்சேரி முடமோசியார் பாட்டக்கங்க. மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: strong strategic partnership between the two countries. And finally, wind from Milky Way's black hole called Sagittarius A has been discovered after 5 decades of trying. Its wind is like a gentle breeze, not a hurricane. The wind has carved out a huge conical cavity in space, informs the Asian Age. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi asserts Indian economy remains exceptionally strong despite global economic crisis. Reserve Bank of India eases regulatory norms for foreign portfolio investors in government securities to attract investment. India slams Pakistan for abusing its temporary membership of UN Security Council to peddle false narratives about Jammu and Kashmir. IMD forecasts extremely heavy rainfall in northern districts of Kerala until June 9th. And Indian Grandmaster R. Pragyanan scripts history, becomes first Indian to win Norway chess title. And with that, we end the morning news. Have a nice day.
2: இதழோர புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101
4: நேரம் காலை 8:30 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போயிட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக், அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது.

0: இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாராவது உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்னா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன்
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாகிறது கேகே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். கேட்பதற்கு முன்
5: ஆகாஷ்வாணி
4: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு ஏசி மேளா.
6: பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் RKG நெய்.
10: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
11: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
13: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
12: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
13: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
14: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் RKG நெய்.

0: எக்ஸ்பிரஸில் இதுவரை வந்தவை நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் எதற்கும் துணிந்தவன் பட பாடல்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி
3: வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் வானொலியை, வாழ்த்துவோம் வானளாவி புகழ்.

0: மாலைக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும்
0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்ற வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56. எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம் உங்க வீட்டுல? உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்.
1: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் நினைவுகளாக இருக்கிறது. 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை நடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, மனுஷங்களா
1: இருப்பாங்க. அப்படித்தான், அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா

0: சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சி, கப்பன மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ் மதியம் 12:40 நியூஸ்,
1: சரோஜ் நாராயண்
0: சரோஜ் நாராயணசாமி, ஆமா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேட்கற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
1: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
0: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்துறோம். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
1: செயல்படுறேன். அரசு ஊழியரா இருந்துட்டு
0: கண்டிப்பா என்னோட அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும்னு வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொழி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
1: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம்.
0: ஆமா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோ இருந்து இன்னைக்கும் நான் வந்து அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் வந்து சைக்கிளிங் போறதும், உடற்பயிற்சி செய்யும் போது நடைப்பயணத்துக்கும், வாக்கிங் சொல்லுவோம் நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்ணெழுத்து 7 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுத்து. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம். நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பாத்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க. ரேடியோல நம்ம கமெண்ட்ரி கேட்டுனா மத்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ரசிக்கிறாங்க இருக்கிறோம், நமக்கும் ரசிக்கிறா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கறது ஒன்வே மாதிரி, வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம்.

0: அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசி வழியா நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
1: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலியை உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
1: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம் அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
0: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
1: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும் இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன். நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன். என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துருக்கேன்.
0: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
1: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி
1: செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தினர். கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலி வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: பன்மொழி பாடல்கள்.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்யில்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்யில சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: வேலை வாய்ப்பு

0: உங்களை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 சவாலி சமாளி நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரம் 9:10 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் சாக்லேட் ஹிந்தி திரைப்படத்திற்காக.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அட
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
10: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
11: நீங்க மின் அதிர்ச்சி ஆச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல எலக்ட்ரிக்கல் ஷாக் இந்த மாதிரிலாம் வரும்போது பிரதான மின் இணைப்பை வந்து முதலே அதை வந்து கட் பண்ணிருங்க, துண்டித்து விட வேண்டும். மின்சாரத்தை கடத்தாத மரக்கட்டையை கொண்டு மின்சாரத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே உள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும். அப்புறம் மூச்சு விடுதலுக்கு இதய துடிப்பும் நின்று விட்டதாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. CPR எனப்படும் இதய இயக்க மீட்பு முறையினை நீங்க செயல்படுத்தணும். இது போன்ற உயிர்காக்கும் முதலுதவி அனைத்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஃபயரை பத்தி நாங்க சொல்லும்போது ஒரு தீ விபத்து தீ கொள்வதை விட புகை விரைந்து கொல்லும். ஒரு இடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உள்ளிருப்பு பொருட்கள் வந்து அதனுடைய தன்மையை பொறுத்து அதிக வேகமா வந்து புகை அந்த அறைகளிலோ அல்லது அந்த ஒரு பெரிய ஒரு மண்டபம் போன்ற ஒரு இடங்கள் இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம், இதுல எங்க வேணாலும் இந்த மாதிரி உடனே ஃபயர் ஆச்சுன்னா தீயை விட இந்த புகை தான் நிறைய சூழ்ந்துடும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எந்திரிச்சு ஓடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால உடனடியாக அங்கே மயங்கி விழுற சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தரையோடு தரையாக ஊர்ந்து அந்த அறையை விட்டு வெளியேறலாம். அதுதான் ஊர்ந்து தப்பிக்கலாம் புகை சூழ்ந்த அறைகளில். கிராவலிங் லோ அண்டர் த ஸ்மோக், அந்த ஸ்மோக் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே மேலெழுந்த வரியாக இருக்கும், ஒரு 1.5 அடி அந்த இடத்துல வந்து அந்த கேப்பில் நம்ம மெதுவாக ஊர்ந்து வாசலை நோக்கி அந்த ஆபத்தான பகுதியை விட்டு வெளியே வந்துடலாம். காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு நெருப்புனால சூடாகும் போது என்ன ஆகும், மேல் எழும்பும். அதே சமயம் தரையில காற்று ஓரளவிற்கு குளிர்ந்த நிலையில இருக்கும், அதனால தான் நம்ம வந்து கீழே நோக்கி நம்ம கிராவல் அதாவது தவழ்ந்து போக சொல்றோம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா மூக்கையும் வாயும் கையில கர்ச்சீஃப் ஏதாவது கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு கெட்டிக்கிட்டு தரையோட தரையா தவழ்ந்துட வேண்டியதான்.

இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நேரம் 9:19 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையின் ஊற்று ஒன்றிலிருந்து பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் RRR தெலுங்கு திரைப்படத்திற்காக.
1: பராயி பாலனப்பை காலு துவ்வி கொம்முலு விதிலించిన கோடைகித்தல்லாண்டி அமர

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யூஜி ஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சவாலே சமாளி நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. பன்மொழி பாடல்களில் நிறைவாக வரும் பாடல் அஞ்சலி கீதாஞ்சலி கன்னட மொழி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

காற்றலையில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:30. இனி கேட்கலாம்.

வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. நமஸ்காரம், ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமாயிருக்கணும், சந்தோஷமாயிருக்கணும் என்று விசாரிக்கணும். இன்னத்தை கானகேரளி ஒரு அடிபொளி பாட்டில் கூடி தொடங்கியாலோ?

நேர்களின் நினைவிற்கு இன்று காலை மணி 12 சவாலை சமாளி நேரலை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. அலைபேசி எண் 8903-25703-9.

எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் என்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.1. இந்த காலை மணி 11:02 குமரி பண்பலையுடன். இதில் மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை, இது குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722, அலைபேசி எண் 8903-2570-319. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும்போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவிழுத்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: கன்னியாகுமரி ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமிழ் பண்பலை நேற்று ஒன்று
1: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.
0: ஆரம்பமாகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் சில்லான காலைக்கு புத்துணர்ச்சி அளிக்க நாங்க வந்தாச்சு பல பல கேள்விகளோடும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களோடும்.

0: கேகே மக்களே மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலே சமாளி கேம் ஷோல உங்க கூட லைவ்ல பேசுறதுக்கு விளையாடுறதுக்காக சைன் இன் பண்றோம்.
1: வெல்கம் டு தி கிளப். ஒரு தடவை
0: முன்னிணைப்பு 0462 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257039.
1: ஓகே, நேர்கள்லாம் டயல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நம்ம கேம் ஷோட ரூல்ஸ் மட்டும் சொல்லி கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கேம் ஷோ 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். முதல் ரூல்ஸ், மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேர் கலந்துகிட்டு எல்லா நேர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். செகண்ட் ரூல்ஸ், நீங்க போன்ல பேசும்போது போன்ல இந்த கூட பேசணும், ஸ்பீக்கர் போட்டு பேசக்கூடாது. தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வானொலி அளவை கம்மி பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட பேசணும். அப்பதான் நீங்க பேசுறத உலகமே கேட்டு ரசிக்கும். ஓகே, இன்றைக்கு சவாலை சவாலிக்கு வரும் முதல் நேரை சந்திக்கும் நேரம் வணக்கம் குமரிப்பண்பலை நூற்று பேசலாம்.
0: வணக்கம் இரவு வணக்கம்.
1: என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கிராம்பு, லவங்கம், கரிசலான் கண்ணி, வெந்தயம்.
0: கிராம்பு, லவங்கம்,
1: ஒரு தடவை சொல்லலாம். கிராம்பு, லவங்கம், கரிசலான் கண்ணி, வெந்தயம். ஏன் கரிசலான் கண்ணி?
2: அது வந்து கீரை,
1: மத்ததெல்லாம் ஸ்பைசஸ் மசாலா, இது மட்டும் கீரை வகையை சார்ந்தது. அழகா சொல்லி வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: என்ன
1: இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும்.
0: ஓகே, இவங்களுக்கு என்ன வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு
3: பாக்கலாம்.
1: ஐந்து பொருட்கள்
0: வந்து சொல்லணும், சரிங்களா?
1: ஓகே, ரெடி.

0: டெய்லர் கடை.
1: என்ன கடை?
0: டெய்லர் ஷாப்.
1: ஓகே. அது சார், அப்புறமா நம்ம வந்து பேனா, நோட் புக், அப்புறமா வந்து அளவு எடுக்கக்கூடிய டேப், ஊசி, நூல்.
0: ஓகே. டீ கடை.
1: ஓகே. டீ டம்ளர், டீ லீட், பெஞ்ச், நியூஸ் பேப்பர், பால்.
0: ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்.
1: பிளாட்ஃபார்ம், டிக்கெட், ட்ரெயின், பாசஞ்சர், வெயிட்டிங் ரூம்.
0: ஓகே.
2: வணக்கம். சவாலை சமாளி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தெளிவா கிடைக்கிற இடத்துல இருந்து பேச முடியுங்களா?
0: இணைப்பு சரியா இல்லையா? இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து மீண்டும் தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி. மழைக்காலம் சேஃபான இடத்துல இருந்து சேஃபா.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சவாலிய சமாளி, யார் என்னன்னு பேசுறீங்க?
3: இன்று
2: இரவு.
3: ரிபீட்.
2: ஆஹா, விட்டுட்டீங்களே. இரவு வந்து ரிபீட் ஆகாதேமா? இரவு வந்து இரவு தானே சொல்லணும். சரிங்களா? சரி பரவாயில்லமா. ஆமா, அவங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க, ஆனா பரவாயில்ல. சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாமா?
0: கண்டிப்பாக. சவாலி சமாளி கேம் ஷோவில் இணையம் வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரு பேசுறீங்க?
4: கொல்லுமலை நாகராஜன்.
0: கொல்லுமலையில இருந்து நாகராஜன் ஐயா, முதல் ரவுண்ட் பேர்லாமா? ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் கடுகு.
4: கழுகு.
0: கழுகு இல்ல ஐயா, முதல்ல இருந்து தொடங்குறோம். கடுகு.
4: கடுகு.
2: எண்ணெயில போட்டு தாளி போல கடுகு. கடுகு, அந்த கடுகு. அச்சச்சோ.
0: வெந்தயம். வெந்தயம்.
4: வெந்தயம்.
0: கடுகு.
4: ரிபீட்.
0: கடுகு.
4: ரிபீட்.
0: கிராம்பு.
4: கிராம்பு.
0: கடுகு.
4: ரிபீட்.
0: ஏலக்காய்.
4: ஏலக்காய்.
0: சுக்கு. சுக்கு.
2: இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது. ஓம தண்ணீர் குடுப்போம் இல்லையா குழந்தைகளுக்கு, ஓமம், அந்த ஓமம். அவர் மைண்ட் எங்கேயோ வச்சுட்டு பேசுறாருன்னு
0: நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.
2: தனித்திருக்கும் அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கான வார்த்தைகள் பத்மநாபபுரம், பக்கிங்ஹாம், ஹவா மகால், செட்டிநாடு வீடுகள். பத்மநாபபுரம், பக்கிங்ஹாம், ஹவா மகால், செட்டிநாடு வீடுகள். அது ஏன் தனிச்சிருக்கு?
0: அடுத்த
2: முறை பார்க்கலாம். நன்றி. நன்றி.

0: ஆமா,
1: என்ன ரீசன், என்ன ஆன்சர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: என்ன ஆன்சர் அப்படின்னா, மற்ற அதாவது பத்மநாபபுரம், பக்கிங்ஹாம், ஹவா மஹால் அப்படிங்கிற ராஜஸ்தான்ல இருக்கு. இது மூணுமே வந்து அரண்மனைகள் சரிங்களா. செட்டிநாடு வீடுகள் அப்படிங்கிறது வீடு தான், அது அரண்மனை கிடையாது. அப்ப செட்டிநாடு வீடுகள் தான் விடை.
2: பிரியங்கா
1: பேசுவீங்க, உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல எல்லா வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வெண்பா வெண்பா
2: வெண்பா
1: வஞ்சிப்பா
2: வஞ்சிப்பா
1: ஆசிரியப்பா
2: ஆசிரியப்பா
1: பரணி
2: பரணி
1: பரணி
2: ரிபீட்
1: பிள்ளை தமிழ்
2: பிள்ளை தமிழ்
1: கலிப்பா
2: கலிப்பா
1: உலா
2: உலா
1: பரணி
2: ரிபீட்
1: வஞ்சிப்பா
2: ரிபீட்
1: கலம்பகம்
0: வருதுங்க. அருவி, பாலைவனம், கடல், குளம்.
1: சொல்லிருவாங்க
0: என்ன ரீசன் சொல்லுங்க. காரணம் வறண்ட நிலம், மற்றதெல்லாம் நீர்நிலைகள். சூப்பர் சூப்பர், அதான் சொன்னோம் இல்லையா, ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி. யாருக்கு என்ன வருதுன்னு தெரியாது, அதுதான் சவாலே சமாளி.
1: ஆமா, அடுத்த ரவுண்ட் உங்களுக்காக. மூன்றாவது பாக்ஸை தவிர மீது 9 பாக்ஸஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி போறீங்க.
0: என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? பஞ்சதந்திரம்.
1: பஞ்சதந்திரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும், நீங்க கொஞ்சம் தந்திரமா யோசிச்சு ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். ஓகேவா?
0: ட்ரிக்கி க்வெஸ்சன் அப்படினு சொல்லுவோம் இல்லீங்களா, அந்த மாதிரி தான்.
1: பஞ்ச தந்திரம்ல ஒரே ஒரு தந்திரமான ஒரு கேள்வி கேக்குறோம், கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி
0: இதுதான். ஒரு பையன் வீட்ல அம்மா கிட்ட வந்து மீன் குழம்பு வச்சு கேக்குறான். அம்மா மீன் குழம்பு வச்சு குடுக்கறாங்க. மீன் குழம்பு காரமா தானே இருக்கும், ஆனா அந்த பையன் சாப்பிட்டு பாக்கும்போது குழம்பு வந்து இனிப்பா இருக்கா. ஏன் டைரக்டா யோசிக்காதீங்க, ட்ரிக்கியா யோசிங்க. என்னம்மா? அடிச்சுட்டீங்க, சூப்பர். ஆனா இதோட முடியல, இன்னொரு க்வெஸ்சன் இருக்குங்களே, அதுதான் சவாலே சமாளி. இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 400 ரூபாய்க்கு பொருள் வெளிய வாங்கி நான் 300 ரூபாய்க்கு விக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? ஆமா, அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு? எப்படி
2: 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு விட்டா உங்களுக்கு 100 ரூபா நஷ்டம்ல?
0: 100 ரூபா நஷ்டங்களா?
2: ஆமா,
1: அதான் பதில் சொல்லிட்டீங்களா, அதுதான் நம்ம ட்ரிக்கி பஞ்சதந்திரத்தோட.
0: ஓகே சூப்பர்,
1: அழகா வின் பண்ணிட்டீங்க. 3 ரவுண்டும் அட்டகாசமா வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி.
3: கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகே.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு.
9: நிஷ் கன்னியாகுமரி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
11: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
10: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
11: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
10: சேர்க்கை நடைபெறுகிறது.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
13: மாமா, என்னாச்சு?
14: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
13: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
15: விளையாடலாம்
16: நினைப்பில் வரும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
15: வணக்கம்,
16: யார் எங்க பேசுறீங்க?
15: பாப்பா
16: பாட்டு,
15: பாப்பா பாட்டு,
16: தாலாட்டு,
15: தாலாட்டு,
16: குறிஞ்சி பாட்டு,
15: ரிபீட்,
16: வாய்ப்பாட்டு,
15: வாய்ப்பாட்டு,
16: பத்து பாட்டு.
15: என்ன சார்?
16: பத்து பாட்டு,
15: பத்து பாட்டு,
16: நாட்டுப்புற பாட்டு,
15: ரிபீட்.
16: அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
15: நன்றி.
16: ஓகே, செகண்ட் ரவுண்ட் போறோம். செகண்ட் ரவுண்ட்ல என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
17: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, பஞ்சு, தாத்தா பூ, பறவை, நெருப்பு கோழி. இந்த நாள்ல எது தனித்திருக்கு? இன்னும் ஒரு முறை மட்டுமே சொல்லுவோம், விதிமுறை அதுதான். பஞ்சு, தாத்தா பூ, பறவை, நெருப்பு கோழி. என்னங்க
15: நீ பஞ்சு கெடுத்தது? என்ன சொன்னீங்க மேடம்? சரியா கேக்கல.
17: தாத்தா பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விதை. விதிமுறைக்கு அப்பாற்பட்டு நீங்க மறுபடியும் கேட்பதால் விளையாட்டில் இருந்து நீக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஒரு முறை கூட. அப்ப எல்லா நேரங்களும் கேட்பாங்க இல்லீங்களா, பஞ்சு, தாத்தா பூ, பறவை, நெருப்பு கோழி, இந்த நாள்ல எது தனித்திருக்கு?
16: என்னங்கம்மா?
17: பரவாயில்ல, நல்ல முயற்சி.

0: என்ன அப்படின்னா நெருப்பு கோழி. ஏன்னா நெருப்பு கோழி பறக்காது, மற்ற மூன்றும் பறக்கும். பறவை தாத்தா பூங்கிற விதை அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும், பறக்கும், பஞ்சும் பறக்கும். ஓகே சரி, நம்ம கிட்டத்தட்ட வந்து எண்ட் ஆஃப் த ஷோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம் அப்படிங்கறது டைம் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து 5 நேயர்கள் விளையாடிருந்தாங்க, அதுல 2 நேயர்கள் வின் பண்ணி அட்டகாசமா நம்ம கேம் ஷோல வின் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் இப்ப சொல்றோம், வடசேரியில இருந்து பிரியங்கா இந்த நேயரும், காட்பாடியில இருந்து சந்திரசேகர். இந்த 2 நேயர்களும் இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள். அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நிகழ்ச்சியில எங்களை ஒரு சாங் ஒரு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: சோ வீக்கெண்ட ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளில மீட் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்காக சாங் வந்துட்டே இருக்கு. அடுத்த ஷோல மீட் பண்ற வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
1: RJ ஜெபி மிக்ஸ்லே
0: RJ ஜிலிஜூ.

0: நிறைப்பட்டது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

பர்சன்ட் தென் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. பர்சன்ட் தென் கோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 10:30. இனி கேட்கலாம்.
1: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட எண்ண கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் சென்ற மாதம் 19 பகல் 1 செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் தேனீக்களின் வரலாறும் வாழ்க்கை முறையையும் விவரித்து அறிந்தபோது அதிசயமாக இருந்தது. 22 மாலை 4:05 சர்வதேச பல்லுயிர் தினம் பற்றிய சிற்றுரை கேட்டேன். அதிசயங்களால் நிறைந்தது நம் தேசம் என்பதை எண்ணும் போது பிரமிக்க வைத்தது. சென்ற மாதம் 23 இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் புது கவிதையின் மானிட விழுமியங்கள் எனும் தலைப்பில் தமிழாசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் மரபு கவிதைகளை உடைத்து புது கவிதைகள் மனித உள்ளத்தின் ஆழத்தை எட்டியுள்ளது என சிறப்புற பேசியது அருமை. தேனமுது தொடரில் மொழியை பயன்படுத்தினால்தான் மொழி வளரும், நல்ல நாவல்களை சிறுகதைகளை வாங்கி படித்தால்தான் எழுத முடியும் என்ற ஏற்றமிகு எண்ணத்தை எனதுள்ளம் ஏற்றுக்கொள்வதற்கு படைப்பாளர் முஜிப் ரஹ்மான் அவர்களின் நேர்முகம் ஏதுவாக அமைந்தது. ஒரே ஆசிரியர் மற்றும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய RR குமுதினிக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இரணியல் பழனியாண்டு பிள்ளை இந்த நேயரின் கடிதங்கள். சென்ற மாதம் 22 காலை 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க இதில் வள்ளலார் பற்றிய உருக்கமான செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் சென்ற மாதம் 25 பூனையை கண்டு பயப்படுவதற்கு என்ன பெயர் என்றும் 31 மலைகளின் ராணி எனப்படும் ஊட்டி குறித்தும் மன்னர் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. சென்ற மாதம் 22 காலை 10:02 ஏழம் சாரல் இதில் எண்ணங்கள் 1000 என்பது பற்றி கல்லூரி மாணவிகள் ஒவ்வொருவரும் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த GM தர்ஷினிக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். 29 காலை இளஞ்சாரல் இதில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு அறிவியலின் அற்புதங்கள் எனும் தலைப்பில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் மிக மிக அருமை. மேலும் சென்ற மாதம் 24 காலை 10:03 இளைய பாரதம் இதில் பேசுவது நான் பகுதியில் கல்லூரி மாணவி பி நந்தினி பிரியதர்ஷினி அவர்கள் பயோடைவர்சிட்டி பற்றி படித்தவர் முதல் பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். மேலும் நினைவூட்டுவோம், நடப்பு நிகழ்வுகள் யாவும் அருமையாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய ஸ்ரீ அனுசா சாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். சென்ற மாதம் 30 முற்பகல் 11:30 வெள்ளிமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து வைகாசி விசாக நேரலை கேட்டேன். பக்தர்களுடன் உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள். மேலும் சென்ற மாதம் 22 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் தெளிவாக எடுத்துரைத்த விதம் பயனுள்ளதாக இருந்தது. தினமும் பகல் 1 வலம் வரும் செய்தி தெரியுமாவில் சென்ற மாதம் 22 உயிரியல் பல் வகமையின் சர்வதேச நாள் பற்றியும் 29 ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினரின் சர்வதேச தினம் குறித்தும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சென்ற மாதம் 20 இரவு 7:30 உழவர் உலகம் இதில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி முறைகள் பற்றி கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். மிக மிக அருமை. 23 உழவர் உலகத்தில் கால்நடைகளை கோடை காலத்தில் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 30 உழவர் உலகத்தில் பல வகை வாழை சாகுபடி அனுபவங்கள் பைன்குளம் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. சென்ற மாதம் 23 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் புது கவிதையில் மானுட விழுமியங்கள் எனும் தலைப்பில் தமிழாசிரியர் சி ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேயரின் கடிதங்கள். நேற்றைய பொழுது நன்றாகவே கழிந்தது, இன்றைய பொழுது இனிய பொழுதே. இதை கருத்தில் கொண்டு ஒன்றே செய்திடு, நன்றே செய்திடு, அதுவும் இன்றே செய்திடு எனும் வண்ணம் பரிமளிப்போம் என்று நல்லதொரு மேம்பாட்டு சிந்தனையை உணர்த்தி சென்ற மே 20 நாள்

என்னைத்தானும் நல்லவை கேட்க சுவாரஸ்யமூட்டியது. இந்தியாவின் முதல் இளம் பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி அவருடைய நினைவு நாளான மே 21 எடுத்து சொன்ன விதம் அருமை. அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். இயற்கையின் யதார்த்தம் இலையோட பாரம்பரிய உணவு பழக்கங்கள் பற்றி ஒவ்வொரு தோழியரும் விதவிதமாக கூறியவை எல்லாமே 100% உண்மையானவையே. இதில் மரவள்ளி என்னும் மரச்சீனி கிழங்கு நமது மாவட்ட மக்களின் உணவில் முக்கிய அங்கம் வகித்ததையும் தெரிய முடிந்தது. வானொலியின் அருமை பெருமைகளை மே 22 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி மூலம் கேட்டு அகமகிழ்ந்தேன். என்னால் இயலும், தைரியமே வாழ்க்கை, அனுபவமே ஒரு தார்மீக பாடம் என்று ஒவ்வொரு மகளிரும் தொலைநோக்கு சிந்தனையை மையப்படுத்தி நேரலையில் உரைத்த விதம் மிக மிக அருமை. நம்ம குமரிப்பண்பலையில் மே 22 பிற்பகல் வாராய் தோழியில் தைரியம் எனும் தாரக மந்திரம் தலைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தோழியரும் கூறிய தகவல்களை ஊக்கப்படுத்தி அருமையாக நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் பல. விடுகதைகளுடன் வந்து மே 23 இரவு நேர பட்டாம்பூச்சி கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. கோடை காலத்தின் அனுபவங்கள் எனும் தலைப்பில் மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிகளை கூறுமாறு மே 24 பிற்பகல் தேநீர் நேரத்தில் சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த கால பந்தங்களை திரும்பவும் வெளிக்கொணர்ந்த விதம் மிக மிக சுவாரஸ்யமானதாக இருந்தது. காற்று மாசை கட்டுப்படுத்தும்படி கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியே தரும் பாசி மரம் மத்திய பிரதேச மாநிலத்தில் போபால் விவேகானந்தபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த அரிய தகவலை மே 26 காலை தென்குமரி தேனிலையில் அறிந்து கொள்ள முடிந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து வரும் கடிதங்கள் திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேயரோடது. சென்ற மாதம் 21 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உணவே மருந்து எனும் தலைப்பில் மருத்துவர் டயானா செலின் அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக பசித்து ருசித்து சரிவிகித உணவை குறிப்பிட்ட காலங்களில் உண்ண வேண்டும், தன் சுத்தம் பின்பற்றி தேவையான நீர் அருந்தினால் நலமாக வாழலாம் என நினைவூட்டினார். மேலும் 22 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலும்பு வலி இழத்தலுக்கான காரணங்கள் நிவர்த்தி செய்வது எப்படி என எடுத்து சொன்ன விதம் பயனுள்ளதாக இருந்தது. 22 இரவு திரைக்களஞ்சியம் இதில் பொட்டு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிப்புறையும் சூப்பராக இருந்தது. அதே தினம் இரவு உழவர் உலகம் இதில் மாமர சாகுபடி குறித்து சுண்டப்பட்டி விளை சசி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். மாமர சாகுபடியின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 23 இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் இலக்கியத்தில் புதுக்கவிதை எனும் தலைப்பில் மேற்கோள் கோரிய உரை நன்று. 24 காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் தெரிந்தால் பதில் கூறலாம், தெரியாவிட்டால் அறிந்து கொள்ளலாம் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. அன்றைய தின காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் இதில் பிலோமினால் அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்கள் யாவும் அருமை. அன்றைய தினம் பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உடல் பருமனும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 27 இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம் இதில் குலசீகரபுரம் செல்லப்பன் அவர்களின் தேர்வாக கோகுல கண்ணன் எனும் தலைப்பில் வளமந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் அருமை, பாராட்டுக்கள். 28 காலை மணி 9:10 தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் இந்த நேயரின் கடிதம். சென்ற மாதம் 26 காலை மணி 10:02 வலம் வந்த சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி அறிவிக்கும் புத்தி கூர்மைக்கும் விருந்தாக ரசிக்கும்படியாக அமைந்திருந்தது. கலந்து கொள்ளாத நாங்களும் நின்று 1 நிமிடம் யோசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்தி நடத்திய அறிவிப்பாளர் முத்து ஆனந்திக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா மித்திரன், அக்ஷய மீனாட்சி இந்த கடிதம். சென்ற மாதம் 26 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. செட்டியார் மடம் சி மணிகண்டன் இந்த நேயரின் கடிதங்கள். சென்ற மாதம் 24 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் இதில் கோடைக்கால விடுமுறை எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 25 காலை முற்றத்தில் இன்று இதில் மரங்கள் வளர்ப்போம், மரங்கள் பாதுகாப்பு பற்றி கூறிய விஷயங்கள்
ஆசிரியாவும் அருமை. 26 தேதி காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசினார்கள். அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம்

அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. 28ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் வெள்ளித்திரையில் நடிகர் பிரபு அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு வலம் வந்த பாடல்களும் சிறப்பாக இருந்தன. 29ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தோழியர்கள் அம்மா எனும் தலைப்பில் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் அருமை. இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. 30ஆம் தேதி காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் உங்கள் ஊர் பற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அதே தினம் காலை வெள்ளிமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து வைகாசி விசாக சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், கோவிலுக்கு சென்று தரிசித்த உணர்வு ஏற்பட்டது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட்டகசாலியின் விலையிலிருந்து என் ஆனந்தராஜ். இந்த நேரின் கடிதம் சென்ற மாதம் 27ஆம் தேதி இரவு 7:30 உழவர் உலகம் இதில் கப்பியறை பி எஸ் சாந்தி அவர்கள் காளான் வளர்ப்பு பற்றி பல தகவல்களை தந்தார்கள். அதில் நோய் தாக்காமல் இருக்க கையாளும் முறைகள் பற்றி தந்த தகவல்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொகுத்தளித்த சிவகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: கண்ணமங்கலம் முனைவர் வி வேணுகுமார். சென்ற மாதம் 30ஆம் தேதி காலை மணி 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் வலம் வந்தன. பாடல்களுக்கு இடையே புத்தக வாசிப்பின் தேவையும் சிறப்பும் பற்றி வலியுறுத்திய கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. வாசிப்பை நேசிப்போம் என்பது பற்றி மலையாளத்தில் சகோதரி பிருந்தாஜி அவர்கள் கொடுத்த இணைப்புரை மிகவும் அருமை, பாராட்டுக்கள். தொடர்ந்து வந்த கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டேன். நேயர்களின் கடிதங்களை இனிமையாகவும் வேகமாகவும் வாசித்தளித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அதே தினம் காலை மணி 11:30 முதல் 12 மணி வரை வெள்ளிமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிருந்து ஒலிபரப்பான நேரலை நிகழ்ச்சி மிகவும் அருமை. விசாக திருநாள் சிறப்பு, வெள்ளிமலை ஆலய சிறப்பு, பாலசுப்ரமணிய சுவாமி அருள் பாலிக்கும் தன்மை போன்றவற்றை சிறப்பாக அறிந்து கொள்ள முடிந்தது. நேரலை நிகழ்வில் இணைப்புரை வழங்கிய அறிவிப்பாளர் நிறுத்திய அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். 31ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாகர்கோவில் நாஞ்சல் நடு அவர்களுடன் இலக்கியத்தில் எனது பயணம் எனும் தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் சிறப்பாக இருந்தது. அவரது இலக்கிய பயணம் மிகச் செறிவானது. பல பாடல்களை பாடி கலந்துரையாடலை மெருகேற்றிய தன்மை சிறப்பு. உடன் உரையாடிய நமது வானொலியின் நிகழ்ச்சி தலைவர் சகோதரி எஸ் நவரத்னா அவர்கள் இதமாக கேள்விகளை கேட்ட விதமும் அருமை. பண்பலை 101க்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 4ஆம் தேதி காலை மணி 11:02 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு கலகலப்பான கலக்கலாக இருந்தது. ஆற்றூர் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். தமிழ், மலையாளம், ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் பாடல், கவிதை, உரை, கடிஜோக்ஸ் என கலக்கல் சூப்பராக இருந்தது. அகில இந்திய வானொலி மூலம் இளம் கலைஞர்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கொடுப்பது பாராட்டுக்குரியது. நிகழ்வில் மாணவர்களுடன் இணைந்து கலக்கலுக்கு துணை நின்ற நமது பண்பலை அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்கள் பல. புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான். சென்ற மாதம் 30ஆம் தேதி காலை மணி 9:30 வலம் வந்த கான கைரளி, இதில் பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. இணைப்புரையும் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். அன்றைய தினம் முற்பகல் மணி 11:02 குமரி பண்பலையுடன் நேரலையில் உங்கள் ஊர் என்றால் நினைவுக்கு வருவது எனும் தலைப்பில் நேயர்கள் பலரும் அவர்களுடைய ஊர்களின் சிறப்புகளை கூறிய விதம் அருமை. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் மீனா வைரமுத்து அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இம்மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனியின் நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கவிதை தொகுப்புகள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. கவிதைகளை சிறப்பாக வாசித்து நிகழ்ச்சிக்கு மெருகூட்டிய அறிவிப்பாளர் ஒய் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 3ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பயனுள்ள உரையாடல் கிடைத்தது. மனிதர்களை நேசிக்கும் மனித நேயத்தை பற்றி சொன்ன கதாபாத்திரமும் அதனுடைய விளக்கமும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு மனிதரும் மனித நேயத்தை காப்பாற்ற ஒவ்வொரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். யாவருமே ரசிக்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சி இது என்றால் அது மிகையல்ல. அன்றைய தினம் முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலையில் பொறுமை எந்த இடத்தில் தேவைப்படுகிறது எனும் தலைப்பில் நேயர்கள் பல கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். 4ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்தினார்கள். நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் என் சுதா ஆனந்தி, சுபா செல்வகுமார் இருவருக்கும் பண்பலை 101க்கும்

நன்றிகளும் வாழ்த்துக்களும். துவரங்காடு முத்து ஆசாரி, சென்ற மாதம் 30ஆம் தேதி காலை தென்குமரி தேனிலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி பயனுள்ளதாக இருந்தது. 31ஆம் தேதி காலை தென்குமரி தேனிலையில் இந்தியாவில் முதல் பாசி மரம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது என்பதற்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்று காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் உங்கள் ஊரின் சிறப்பு எது எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. மேலும் அன்று பிற்பகல் 3:00 நேரலையில் எந்த வேலையை செய்யும் போது நேரம் போவதே தெரியாமல் வேலை பார்ப்பீர்கள் என்பதற்கு நேயர்கள் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் அருமை. அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு எண்ணெய் கவர்ந்த எனும் தலைப்பில் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களின் உரை அருமை. இம்மாதம் 1ஆம் தேதி காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் வலம் வந்த கவிதைகள் அனைத்தும் அருமை. இம்மாதம் 2ஆம் தேதி காலை 10:50 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று குரலையும் பொருளையும் சொன்ன விதம் அருமை. நேயர்களை உற்சாகப்படுத்திய நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய அறிவிப்பாளர் ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இம்மாதம் 3ஆம் தேதி காலை வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சி மிக மிக அருமை. 4ஆம் தேதி காலை 10:50 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் 3 சுற்றுகளிலும் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை, பாராட்டுகள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, சென்ற மாதம் 29ஆம் தேதி பகல் 12:10 வலம் வந்த மனம் நனையும் மதுரமலை தேரல் சுவையில் சாரல் இசையில் அழகழகான அருமையான பாடல்கள் உண்மையிலேயே மனதை நனைய வைத்துவிட்டன, பாராட்டுகள். அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் அம்மா என்கிற தோழி எனும் தலைப்பில் சகோதரிகள் அனைவரும் நெஞ்சை உருக்கும் வண்ணம் அவரவர் அம்மாவின் பெருமைகளை எடுத்துக் கூறினார்கள். தோழியர்களை ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஆர் ஜே லிஜு அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ் அவர்களின் தேர்வாக தாலாட்டு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. தாலாட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இனிப்புரையாக வழங்கிய நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் எஸ் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 30ஆம் தேதி காலை 11:30 வலம் வந்த வைகாசி விசாக தினத்தை ஒட்டி வெள்ளிமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலிலிருந்து சிறப்பு நேரலை கேட்டேன் நிகழ்ச்சி மூலம் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் வண்ணம் நிகழ்வினை வழிநடத்திய அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:00 வலம் வந்த தேனீ நேரம் திரைக்களஞ்சியம், இதில் ஆதரவிளை கே பன்னீர்செல்வம் அவர்களின் தேர்வாக உலகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுகள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை 10:30 வலம் வந்த சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு அருமையாக பேசி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். 3ஆம் தேதி காலை 10:30 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தின் உள்கருத்தை ஆழமாக சொல்லி மனதில் பதிய வைத்து விட்டார்கள். தொடர்ந்து வந்த குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் பொறுமை எந்த இடங்களில் தேவை என்பதை விளக்கும் வண்ணம் நேர்கள் அருமையான கருத்துக்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள், பாராட்டுகள். குளச்சல் அபிஷா, சென்ற மாதம் 29ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனீ நேரம் வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட திறப்பும் வீட்டில் நிலவும் பரபரப்பான சூழலும் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. 31ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனீ நேரம் நேரலை நிகழ்ச்சியில் நேரம் போவது தெரியாமல் நான் செய்யும் சலிக்காத சில வேலைகள் எனும் தலைப்பில் நேர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையாக இருந்தன. நேர்களுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் தீப்திகா அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். இம்மாதம் 1ஆம் தேதி முற்பகல் 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து பாடியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். மேலும் அன்றைய தினம் 8:00 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், அரை மணி நேரம் போனதே தெரியவில்லை, மழலி செல்வங்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய விதம் மிக மிக அருமை. குழந்தைகளோடு கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனம் நிறைந்த பாராட்டுகள். இம்மாதம் 3ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை
நிகழ்ச்சியில் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் ஒரு பெண்ணாக நமது பங்கு எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தன. நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும்

0: பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான KS ரவிக்குமார் அவர்களின் திரையுலக பயணம் பற்றிய சுவாரஸ்யமான குறிப்புகளோடு இடையிடையே வர வந்த பாடல்களும் மிக மிக அருமை பாராட்டுகள். இடையன் விளை வசந்தி பிரேம்குமார் இம்மாதம் 3 காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தை வாசித்து விளக்கிய விதம் அருமையிலும் அருமை பாராட்டுகள். நாகர்கோவில் கோபால் கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்களும் இணைப்புரையும் மிக மிக அருமை. கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை வாசித்த விதம் சூப்பராக இருந்தது. திரைக்களஞ்சியத்தில் உலகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் சிறப்பாக இருந்தது. குளச்சல் பிரசாந்த் சென்ற மாதம் 30 காலை 9:30 வலம் வந்த கான கைரளி நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. தொடர்ந்து வந்த சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்தி விட்டார்கள். நேர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஜெபன் நக்ஸ்லின் ஜே லிஜு இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். மேலும் தொடர்ந்து வந்த கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை மிக மிக தெளிவாக வாசித்த விதம் அருமையிலும் அருமை. மேலும் அன்றைய பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் உலகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் யாவும் மிக மிக அருமை. இம்மாதம் 1 காலை 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் முன்னிசையை கேட்டு விரிவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடல்களை பாடியும் அசத்தி விட்டார்கள். மேலும் அன்றைய பிற்பகல் 3:02 தேனி நேரம் குயில் பாட்டு நிகழ்ச்சியில் நேயர்களின் கவிதை தொகுப்புகளோடு இடையிடையே வர வந்த பாடல்களும் மிக மிக அருமை. அன்றைய தினம் 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் பாட்டு விடுகதை திருக்குறள் என அசத்தி விட்டார்கள். 2 பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. 3 காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நூலில் உள்ள முதல் சிறுகதையை வாசிக்க கேட்டோம். வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை நகைச்சுவையாகவும் குட்டி கதைகளோடும் விளக்கிய விதம் மிக மிக அருமை பாராட்டுகள். மேலும் அன்றைய தின பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் ஒரு பெண்ணாக நமது பங்கு எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான KS ரவிக்குமார் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் அருமையிலும் அருமை பாராட்டுகள்.
1: நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: மிக்க நன்றி நேயர்களே.
1: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
2: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.
1: நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன். இதில் மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை, இது குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722. அலைபேசி எண் 8903-25703. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 11:00 மணி 2 நிமிடம் ஏக் சூர் கேட்கலாம்.

எங்கேயும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:08. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. உலகமெங்கும் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும் இனிய முற்பகல் வணக்கங்கள்.

ஜன்னல் வழியாக வரக்கூடிய சில்லுண்ட காற்று, ஒரு அழகான மழைக்கால நேரம் இது. இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க. இந்த நேரத்தில் சுட சுட ஒரு கப் டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து பெய்கிற மழையை வந்து ரசிச்சுக்கிட்டே பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் அந்த மழைக்காலத்தில் கூடவே வர்ற காய்ச்சல், சளி, இருமல், அப்புறம் ரோட்டில் தேங்குற இது தண்ணீர், இதையெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சா இல்லை பார்த்தா தான் கொஞ்சம் பயத்தை வந்து கொடுக்குங்க. மழை சீசனும் ஆரம்பமாயிடுச்சு. இந்த மழைக்காலத்தை நாம் எப்படி பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கடக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். என்னென்ன விஷயங்களை நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அப்போ உங்களுக்கே தெரியும், 11 மணி தாண்டிடுச்சு, குமரி பண்பலையுடன் ஆரம்பமாயாச்சு அப்படின்னா உங்களுக்காக சூப்பரான ஒரு டாபிக் வழக்கம் போலவே காத்திருக்கும். மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிறது தாங்க.

0: டாபிக் சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் அதை எப்படி கடக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வந்து செயல்படுத்தணும் இல்லையா, அதுக்கான விஷயங்கள் தான் கொஞ்சம் சிக்கலானது. சரி, மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை அப்படின்ட்டு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறீங்க, மழைக்கால பராமரிப்பு வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, உங்கள் அனுபவங்களையும் டிப்ஸையும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்ம நம்பர்ஸ் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் 1-209-07-2-0465 வந்து முன்னெடுப்பெண்ணாக சேர்த்து நீங்கள் டயல் பண்ணணும். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257-309. இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க அப்படிங்கும்போது இன்னும் பல நேயர்களுக்கு பேசுறதுக்கான அழகான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி தருவீங்க. ஸோ பேச ஆரம்பிக்கலாமா? மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை. முதல் நேராக வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்ல போகிறாங்களா இல்லை அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், கேட்டுடலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம், நலம் நலமுடியாமல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். இதே பொழுதும் இன்னும் பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நீங்க மழைக்கால பராமரிப்பு சொல்ல போறீங்களா இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறத பத்தி பேச போறீங்களா?
1: நான் மழைக்கால பராமரிப்பு சொல்றேனே.
0: அப்ப சொல்லுங்களேன்.
1: அதாவது உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையும் சொல்றேன் பாத்தீங்களா. இப்ப
0: மழைக்காலத்துல
1: உள்ளங்கால் சொல்லும் போது தலைக்கு வந்து தண்ணியை படாம இருக்க, மழை தண்ணி படாம இருக்கிறது, கொடை வச்சுக்கலாம் அல்லது தொப்பியாக வச்சுக்கலாம்
0: அட்லீஸ்ட்.
1: அப்புறம் உள்ளங்கால் அதாவது உச்சில இருந்து உள்ளங்கால் சொல்லணும் பாத்தீங்களா, அந்த மழைக்காலத்துல வந்து சேத்து பொண்ணு வரும் பாருங்க, மழை தண்ணில போகிறச்சே. அதனால வந்து நாம வந்து நைட்ல தூங்குறச்சே வந்து இந்த விரலச்சு இடையில வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம்.
0: ஓகே.
1: ஆமா, அப்புறம் வந்து ஸ்லிப்பர் சப்பல்ஸ் போடுறோம் பாத்தீங்களா, அது வந்து நாம வந்து மழையில நடக்கிறது சேர் வந்து நம்ம டிரெஸ்ல அடிக்காத அளவுக்குள்ள அந்த உன்னதமான காலணிகளை நாம அணிந்து செல்ல வேண்டும்.
0: ஓகே, இன்னொரு பயன்படுத்திக்கலாம், கொடைய அப்படியே வந்து மேல பிடிக்கிற கொடைய சேர் அடிக்கும் போது சைடுல பிடிச்சீங்கன்னா டிரெஸ்ல சேர்படாது.
1: அப்புறம் சேரு சேரு இல்லாத, அதாவது தண்ணீர் கட்டி இருக்காத இடத்த பார்த்தா நம்ம வந்து ஒதுங்கியே போகணும். தண்ணீர் கட்டி இடத்துல ஜரூரா போனா
0: நிறைய நேர்கள் இன்னைக்கு மழைக்கால டிப்ஸையும் வந்து அனுபவங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்க முடியுங்க. வணக்கம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் பேசுறீங்க?
2: சகோதரிக்கு உற்சாகமான
0: இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. அவருடைய இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்தார் அனைவரும் நலமா இருக்கும், நீங்களும் குடும்பத்தாரும் நலம் அப்படின்னு நம்புறோம். சொல்லுங்க, பேர் ஊர் சொல்லுங்கய்யா.
3: துவரங்காடு, குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
3: மழை காலம் சொல்லத்திலேயே உண்மையிலேயே பழமாதாரம் எழுத போறது. காரணம் என்னன்னா, உண்மையில தண்ணி வந்தாங்கன்னா காற்று சளி இருந்து பழகுதான்
0: கண்டிப்பா. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல பேசுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க சார்.
3: கையில போகும் வெளில போகும்போது கையில கொடை இருக்கணும், பிடிக்க வெள்ளி இருக்கணும், பிடிக்கவே போறாது. பலவிமானி வாங்கி போறோம் மழை நேரத்துல வெளியே போகும்போது இலக்கியம் உயரம் சண்டை செருப்பு கண்டிப்பா போட்டிருக்கணும். கைகால உடம்புக்கும் அதனால முக்கியம் பார்க்க வேண்டியது என்னன்னா, தொழில உடம்பு பாதுகாக்கணும், நாமே நம்ம பாதுகாக்கணும். நிச்சயமா பாதுகாப்பு உடையெல்லாம் அணிஞ்சுதான் போகணும்னு சொல்லிட்டு வாழ்த்து.
0: சரிங்க, நன்றி நன்றி நன்றி. நம்ம நேயர்களுக்கு வந்து அன்பா ஒரு வேண்டுகோள் வைக்கலாமா? ஒரு நேயர் சொன்ன கருத்தையும் அனுபவத்தையும் அந்த டிப்ஸையும் ரிப்பீட் பண்ணாம நீங்க புதுசா சொன்னா கேக்குறவங்களுக்கும் வந்து புதுசு புதுசா அனுபவங்களும் டிப்ஸும் கிடைக்கும் இல்லைங்களா? யோசிச்சு பார்க்கலாமே. சரி, இப்போ வந்து நம்ம ஷோல ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? பரா சக்தி படத்துல இருந்து சூப்பரான ஒரு சாங் வருது,

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அழகான மழை காலத்தில் முற்பகல் நேரத்தில் இணைந்திருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:00.

0: 20 நிமிடம் இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை, ஏன்னா மழை வருது வந்தாச்சு பெய்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம நேர்கள் வந்து என்னென்ன டிப்ஸ் சொல்றாங்க, இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நேர் சொன்னதே வந்து ரிப்பீட் பண்ணாம நீங்க புதுசா சொன்னா கேட்கறவங்களுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உங்களுக்கும் புதுவிதமான டிப்ஸும் அனுபவங்களும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பேசலாம். வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பருத்திவிலையிலிருந்து ஸ்ருதி பேசுறேன்.
0: பருத்திவிலையிலிருந்து ஸ்ருதி, சொல்லுங்க ஸ்ருதி, நீங்க வந்து டிப்ஸ் சொல்ல போறீங்களா, இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி மழை சேகரிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்?
1: இது உடம்ப பாதுகாக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்றேன்.
0: டிப்ஸ்ங்களா? சரி சொல்லுங்க.
1: இந்த ஸ்டார்டிங்ல மழை நினைச்சிட்டா உடனே லேசா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம் இந்த சுக்கு, நல்ல மிளகு, திப்பிலி மூணும் போட்டு காஃபி மாதிரி குடிச்சா உடம்பு வலி உடனே குறையும், சளியும் ரொம்ப வரும்.
0: சரிங்க.
1: ஒரு மடங்கு சுக்குன்னா அரை மடங்கு நல்ல மிளகு, கால் மடங்கு திப்பிலி, இவ்வளவு நல்லா பவுடர் பண்ணி எப்பவுமே கையில வச்சுக்கிறது நல்லது.
0: சரிங்க. அப்படியே செய்முறையை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துப்பாங்கல்ல.
1: கருப்பட்டி காப்பியா குடிக்கிறது நல்லது. கருப்பட்டி காப்பிக்கு உள்ள கருப்பட்டியும் காப்பி தூள், இந்த ஒரு ஒரு சுகர் போடுற அளவுக்குள்ள டீஸ்பூன் அளவு, ஒரு டம்ளர்க்குள்ள டீஸ்பூன்.
0: சரி,
1: இவ்வளவு நல்லா கொதிக்க விட்டுட்டு காஃபி மாதிரி வடிகட்டி குடிச்சா உடனே ஒரு 10 நிமிஷத்துலயே
0: குறையுதோ இல்லையோ, இந்த குளிருக்கு வந்து இதமா கூட இருக்கும், அப்படித்தானே, தொண்டைக்கு இதமா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். உங்க குரலை வந்து நல்லா வச்சுக்கணுமா, அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இருமல் சளி எல்லாம் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா சூப்பரா அழகா வந்து அந்த என்னது சுக்கு மிளகு தேநீர் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அடுத்ததா பேசுறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேக்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோட்டை இருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: ஆமா, மழை காலங்கள்ல ரொம்ப கவனமா இப்ப இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுகளுக்கு முன்னாடி மழை நீர் தேங்காம மழை பாதுகாக்க வேண்டும்.
0: சூப்பர். இதத்தான் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு
2: வராம நம்முடைய நோய் நொடிகள் வராம இருக்கும். ரெண்டாம் தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை நீர் கசிவு இருக்கிற ஏற்படுத்த இடங்கள்ல நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருந்தாச்சுன்னா முன்கூட்டியே நம்ம அடைச்சு இருக்கலாம். அந்த அந்த அந்த லீக் ஒழுக்கு இல்லாத இடங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப கவனமா கையாளணும். மூணாம் தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடி மின்னல் மின்னும் போது இந்த தொலைக்காட்சி பெட்டி மாதிரி பெட்டிகளை உபயோகிக்காம நம்ம ரொம்ப கவனமா இருந்தாச்சுமானா நம்மளுடைய பொருளுக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்பு.
0: நாலாந்தரம்
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர்நிலையில சின்ன சின்ன இந்த மழை நீர் சின்ன ஓட போகும் பாத்தீங்களா, அதுல சின்ன குழந்தைகளை விளையாட விடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். அஞ்சாந்தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயதான வந்து அது மழை நேரங்கள்ல வெளியே போகவே கூடாது, கண்டிப்பா போகணுங்கிற நேர நிலைமை வந்ததுன்னா ஒரு ரெயின் கோட்டோ அல்லது குடைய கொண்டுட்டு போனா அவங்களுக்கு உடம்புக்கு கொள்ளலாம்.
0: சரிங்க சார், ரொம்ப சூப்பரா வந்து அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஒரு நிமிடம் நிறைவடைந்தது.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.
2: வாழ்த்துக்கள் சகோதரி.
0: பரவாயில்லங்க, நம்ம நேயர்கள் வந்து புதுவிதமான டிப்ஸு, புதுசு புதுசாக அனுபவங்கள் அப்படிங்கிறலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸை மறுமுறை நாங்கள் வந்து ஞாபகப்படுத்திடலாம். 2602240 மற்றும் 2902 7222 முன்னிணைப்பினா 046

2 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, மொபைல் நம்பர் இருக்கு 8903325709. இப்போ பாட்டு கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வித்தல படத்துலேருந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேளுங்க. அப்படியே காஃபி ஏதாவது குடிச்சு மழையை என்ஜாய் பண்ணிட்டு கேட்குறது அந்த கூட கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. பாட்டு கேட்டு திரும்ப வந்து பேசலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இலக்கிய சுடர் சேரமான் காதலியில் சமய பதிவுகள். உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.

0: 11:31 இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியே மழை பெய்யுது இல்லைங்களா, அதனால மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ரெய்னி சீசன் ஆரம்பமாயாச்சு, ஜூலை வரை இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம வந்து என்னென்ன பராமரிப்பு விஷயங்கள் வந்து பண்றோம், எதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்றோம், என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசி ஷேர் பண்ணிக்கிறோங்க. அடுத்ததா எந்த நேயர் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், யார் அங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: உங்க பேர் ஊர் சொல்லுங்க.
1: மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சரி சொல்லுங்க சார்.
1: இந்த மழைக்காலத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது வந்து அதிகமாக இந்த மோர் தயிர் எல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது.
0: சரிங்க.
1: அதே நேரத்தில் வீடுகளில் வந்து சுற்றுப்புறம் நல்லதா இருக்குன்னு சொன்னா, வீடுகள் வந்து சிரட்டை இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா தண்ணி கட்டி அதுல வந்து கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகும்.
0: சரிங்க.
1: அதே நேரம் வந்து நம்ம வெளியில கவனமா போகணும்னா அதுல தொப்பியும் ஒரு குடையும் கையில வந்து கவனமா மழை நேரம்.
0: சரிங்க, நீங்க சொல்ல மூணு டிப்ஸ் சொல்லி இருக்கிறீங்க. சரிங்க ஐயா, நன்றி நன்றி. மறுபடியும் நம்ம நேர்களுக்கு வந்து சின்ன ரிமைண்டர் மாதிரி ஞாபகப்படுத்துகிறோம். நேர்கள் வந்து சொன்ன டிப்ஸையே திரும்ப சொல்லாமல் நீங்கள் புதுசாக வந்து சொன்னால் கேட்குறவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து புதுவிதமான அனுபவங்களும் டிப்ஸும் கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: குமரி பண்பலையுடன் யார் அங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: ராமன்புதூர்ல இருந்து குமாரி பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கும் ராமன்புதூர்ல இருந்து குமாரி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: ஆமா மேடம், நல்லா இருக்கும்.
0: உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு? பக்கத்துல தான் நமக்கு ஸ்டேஷன்ல இருந்து இருந்தாலும்.
2: ஆமா, ராமன்புதூர்ல இப்ப வெயில் அடிக்கு மேடம்.
0: மழை பெய்யலீங்களா?
2: மாறி மாறி மழை இருக்கு, வெயிலும் இருக்கு.
0: வெயிலும் இருக்கு. சரி, மழை காலத்துல கவனிக்க வேண்டியவை அப்படின்னா நீங்க முக்கியமா எதை நினைக்கிறீங்க?
2: அடிக்கடி மழை காலத்துல வெளில அதிகம் போக கூடாது மேடம், அதை அவாய்ட் பண்ணணும். ஆமா, தேவைப்பட்டா மட்டும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறதா மட்டும் வழியில போகணும், அடிக்கடி போறத அவாய்ட் பண்ணணும். அது ஒரு
0: வேலைக்கு போற நாங்க எல்லாம் என்னங்க பண்றது, நாங்க எல்லாம் டெய்லி போக வேண்டியது இருக்கு.
2: நீங்க சரி சொல்ல வரேன், எல்லாமே இப்ப வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா, முக்கியமா சொல்ல வரேன்.
0: சரி.
2: அதுக்கப்புறம் ரோட்ல போனா அந்த மின்சார ஒயர்லாம் அறந்து கிடக்கும், அதை மிதிச்சிடக்கூடாது.
0: அது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து அதாவது கவனமா நடந்து போகணும். தண்ணீர் எல்லாம் அந்த பக்கமா தேங்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கால் வைக்காம ஒதுங்கி போறது நல்லது, ஏன்னா மின்சாரம் அதுல வந்து ஆமா ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்க,
2: கவனிக்க வேண்டியது மேடம்.
0: சரி சூப்பர். இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க.
2: அப்ப இன்னொன்னு இந்த
0: சரிங்க, ஜாலியா மழையை என்ஜாய் பண்ணுங்க, நம்ம எஃப்எம் ப்ரோக்ராமையும் கேளுங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: இந்த நேர் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, மின்கம்பிகள்லாம் வந்து அறுந்து கிடந்தது, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மின்சார வாரியத்துலேருந்து நமக்கு வந்து இந்த மழைக்கால எச்சரிக்கை அறிவிப்புகள்லாம் முக்கியமான விஷயமாக இதை வந்து கொடுப்பாங்கங்க, அதனால் நீங்களுமே வந்து எல்லா இடங்களும் போகும்போது கவனமாக இருங்க. அடுத்தது இப்போ மறுபடியும் சாங் கேட்க வேண்டிய நேரம். பேச்சுலர் படத்துலேருந்து ஒரு அழகான மெலடி சாங் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம் மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை பற்றி. ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். விஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
1: விஷ் கன்னியாகுமரி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர் கே ஜி நெய்.
2: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 11:40 நோக்கி போயிட்டே இருக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு நாம வந்து பாட்டில் நீங்க கேட்ட மாதிரி இந்த மழை வருதே, மழை வந்தாச்சு, வரப்போகுது, ஜூலை வரைக்கும் மழை தான். ஸோ மழை

0: காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். சுட சுட டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம எஃப்எம்ஐயும் கேட்டுட்டு, நீங்கள் வந்து மழை காலத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், நீங்கள் என்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க, என்னெல்லாம் வச்சுருக்கிறீங்க, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. ஆனால் ஒரு நேயர் பேசுனது திரும்ப ரிப்பீட் பேசாமல் நீங்கள் புதுசாக கொடுத்தீங்க அப்படின்னா கேட்குற எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கேட்கலாம் அடுத்த நேயர் என்ன சொல்ல வராங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம் மேடம், பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நீங்க ரேடியோல வானொலியில அடிக்கடி மழை பெய்யுதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க, நல்ல மழை பெய்யுது
0: அப்படிங்களா?
1: வெளிய போறது நடத்திருக்கேன்,
0: ஒரு வேலையுமே நடக்காதுங்களே சார்.
1: ரெயின்போ கோட்டை எல்லாம் வச்சுக்கணும்,
0: சரி சரி.
1: மொபைல் போனு மற்ற என்ன சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு பிறகு வந்து மழை நிறுத்தி தீ விட்டி வச்சுக்கணும்.
0: சரிங்க சார், அருமையா சொன்னீங்க, நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம பண்ணணும். அதாவது சேனல்களை வந்து எப்படி தூர்வாரி சரி பண்ணி வைக்கிறாங்களோ மழைக்கு முன்னாடி, அது மாதிரி நம்மளுமே வந்து மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம வீட்டு தொட்டிகள், கிணறுகள், அது எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணி சரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மழை வரும்போது நமக்கான தண்ணீர் வந்து நேச்சுரலாகவே சேமிக்கப்படும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. சரி, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க டிப்ஸ் ஒரு நிமிஷத்துல பேசி அழகா முடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வேண்டுகோள்.
2: மழை காலத்துல வந்து என்னன்னா நம்ம நம்மையே பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மழை காலத்துல வெளியே இறங்க கூடாது. நமக்கே தெரியும், மழை காலத்துல வெளியே இறங்கியாச்சுன்னா
0: மழைக்கால
2: நோய்கள் வந்து இந்த குண்டுங்குழியும் பொய்க்குழிகள் பொய்க்குண்டுகள் அதுல நாம் கார போட்டு உடம்பு வந்து கரைக்கி நம்ம நமக்கு வரும். அதனால இந்த மாதிரி காரியம் கோணமா வந்து நாம் மழைக்காலத்துல அதிகம் வெளியே பொருட்கள் வந்து தவறு பண்ண ஒருவாடு அவசியமா போக வேண்டியதுன்னா படை எடுத்து போவாங்க.
0: சரிங்க சரிங்க,
2: நன்றி
0: நன்றி. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பாதாள சாக்கடை பணிகள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அதனுடைய லிட் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது நிரம்பி மழை தண்ணீர் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த மாதிரி இடங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக நடந்து போகணும். அப்படி யாராவது போகிறதா இருந்தால் கூட நீங்களே வந்து கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணலாம், அந்த பக்கமாக பார்த்து போங்க, போகாதீங்க அப்படிங்கிறத நீங்களே கூட சொல்லலாங்க. சரி, இப்போ பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு ஹமரன் படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது, பாடல் கேட்கலாம். பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து நாம் பேசலாம். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: குழந்தைகள் கவிதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், இல்ல செய்யுள் சொல்லலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டதை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா பேசலாங்க. இது மட்டும் இல்ல, இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரிலாம் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல்கள்லாம் நீங்க கேட்டு ரசிக்கலாம். இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலேயே நீங்கள் பங்கேற்று பேசணும், உங்கள் குழந்தைகளை பங்கேற்று பேச வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் 2-279-7-2-2 நீங்கள் சேர்த்து டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903-2-5-7-0-3-9. எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல அப்படியே டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 11:50. குமரிப்பம் 101ல் நீங்க கேட்டுகிட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோம்? ஆமாங்க, மழை வருதே. ஆமாம், மழை வந்துடுச்சு, வரப்போகுது. அதனால் மழை காலத்தில் கவனிக்க வேண்டியவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேர்களும் அழகாக டிப்ஸு அனுபவங்கள் அப்படிங்கிறத பற்றி, அனுபவங்கள் கம்மி தான், டிப்ஸ் தான் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து கேட்கலாம் அவங்ககிட்ட. வணக்கம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க? தோவாளியிலேருந்து சுபா. சொல்லுங்க சுபா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எங்க பேரே மறந்துட்டீங்களாங்க. சிச்சோ, சந்திரன் தான் சொன்னீங்களா? எனக்கு தான் மாறி வந்துருச்சு பாருங்க. மழை வந்து எப்படி வந்து மாத்திருச்சுன்னு.

0: வயதானவங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க சுட வச்சுல சுட சுட புதுசா பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது.
1: ஒரு நேரம் சொல்லிட்டாங்க, முக்கியமா தயிர் மோர் பிள்ளைங்களுக்கு குடுக்கவே கூடாதுமா மழைக்காலம்.
0: ஆமா, நீங்க ரிப்பீட் சொல்லி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு பரவாயில்ல சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா, நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்கிட்டு பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வெள்ளிச்சந்தை ராபின்சன் பேசுறேன்.
0: ராபின்சன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
2: வெள்ளிச்சந்தை.
0: வெள்ளிச்சந்தை, சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: மழைங்கிறது வந்து நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்,
0: வரம்.
2: வரம், அது வந்து நமக்கு காலத்திற்கு ஏற்றாற்போல் அது அதனுடைய வேலையை செய்துட்டு போயிடும். அதுல வந்துட்டு நாம வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா பெருமாறணும். எப்படின்னா, இப்ப ராத்திரி நேரங்கள்ல வெளியில போறத கொஞ்சம் தகர்க்கணும். ஏன்னு கேட்டா, எந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு உள்ளது யாருக்கும் தெரியாது.
0: சரிங்க.
2: அதே மாதிரி தேங்கி நிக்கக்கூடிய தண்ணிகள்ல வந்துட்டு கால் நடைக்க கூடாது. ரெண்டாவது, கால்நடைகளை வந்து போஸ்ட் மற்றபடி மரத்தடிகள்ல வந்து இந்த இடி மின்னல் நேரங்கள்ல கட்டி போடக்கூடாது.
0: சரிங்க, இது முதல் தடவையா ஒரு நேயர் சொல்றாங்க. ஓகே, சரி.
2: அடுத்தது, இடி மின்னல் நேரங்கள்ல வந்து மரத்துக்கு பக்கத்துல போய் மலைக்கு ஒதுங்குறத தவிர்க்கணும்.
0: சரி.
2: அப்புறமா சின்ன பிள்ளைங்களை இந்த மழை நேரங்கள்ல உட்டமாட்ட போய் குளிக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி.
2: இடி மின்னல் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ற ஒரு வாய்ப்பாயிருக்கு.
0: சரிங்க, அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, நீங்க நிறைவான நேரா வந்திருக்கீங்க.
3: அதே நேரத்துல அதை காட்டி வீசிய நேரம் அந்த கொடை அங்கே இங்கும் போற நேரத்துல அங்க இங்கும் அந்த கொடை என்ன காட்டுது அங்கே இங்கு மாத்த அடமாகும். அதே போல அப்ப பின்னாடி இருக்கப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப வந்து மோசமான ஒரு இதா இருக்கும்.
0: சரிங்க, அதனால வாகனத்துல பயணிக்கும் போது பின்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொடை பிடிக்காதீங்க, ரெயின் கேப் வச்சுக்கோங்க, இல்ல ரெயின் கோட்டை போடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆபத்தை தவிர்க்கவும் அப்படின்னு அழகா சொல்லிருக்கீங்க. நன்றிம்மா, நன்றி. நிறைவாக வந்தாலும் முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒரு மழை காலத்துல வந்து நீங்க போகும்போது குடையை பிடிக்கிறாங்க நிறைய பேர், ஆனா வந்து அது வந்து என்ன சொல்றது, விபத்துகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிதானே. அதனால அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படியே நம்ம எண்ட் ஆஃப் த ஷோவுக்கும் வந்துட்டோம். நம்ம நேயர்கள் எல்லாரும் மழைக்காலத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய சூப்பரான பயனுள்ள பல டிப்ஸை இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. காய்ச்சிய வடிகட்டிய குடிநீரை வந்து குடிக்கணும், சுட சுட ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடணும், அப்புறமா வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், மின்சார கம்பிகள் வந்து அறுந்து கிடந்தது அப்படின்னா அதை வந்து கடந்து போகாமல் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், மின்சாதனங்களை வந்து மழைக்காலத்தில் வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக அதை ஈரமான கைகளோடு வந்து அதை பயன்படுத்தாமல் தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம நேர்களும் நிறைய விஷயங்களும் டிப்ஸையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சிம்பிளான விஷயங்களா இருந்தாலும் அதெல்லாம் மறக்காம நீங்க இந்த மழைக்காலத்துல பண்ணுங்க. மழைக்காலம் நமக்கு அழகானது மட்டும் இல்ல, பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், அமையணும் இல்லைங்க.

நிச்சயமா அதுக்காக இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதோட நம்முடைய 11 மணி ஷோ வந்து நிறைவுக்கு வந்துடுச்சு. பேசிய மற்றும் பேச முயற்சித்த கேட்டு ரசித்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ உங்களுக்காக சூப்பரா ஒரு சாங் வரப்போகுது. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. மழைக்காலத்துல கவனமா இருங்க. தேரே இஷ்குமே படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரேப்பம் 101.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ நண்பகல் 12 மணி. குமரிஎஃப்எம் 101 இனி வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களமாவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இன்று பகல் 12:10 மனம் நனை மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நரம்பு சுருட்டு நோய் குறித்து விளக்குகிறார் கொட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சிஃபா அவர்கள். பிற்பகல் 1 செய்தி தெரியுமா. 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம், இதில் கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம் எழுதியவர் ஆர் சுரேந்தர் அவர்கள். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:30 நாட்டுப்புற கீதங்கள், இதில் ஆர் சங்கர் குழுவினர் வழங்கும் உடுக்கடி கதை பாட்டு கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம், கள்ளக்கூட்டம் ரா வருவியல் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். இன்று மாலை 4:02 லோக்பிரியா கோபிநாத் பர்தோயாய் பிறந்த தின சிற்றுரை, அதைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 ஓஷன் சக்தி நிர்மாண் திட்டம், தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 செய்தி செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள். அதனையடுத்து அமுதசுரபியில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர், சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹரிகேஷ் கர்குட அவர்களின் வாய்ப்பாட்டு கயல் கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரேபம் 101 நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: குமரி பண்பலை 101.
1: நேரம் 12:11. இப்பொழுதும் எப்பொழுதும்

இப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்கள் என்றும் குதூகலம் கொண்டாட்டம். ஆரம்பமாகிறது காலத்தை வென்று நிற்கும் மதுரகானங்களின் தொகுப்பாய் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. எம் சவுந்தரராஜன் குரலில் சண்முகப்பிரியா ராகத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வருகிறதுங்க. இந்த பாடல் டி இமான் இசையில 2010 ரீமிக்ஸா வாடா அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த பாடல் பட்டிக்காடா பட்டணமா படத்தில் இருந்து. இதோ உங்களுக்காக.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆரோக்கியத்தில் உங்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை நூற்றொன்று உங்களுக்காகவே தினம்தோறும் தருகின்ற நிகழ்ச்சிதான் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நலமாய் வாழ்

மருத்துவ தொடரில் இன்று நரம்பு சுருட்டு நோய் குறித்து விளக்குகிறார் குட்டக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சிஃபா அவர்கள். நரம்பு சுருட்டு நோய் அப்படிங்கிறது வந்து வந்ததுன்னா எவ்வளவு வந்து கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த நிகழ்ச்சியை கேட்டு நிச்சயமா பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, செயல்படுத்துங்க. இன்று பகல் 12:50 நமது குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நீங்க ஹெல்த்தியா இருந்தா அது உங்களுக்கும் எங்களுக்கும் சந்தோஷம்.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. மதுர கானங்களின் தொகுப்பாய் உங்களை இணைத்திருப்பது குமரி பண்பலை 101. இது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கி ஜமுனா ராணி குழுவினர் பாடியிருக்கும் பாடல்கள். இது 1961 வெளியான இந்த திரைப்படம் திரையரங்குகளில் தொடர்ந்து 26 வாரங்கள் திரையிடப்பட்டு வெற்றிகரமாக ஓடியது ஒரு ரெக்கார்டுங்க. அது பாசமலர் படம். அந்த படத்துலேருந்தான் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் குமரியப்பம் 101.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் மாலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று மாலை 4-5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் உங்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி என சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9495963210 இந்த எண்ணுக்கு NGL அப்படின்னு கேபிட்டலில் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களோட 9495963210 அப்படிங்கிற இந்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசிக்கலாங்க. எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:24. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்கள் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை இதயநல் சுவையில் சாரலிசை மதுர கானங்களின் தொகுப்பு இது. அடுத்ததா வரப்போகுது மதுரகானம் டி எம் சவுந்தரராஜன் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளோடு. அப்படி என்ன சொல்லிவிட்டேன், நாணம் எனும் மேகம் உன் முகத்தை மூடிக்கொண்டது. பலே பாண்டியா பட பாடல்.
1: இதுதான் உங்க அன்பா, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க நான் இப்ப போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன்.
2: பாட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்?

பாடல்கள் தேர்வில் தலைப்பு, அதை பற்றிய திரைப்பட பாடல்கள், அவர்களது வர்ணிப்பில் தொகுப்புரை. இப்படி நம்ம நேர்கள் டேஸ்ட்ல பாடல்கள் கேட்கணுமா? அப்ப இன்று பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேளுங்க. இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில யாருடைய செலக்ஷன் ஆஃப் சாங்ஸ் வரப்போகுது? கள்ளக்கூட்டம் ரா வருவையில் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் இடம்பெறப்போகுது. மறக்காம கேளுங்க இன்று பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம்.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:29 தாண்டி 30 நெருங்கிட்டே இருக்கோங்க. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மதுரங்காலங்களின் தொகுப்பு மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, டி என் சௌந்தரராஜன், பி சுஷிலாவின் குரல்கள், கவிஞர் கண்ணதாசனின்

அழகாக தொடரும். உங்களோடு இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இன்னைக்கு கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி

0: அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல இருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்ப வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் கிளாத்திங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர் சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார் ஆர்டி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருந்தாங்க, கொடுத்தா என்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலான் இருக்கு.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. கே ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
4: நலமாய் வாழ்வோம். வெரிகோஸ் எனப்படும் நரம்பு சுருட்டு நோய் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
5: வெரிகோஸ் வெயின்ங்கிறது வந்து நரம்பு சுருட்டு நோய், இரத்த நாளங்களோட வீக்கம், இப்படி பல பெயர்கள்ல வந்து இதை சொல்றாங்க. இரத்த நாளங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நமக்கு இருதயத்திலிருந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் ஆர்ட்ரிஸ் வழியா ரத்தம் வந்து வருது. அதே வந்து கெட்ட ரத்தம் வந்து ரிட்டர்ன் வந்து வீனஸ் ரிட்டர்ன் வந்து ஹார்ட்டுக்கு திருப்பி போகணும். அதுதான் இந்த வெயின்ஸ் வழியா அது போகும். அப்போ தொடர்ந்து நிக்கிறவங்க இல்ல காலில் வந்து அடிபட்டவங்களுக்கு வந்து இந்த இரத்த நாளங்கள்ல பாதிப்பு இருந்தா அந்த ரத்தம் வந்து ப்ராப்பரா இருதயத்தை நோக்கி போகாம கீழே கால்கள்ல தேக்கம் அடைறதுனாலதான் இந்த பாதிப்பு ஏற்படுது. அதன் தொடர்ச்சியா இது யாருக்கெல்லாம் இந்த நோய்கள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறவங்க, அதாவது டீச்சர்ஸ், டிராபிக் போலீஸ் அந்த மாதிரி நின்றுட்டே வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகமா வரும். உடல் பருமன், ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த பிரஷர் வந்து காலுக்கு அதிகமா போகும்போது ரத்தத்தை வந்து கடத்துறதுல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுறதுனால வரலாம். பிரெக்னென்ட் விமனுக்கு இது வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அவங்களோட வெயிட் கெயின்னாலையும் இது அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் பரம்பரையா இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்தா ஈஸியா வந்து பிள்ளைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாம உட்கார்ந்துட்டே வேலை பாக்குறவங்களுக்கு அதிகமா வரலாம். அப்புறம் முன்னாடி ஏதாவது காலில் வந்து அடிபட்டிருந்தா அதனால அந்த ரத்த நாளங்கள் பாதிச்சிருந்தாலும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பாக்கலாம். காலில் வந்து நீல நிறத்துல இல்ல ஊதா நிறத்துல அந்த நரம்புகள் வந்து புடைச்ச மாதிரி நமக்கு தெரியும். அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆக ஆக கால் வீங்க ஆரம்பிக்கும், வலி வரும். அப்புறம் அந்த காஃப் மசில், அந்த கெண்டைக்கால் சதை வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். அப்புறம் வந்து எப்பவுமே கால் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், வீக்கம் இருக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் நின்னுட்டு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வரும்போது ஒரு காலில் ஒரு அசாதாரணமான ஒரு எரிச்சல், ஒரு மசில்ஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு கண்டிஷன், இப்படி எல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி நாள்பட இந்த நோயில வந்து கால் கருத்து போதல், காலில் வந்து அதாவது இச்சிங் ஊரல் மாதிரி உணர்வுகள், அப்புறம் அது புண்ணாயி அதுல இருந்து டிஸ்சார்ஜ் கூட வரலாம். அந்த மாதிரி நாள் ஆக ஆக அதிகமாகறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால நம்ம இதை ஆரம்ப நிலையிலேயே வந்து இதை கண்டறிஞ்சோம்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்மளால கண்டிப்பா இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். அதாவது இதுல வந்து ரத்த ஓட்டம் வந்து பாதிப்படையுது, கீழே இருந்து மேல் நோக்கி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி பிளட் ஃபுளோ இல்லாம இருக்கிறது தான் இது காரணம். அதனால நம்ம இப்ப ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பாக்குறோம்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சோம்னா அவ்வளவு நேரம் தேக்கம் அடைஞ்ச அந்த ரத்தம் திருப்பி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப இதனால வர பாதிப்புகள் குறையும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்ல ஒர்க் பண்றவங்க ஜென்ரலா காலுக்கு ஒரு மசாஜ் கொடுக்கலாம். விரல்கள்ல இருந்து மேல் நோக்கி முட்டு வரைக்கும் ஒரு மசாஜ் பண்ணி விடுறதன் மூலமா அந்த ரத்த ஓட்டம் சீர் செய்யப்படுகிறது. அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்க காலை கொஞ்சம் தூக்கி வச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது பெட்ல படுக்கிறாங்களோ ஒரு சின்ன பில்லோ ஏதாவது வச்சு காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி சைக்கிளிங் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்மோக் பண்றவங்க கண்டிப்பா அந்த ஸ்மோக்கிங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுல இருக்கிற அந்த நிக்கோட்டின் வந்து பிளட் வெசல்ஸ்ல டெபாசிட் ஆகி கூட இந்த நோய் வரலாம். அப்புறம் வந்து சுகர், ஆயில் ஃபுட்டை வந்து இந்த நோய்கள்ல நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும். காஃபி அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வாழைத்தண்டு இதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பீட்ரூட் ஜூஸ், அதுல இருக்க நைட்ரேட்ஸ், பீட்டா சைனின் இதெல்லாம் வந்து அந்த வெயின்ஸுக்கு வர டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் வந்து நம்ம ரெகுலரா வந்து கருப்பு திராட்சை, அந்த விதையோட இருக்கிற அந்த கருப்பு திராட்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து அந்த பிளட் வெசல்ஸோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் க்ரானிக்கா கான்ஸ்டிபேஷன் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து சரி பண்ணணும்.

0: இல்லைன்னா அந்த மோஷன் ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்ததுன்னா அது வந்து காலுக்கு வர நரம்புகளை வந்து அழுத்துறதுனால கூட அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வரலாம். அதனால நல்ல நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்டு அந்த மோஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணோம் அப்படின்னா, மலச்சிக்கலை சரி பண்ணோம் அப்படின்னா, இது கண்டிப்பா அந்த நோயை வந்து நம்ம வந்து தவிர்க்கவும் செய்யலாம். அந்த நோயினால பாதிக்கப்பட்ட ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு போகாம அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம்.
1: வெரிகோஸ் எனப்படும் நரம்பு சுருட்டு நோய் குறித்து விளக்கியவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: காற்றலையில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:56. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மான் கராத்தே.

மையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கிறது. இலக்கிய வளமும் கருத்துச் செறிவும் கொண்டு என்றும் இளமைகுடன் இந்த உயர்தனி செம்மொழி வாழ்கிறது. உலகிலேயே முதன் முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை தமிழுக்கு உரியது. அதுவே தமிழ்ச் சங்கம். உலக மொழிகள் பல தோன்றிய போதிலும் கால ஓட்டத்தில் பல அழிந்துவிட்டன. தமிழ் மொழி எந்த சிதைவும் இல்லாமல் தனது தனித்தன்மையுடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது அதனுடைய இணையற்ற சிறப்பு. தமிழ் மொழியின் மற்றொரு தனித்துவம் அதன் சரிவான இலக்கண அமைப்பாகும். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியம் ஒரு மொழிக்கான இலக்கணத்தை எழுத்து சொல் என்று நின்றுவிடாமல் வாழ்விகளுக்கும் இலக்கணம் வகுத்துள்ளது. இது தமிழ் மொழிக்கே உரித்தான தனி சிறப்பாகும். மானிட வாழ்வை அகவாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை என பகுத்து அவற்றிற்கான நெறிகளை இலக்கணமாக வகுத்த பெருமை செம்மொழியான தமிழுக்கு உண்டு. சங்ககாலம் தொட்டு இன்று வரை எண்ணற்ற இலக்கியங்கள் தோன்றி தமிழ் மொழியை வளப்படுத்தி உள்ளன. பழந்தமிழர் வாழ்வை சித்தரிக்கின்ற சங்க இலக்கியங்கள், நீதி நூல்கள், காப்பியங்கள், பக்தி பாடல்கள் என பல்வேறு வடிவங்களில் தமிழ் இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளன. தமிழ் மொழி, அதன் பழமை, தனித்துவம், இலக்கணச் செழுமை, இலக்கிய வளம் மற்றும் கவிஞர்களின் போற்றுதலால் தனி சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இந்தியாவின் முதல் செம்மொழி என்ற பெருமை பெற்ற அமிழ்தினும் இனிய உயிரினும் மேலான தமிழ் மொழியை போற்றுவோம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் பஞ்சவர்ணக்கிளி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாரதிதாசனின் பாடல் வரிகளில் தொடரும் நிகழ்ச்சி பெருமைமிகு பாரதம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி பெருமை மிகு பாரதம். கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரைச்சித்திரம். எழுதியவர் ஆர். சுரேந்தர்.
2: மதிப்பிற்குரிய பூமியின் பொறுப்பாளர்களே, வணக்கம். நமது கிரகத்தின் மிக அற்புதமான மற்றும் வளமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றான சதுப்பு நில காடுகள் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம்.
3: இந்த கடற்கரை அதிசயங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை.
2: இவை உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துகின்றன.
3: அடுத்த சில நிமிடங்களில் நாம் சமூகங்களை பாதுகாக்கின்றன மற்றும் வாழ்வாதாரங்களை நிலைநிறுத்துகின்றன.
2: அடுத்த சில நிமிடங்களில் நாம் சதுப்பு நில காடுகள் பற்றியும் அவற்றின் தனித்துவமான பண்புகள், அற்புதமான தகவமைப்புகள் மற்றும் அவற்றின் ஆழமான கலாச்சார வரலாற்று முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம்.
3: சதுப்பு நில காடுகள் என்றால் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளாகும்.
2: பொதுவாக பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள், கழிமுகங்கள் மற்றும் ஆற்றின் முகத்வாரங்களில் இவை உள்ளன.
3: இந்த காடுகள் உப்பு தாங்கும் மரங்கள் மற்றும் புதர்களால் ஆனவை.
2: இவை கூட்டாக சதுப்பு நில காடுகள் என அழைக்கப்படுகின்றன.
3: உயர் உப்பு நிலைகள், அலை மாற்றங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் மண்ணில் இவை வளரக்கூடியவை.
2: ஒரு காடு, அந்த காட்டில் உள்ள மரங்களின் வேர்கள் உப்பு நீரில் மூழ்கியிருக்கும். அலைகள் தினமும் ஏறி இறங்கும் மற்றும் காற்றில் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஒலிகள் ஒலிக்கும்.
3: இதுதான் சதுப்பு நிலக்காடு.
2: நிலத்திற்கும் கடலுக்கும் இடையே இது ஒரு தனித்துவமான இடைமுகமாகும்.
3: சதுப்பு நிலக்காடுகள் என்பது ஒரே ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல.
2: 20 பேரினங்களில் 70 மேற்பட்ட இனங்களை கொண்ட பன்முக குழுவாகும்.
3: ஒவ்வொரு இனமும் அதன் சுற்றுச்சூழலுக்கு தனித்துவமாக தகவமைந்திருக்கிறது.
2: ஆனால் அனைத்தும் உயர் உப்பு, அலை மாற்றங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் மண்ணில் வாழும் திறனை பகிர்ந்து கொள்கின்றன.
3: சதுப்பு நில காடுகள் பொதுவாக அலைமுக பகுதிகளில் வளர்கின்றன.
2: இவை பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள், கழிமுகங்கள், ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் ஆற்றின் முகத்வாரங்களில் காணப்படுகின்றன.
3: அங்கு நீர் அமைதியாக இருக்கும், வேர்கள் பிடிக்க முடியும்.
2: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாறும் அலைகள், வண்டல் மற்றும் காலநிலையின் இடைவினையால் தொடர்ந்து வடிவமைக்கப்படுகின்றன.
3: முதலில் அவற்றின் வேர் அமைப்புகளை பார்ப்போம்.
2: சதுப்பு நில காடுகள் பல நோக்கங்களை நிறைவேற்றும் சிறப்பு வேர்களை கொண்டுள்ளன.
3: மிகவும் அழகானவை
2: சிவப்பு சதுப்பு நில மரங்களின் வேர்கள். இவை நீருக்கு மேலே வளைவாக மென்மையான சகதியான மண்ணில் மரத்தை நங்கூரமிடுகின்றன.
3: மேலும் அலைகள் மற்றும் அலை மாற்றங்களுக்கு எதிராக நிலைத்தன்மையை வழங்குகின்றன.
2: இந்த வேர்கள் ஆக்சிஜன் குறைவான மண்டலில் சுவாசிக்க உதவுகின்றன.
3: கருப்பு சதுப்பு நில மரங்களோ மண்ணிலிருந்து மேலே எழும் விரல் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளன.
2: இவை ஆக்சிஜனை வேர்களுக்கு இழுக்கின்றன.
3: இந்த வேர் அமைப்புகள் நண்டுகள் முதல் இளம் மீன்கள் வரை கடல் உயிரினங்களுக்கு சிக்கலான வாழ்விடங்களை உருவாக்குகின்றன.
2: மேலும் சதுப்பு நில காடுகளை உயிரியல் பன்முகத்தன்மையின் மையமாக மாற்றுகின்றன.
3: அடுத்து சதுப்பு நிலக்காடுகள் உப்பை எவ்வாறு கையாளுகின்றன என்பதை பற்றி பேசுவோம்.
2: உப்பு அல்லது உப்பு கலந்த நீரில் வாழ்வது எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் உயர் உப்பு நிலைகள் பெரும்பாலான தாவரங்களை நீரிழப்பு செய்யும். சதுப்பு நிலக்காடுகள் இதை சமாளிக்க புதுமையான வழிகளை உருவாக்கியுள்ளன.
3: அவிசீனியா போன்ற சில இனங்கள் இலைகளில் உப்பு வெளியேற்றும் சுரப்பிகளை கொண்டுள்ளன. இவை உப்பை வெளியேற்றி சூரிய ஒளியில் பளபளக்கும் சிறிய படிகங்களை விட்டு செல்லுகின்றன.
2: ரிசோபோரா போன்றவை வேர்களில் உப்பை வடிக்க கட்டி உப்பு தாவரத்தின் திசுக்களுக்குள் நுழைவதை தடுக்கின்றன.
3: சில சதுப்பு நில காடுகள் உப்பை இலைகளில் சேமித்து பின்னர் அவற்றை உதிர்க்கின்றன.
2: இந்த வழிமுறைகள் உப்பு மிகுதியாக இருக்கும் சூழல்களில் நீர் சமநிலையை

0: பராமரிக்க உதவுகின்றன.
1: சதுப்பு நிலை இனங்களில் காணப்படும் இனப்பெருக்க முறை பெரும்பாலான தாவரங்களில் விதைகள் தரையில் விழுந்து முளைப்பது போலல்லாமல் ரைசோபோரா போன்ற சதுப்பு நிலக்காடுகள் நீளமான சுருட்டு வடிவ விதைகளை உற்பத்தி செய்கின்றன.
0: இவை தாய்மரத்தில் இணைந்திருக்கும் போதே முளைக்கின்றன. முதிர்ச்சி அடைந்தவுடன் நீரில் விழுந்து பொருத்தமான இடத்திற்கு மிதந்து விரைவாக வேரூன்றுகின்றன.
1: சதுப்பு நிலக்காடுகள் நீரை பாதுகாக்க சிறப்பு இலைகளையும் கொண்டிருக்கின்றன.
0: அவற்றின் தடித்த மெழுகு இலைகள் நீரிழப்பை குறைக்கின்றன.
1: மற்றும் சில இனங்கள் கடுமையான வெப்பமண்டல சூரிய ஒளியை குறைக்க இலைகளின் கோணத்தை சரி செய்கின்றன.
0: இந்த தகவமைப்புகள் ஒட்டுமொத்தமாக சதுப்பு நிலக்காடுகளை மற்ற தாவரங்கள் அழியும் இடங்களில் வளமாக வளர உதவி செய்கின்றன.
1: சதுப்பு நிலக்காடுகள் தோராயமாக 140,000 சதுர கிலோமீட்டர்களில் 118 நாடுகளில் பரவியுள்ளன.
0: முதன்மையாக 30 டிகிரி வடக்கு மற்றும் 30 டிகிரி தெற்கு அட்சரேகைகளுக்கு இடையேயான வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இவை 20 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பநிலை, ஏராளமான மழைப்பொழிவு மற்றும் அலை அசைவு குறைவாக உள்ள பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகளில் செழிக்கின்றன.
1: சதுப்பு நிலக்காடுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல.
0: அவை புவி அமைப்பு மற்றும் நீரியல் அடிப்படையில் மாறுபடுகின்றன.
1: முதலில் கரையோர சதுப்பு நிலக்காடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
0: இவை திறந்த கடற்கரைகளில் வளர்கின்றன. பெரும்பாலும் வழக்கமான அலை மூழ்குதலுக்கு ஆளாகின்றன.
1: ஆனால் மென்மையான சரிவுகள் அல்லது கடல் தடைகளால் பாதுகாக்கப்படுகின்றன.
0: இந்த சதுப்பு நிலக்காடுகள் அலைகள் மற்றும் புயல்களுக்கு எதிராக முதல் பாதுகாப்பு வரிசையாக உள்ளன. அவற்றின் வேர்கள் கரையை பற்றிக் கொள்கின்றன.
1: அடுத்து வருவது ஆற்றங்கரை சதுப்பு நிலக்காடுகள்.
0: இவை ஆற்றங்கரைகளில் மற்றும் கழிமுகங்களில் காணப்படுகின்றன.
1: அங்கு நன்னீர் உள்ளீடுகள் உப்பு அலைகளுடன் கலக்கின்றன.
0: இந்த காடுகள் ஆறுகளால் கொண்டு வரப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த வண்டல்களால் பயனடைகின்றன.
1: இவை பெரும்பாலும் அடர்ந்தவை மற்றும் வளமானவை.
0: ஏராளமான வன விலங்குகளை இங்கு நாம் காணலாம்.
1: அடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பள்ளத்தாக்கு சதுப்பு நிலக்காடுகள்.
0: இவை உள்நாட்டு பள்ளங்களில் அதாவது பள்ளத்தாக்குகளில் உள்ளன.
1: அங்கு அலை மூழ்குதல் அரிதாக உள்ளது.
0: இந்த காடுகள் சேகரிக்கப்பட்ட மழை நீர் மற்றும் அவ்வப்போதைய அலைகளை நம்பியுள்ளன.
1: இவை தனித்துவமான நுண்ணுயிர் வாழ்விடங்களை உருவாக்குகின்றன.
0: பெரும்பாலும் அமைதியான தனிமைப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளாக இருக்கின்றன.
1: ஓவர்வாஷ் மேங்க்ரோவ்ஸ் என்று அழைக்கப்படுகிற மூழ்குதல் சதுப்பு நில காடுகள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவை அடிக்கடி அலைகளால் மூழ்கடிக்கப்படும் குறைந்த உயர தீவுகள் அல்லது மணல் பரப்புகளில் காணப்படுகின்றன.
0: இவை சிறியவை ஆனால் வளமானவை, தொடர்ச்சியான நீர் ஓட்டத்திற்கு என்றே தகவமைந்தவை.
1: இறுதியாக வருவது குறுங்காடு சதுப்பு நிலக்காடுகள்.
0: இவை உயர் உப்பு அல்லது ஊட்டச்சத்து குறைவான பகுதிகளில் காணப்படும்.
1: குள்ளமான காடுகள் வளர்ச்சி வரையறுக்கப்பட்டாலும் இந்த உலகில் தங்களின் வாழ்வை சாத்தியமாக்கியவை.
0: ஒவ்வொரு வகை சதுப்பு நிலக்காடும் கரைகளை நிலைநிறுத்துவது முதல் கடல் உயிரினங்களை வளர்ப்பது வரை தனித்துவமான பங்களிப்பை அளிக்கின்றன.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அப்பால் சதுப்பு நிலக்காடுகள் உலகளாவிய கடற்கரை சமூகங்களுக்கு ஆழமான கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன.
0: பல நூற்றாண்டுகளாக சதுப்பு நிலக்காடுகள் மனித சமூகங்களுடன் பின்னப்பட்டு வளங்கள், உத்வேகம் மற்றும் ஆன்மீக அர்த்தத்தை வழங்கியுள்ளன.
1: பழங்குடி சமூகங்கள் உணவு, மரம் மற்றும் மருந்துக்கு சதுப்பு நிலக்காடுகளை நம்பியுள்ளன.
0: சதுப்பு நில பழங்கள், நண்டுகள் மற்றும் மீன்கள் உணவு முக்கியத்துவம் வாய்ந்தவை.
1: அதே சமயம் அவற்றின் மரம் படகு கட்டுதல் மற்றும் எரிபொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது.
0: சுந்தர்பன்ஸில் சதுப்பு நிலக்காடு என்பது ஒரு வளமாக மட்டுமல்ல, ஒரு கலாச்சார சின்னமாகும். வங்காள நாட்டுப்புற கதைகளில் இவை போற்றப்படுகிறது.
1: இங்கே காட்டின் பாதுகாவலரான பான்பிபோ தெய்வம் மீனவர்கள் மற்றும் தேன் சேகரிப்பவர்களால் வணங்கப்படுகிறது.
0: வரலாற்று ரீதியாக சதுப்பு நிலக்காடுகள் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. இவை பெரும்பாலும் கழிவு நிலங்களாக கருதப்பட்டு விவசாயம் அல்லது நகர்ப்புற வளர்ச்சிக்காக அழிக்கப்பட்டன.
1: ஆனால் அறிவியல் இவற்றின் சுற்றுச்சூழல் மதிப்பை வெளிப்படுத்தியதால் இன்று சதுப்பு நிலக்காடுகள் முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகளாக கொண்டாடப்படுகின்றன
0: மற்றும் உலகளாவிய சமூகங்கள் அவற்றை பாதுகாக்க முயற்சிக்கின்றன.
1: அடுத்து நாம் சதுப்பு நிலக்காடுகளுக்கு உள்ள முக்கிய அச்சுறுத்தல்களான காடு அழிப்பு, நிலமாற்றம், காலநிலை மாற்றம், மாசு ஆக்கிரமிப்பு மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
0: இந்த சவால்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முடியும். சதுப்பு நிலக்காடுகளை ஆபத்தில் ஆழ்த்தும் சக்திகளையும் அவற்றின் பாதுகாப்பு நமது கிரகத்தின் எதிர்காலத்திற்கு ஏன் அவசியமானது என்பதையும் சற்று ஆராய்வோம்.
1: சதுப்பு நிலக்காடுகளுக்கு உடனடி மற்றும் பரவலான அச்சுறுத்தல் காடு அழிப்பு

0: மாற்றும் நிலமாற்றமாகும்.
1: இவை குறுகிய கால பொருளாதார லாபங்களை நாடும் மனித நடவடிக்கைகளால் நிகழ்த்தப்படுகின்றது.
0: 1980களிலிருந்து உலகளாவிய சதுப்பு நில காடுகள் பரப்பு 20-35% குறைந்துள்ளது.
1: பரந்த பகுதிகள் பலவித நில பயன்பாடுகளுக்காக அழிக்கப்பட்டுள்ளன. இந்த இழப்பின் முதன்மை காரணங்களை பார்ப்போம்.
0: முதன்மையான குற்றவாளிகளில் ஒன்று நீரியல் வளர்ப்பு, குறிப்பாக இறால் வளர்ப்பு. உலகின் 30%-க்கும் மேற்பட்ட சதுப்பு நில காடுகளை வைத்திருக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் 50% முதல் 80% வரை சதுப்பு நில காடுகள் இழப்பு. அவை இறால் குளங்களாக மாற்றப்பட்டதே காரணமாகும்.
1: இது பெரும்பாலும் நீண்டகால சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கு எதிராக உள்ளது. இந்த நீரியல் வளர்ப்பு செயல்பாடுகள் குறுகிய காலத்தில் லாபகரமாக இருந்தாலும் கடற்கரை மீன்பிடித்தலை ஆதரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கின்றன.
0: இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சரிவுக்கு வழிவகுக்கிறது.
1: விவசாயமும் மற்றொரு முக்கியமான காரணமாகும். சதுப்பு நில காடுகள் நெல் வயல்கள் மற்றும் பனை எண்ணெய் தோட்டங்களுக்காக அழிக்கப்படுகின்றன.
0: உலகளாவிய வர்த்தக பொருளான பனை எண்ணெயின் விரிவாக்கம் மில்லியன் ஹெக்டேர் சதுப்பு நில காடுகளை அழித்து சுற்றுச்சூழல் அமைப்புகளை துண்டாடி அவற்றின் வளத்தை குறைத்துள்ளது.
1: இதேபோல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிர் சாகுபடிக்காக சதுப்பு நில காடுகள் மாற்றப்படுகின்றன.
0: இது அவற்றின் பரப்பை மேலும் குறைக்கிறது.
1: நகரமயமாக்கல் மற்றும் கடற்கரை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன.
0: கடற்கரை மக்கள் தொகை வளரும் போது துறைமுகங்கள், நகரங்கள் மற்றும் சுற்றுலா உட்கட்டமைப்புகளுக்கு சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுகின்றன.
1: இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் பரந்த நகர திட்டங்கள் மற்றும் ரிசார்ட் வளர்ச்சிகள் சதுப்பு நில காடுகளை கான்கிரீட்டாக மாற்றியுள்ளன.
0: அவற்றின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை சீர்குலைக்கின்றன.
1: உதாரணமாக மும்பையின் கடற்கரை சதுப்பு நில காடுகள் நகர விரிவாக்கத்தால் குறைந்துவிட்டது.
0: இது நகரத்தை வெள்ள அபாயத்திற்கு மேலும் ஆளாக்குகிறது.
1: மரம் மற்றும் கரி உற்பத்திக்காக மரம் வெட்டுதல் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது.
0: சதுப்பு நில காடுகளின் இழப்பு பிற உயிரிகளின் வாழ்விடங்களை துண்டாடுகிறது.
1: உயிரியல் பன்முகத்தன்மையை குறைக்கிறது மற்றும் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கார்பன் பிடிப்பு போன்ற சேவைகளை வழங்கும் அவற்றின் திறனை பலவீனப்படுத்துகிறது.
0: காடு அழிப்பை நிவர்த்தி செய்ய பொருளாதார வளர்ச்சியை நிலையான நில பயன்பாடு நடைமுறை சமநிலைப்படுத்த வேண்டும்.
1: இது நாம் உடனடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவாலாகும்.
0: காலநிலை மாற்றம் சதுப்பு நில காடுகளுக்கு ஒரு ஆழமான மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது.
1: அவற்றின் வளம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது.
0: உலகளாவிய வெப்பநிலை உயர்ந்து வானிலை முறைகள் மாறும்போது சதுப்பு நில காடுகள் பல காலநிலை தொடர்பான அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன.
1: இவை அவற்றின் உயிர் வாழ்வை அச்சுறுத்துகின்றன.
0: மேலும் கடல் மட்ட உயர்வு என்பது மிக முக்கியமான கவலையாக இருக்கிறது.
1: சதுப்பு நில காடுகள் அலைமுக பகுதிகளில் செழிக்கின்றன.
0: ஆனால் உயரும் கடல் மட்டங்கள் அவற்றை மூழ்கடிக்கலாம்.
1: வண்டல் உயர்வு கடல் மட்டத்துடன் பொருந்தவில்லை என்றால் அவற்றின் வேர்களை மூழ்கடிக்கலாம்.
0: இதனால் குறைந்த உயர சதுப்பு நில காடுகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவையாகும்.
1: 2100 ஆண்டளவில் 1 மீட்டர் கடல் மட்ட உயர்வு சில பகுதிகளில் 50% சதுப்பு நில காடுகளை மூழ்கடிக்கலாம் என்று ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன.
0: சில சதுப்பு நில காடுகள் உயரும் நீரிலிருந்து தப்பிக்க நிலத்தை நோக்கி இடம்பெயரலாம் என்றாலும் பாதைகள், விவசாயம் மற்றும் நகர வளர்ச்சி போன்ற தடைகள் இந்த பின்வாங்கலை தடுக்கலாம்.
1: வெப்பநிலை மாற்றம் மற்றொரு பிரச்சினை. சதுப்பு நில காடுகள் காலநிலைகளுக்கு தகவமைந்தவை.
0: ஆனால் தீவிர வெப்பம் அவற்றின் தாங்கும் வரம்புகளை மீறி வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் விதை உயிர் வாழ்வை பாதிக்கலாம்.
1: வெப்பநிலைகள் ஏற்கனவே சதுப்பு நில காடுகள் வளர்ச்சியை சோதிக்கின்ற இடங்களில் மேலும் வெப்பமயமாக்கல் பரவலான மரணங்களுக்கு வழிவகுக்கிறது.
0: காலநிலை மாற்றத்தால் புயல்கள் மற்றும் சூறாவளிகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் தீவிரமாகி வருகின்றன.
1: இந்த புயல்கள் சதுப்பு நில காடுகளை வேரோடு பிடுங்கி அவற்றின் மரக்கூரைகளை சேதப்படுத்தி வண்டல்களை அரிக்கின்றன.
0: கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் உயர்வதால் ஏற்படும் கடல் அமிலமாக்கல் சதுப்பு நில காடுகளை நம்பியிருக்கும் கடல் இனங்களை பாதிக்கிறது.
1: இது உணவு வலைத்தளங்களை சீர்குலைக்கிறது.
0: மாசு சதுப்பு நில காடுகளுக்கு ஒரு அமைதியான ஆனால் கூடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது.
1: அவற்றின் ஆரோக்கியத்தையும் செயல்பாட்டையும் சீர்குலைக்கிறது. கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகள் நிலத்திலிருந்தும் கடலிலிருந்தும் வரும் மாசுகளுக்கு பாதிக்கப்படக்கூடியவை.
0: குறிப்பாக நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் மற்றும் வளர்ந்து வரும் கவலை.
1: இந்த சிறிய துகள்கள் சதுப்பு நில காடு மண்ணில் குவிந்து ஊட்டச்சத்து சுழற்சிக்கு ஒருங்கிணைந்த நண்டுகள் மற்றும் புழுக்கள் போன்ற உயிரினங்களை பாதிக்கின்றன.
0: பிளாஸ்டிக் குப்பைகள் வேர்களையும் வனவிலங்குகளையும் சிக்க வைக்கின்றன.
1: சுற்றுச்சூழல் அமைப்பு இயக்கவியலை சீர்குலைக்கின்றன.
0: உலக அளவில் ஆண்டுதோறும் மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்களில் நுழைகின்றன.
1: சதுப்பு நில காடுகள் இந்த கழிவுகளை எதிர்பாராத வகையில் பிடிக்கும் இடங்களாக செயல்படுகின்றன.

0: மற்றும் தொழில்துறையிலிருந்து வரும் ரசாயனப் பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் மற்றும் கனரக உலோகங்கள் சதுப்பு நில காட்டு மரங்களை விஷமாக்குகின்றன,
1: உயிரியல் பன்முகத்தன்மையை குறைக்கின்றன மற்றும் மண்ணின் ரசாயன கலவையை மாற்றுகின்றன.
0: உதாரணமாக உரங்களில் இருந்து வரும் அதிகப்படியான நைட்ரஜன் சதுப்பு நில காட்டு நீரில் ஆக்சிஜனை குறைத்து மீன்கள் மற்றும் பிற உயிரினங்களை கொள்கிறது.
1: கழிவுநீர் மற்றும் சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் சதுப்பு நில காடுகளின் ஆரோக்கியத்தை மேலும் சீர்குலைக்கின்றன.
0: பல கடற்கரை நகரங்களில் சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் சதுப்பு நிலக்காடு பகுதிகளுக்கு பாய்கிறது.
1: இதனால் இறந்த மண்டலங்கள் உருவாகிறது. மாசை நிவர்த்தி செய்ய நமக்கு இப்போது தேவைப்படுவது கடுமையான விதிமுறைகள், சிறந்த கழிவு மேலாண்மை மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகும்.
0: ஆக்கிரமிப்பு இனங்கள் என்று அறியப்பட்ட சில தாவர வகைகள் மற்றும் விலங்கு வகைகள் சதுப்பு நிலக்காடுகளுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. அவற்றின் சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைக்கின்றன.
1: கப்பல் போக்குவரத்து அல்லது நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகள் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த புற இன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பூர்வீக இனங்களை மிஞ்சி வாழ்விடங்களை மாற்றுகின்றன.
0: சமூக பொருளாதார காரணிகள் சதுப்பு நில காடுகளுக்கு உள்ள அச்சுறுத்தல்களுடன் ஆழமாக இணைந்துள்ளன.
1: ஏனெனில் மனித தேவைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அழிவின் பெரும்பகுதியை தீர்மானிக்கின்றன.
0: இந்த காரணிகளை புரிந்து கொள்வது நிலையான தீர்வுகளை உருவாக்குவதற்கு முக்கியமாகும்.
1: வறுமை சதுப்பு நில காடு இழப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது.
0: பல கடற்கரை சமூகங்களில், குறிப்பாக வளரும் நாடுகளில், மக்கள் கறி உற்பத்தி அல்லது சிறு அளவிலான விவசாயத்திற்காக நிலத்தை அழிப்பது போன்ற உடனடி பொருளாதார தேவைகளுக்கு சதுப்பு நிலக்காடுகளை நம்பியுள்ளனர்.
1: இந்த நடவடிக்கைகள் குறுகிய கால நிவாரணத்தை அளித்தாலும் நீண்டகால வாழ்வாதாரங்களை அளிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கின்றன.
0: கடற்கரை பகுதிகளில் மக்கள் தொகை வளர்ச்சி சதுப்பு நிலக்காடுகள் மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்துகிறது.
1: கடற்கரை மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நிலம், வளங்கள் மற்றும் உட்கட்டமைப்புக்கான தேவை அதிகரிக்கிறது. இது சதுப்பு நில காடுகள் அழிவிற்கு வழிவகுக்கிறது.
0: சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்ய பாதுகாப்பை மனித வளர்ச்சியுடன் ஒருங்கிணைப்பது தேவைப்படுகிறது.
1: சுற்றுலா அல்லது நிலையான மீன்பிடித்தல் போன்ற மாற்று வாழ்வாதாரங்களை வழங்குவது சதுப்பு நில காடுகளை காப்பாற்ற உதவும்.
0: சதுப்பு நில காடுகள் இயற்கையின் கடற்கரை பாதுகாவலர்கள், அரிப்பு, புயல்கள் மற்றும் சுனாமிகளின் தொடர்ச்சியான சக்திகளில் கரைகளை பாதுகாக்கின்றன.
1: அவற்றின் அடர்ந்த வேர் அமைப்புகள் இயற்கையான அலைத்தடுப்பு சுவர்களாக செயல்படுகின்றன.
0: வண்டல்களை நிலைநிறுத்தி சில பகுதிகளில் 70% வரை அரிப்பை குறைக்கின்றன.
1: தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது சதுப்பு நில காடுகள் உயிர்காக்கும் கருவிகளாக உள்ளன. அவற்றின் சிக்கலான வேர் வலை அமைப்புகள் அலை ஆற்றலை சிதறடிக்கின்றன. புயல் அலைகளின் உயரத்தையும் தாக்கத்தையும் குறைக்கின்றன.
0: 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்கியது நமக்கு.
1: சதுப்பு நில காடுகள் அப்படியே இருந்த பகுதிகள் அவை அழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட கணிசமான குறைவான பாதிப்பை சந்தித்தன.
0: சில சந்தர்ப்பங்களில் சதுப்பு நில காடுகளால் பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் பேரழிவிலிருந்து தப்பின.
1: ஆனால் காடுகள், அழிக்கப்பட்ட கடற்கரைகள் பயங்கர இழப்புகளை சந்தித்தன.
0: சதுப்பு நில காடுகள் நில உயர்வு உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: ஆறுகள் மற்றும் அலைகளால் கொண்டுவரப்படும் வண்டல்களை பிடித்து அவை கடல்மட்ட உயர்வுக்கு எதிராக கடற்கரை நிலத்தை உருவாக்குகின்றன.
0: கங்கை போன்ற டெல்டா பகுதிகளில் சதுப்பு நில காடுகள் நில உயரத்தை பராமரிக்கின்றன.
1: விவசாயம் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு உதவிகரமாக உள்ளன. சதுப்பு நில காடுகள் இல்லையெனில் பல குறைந்த உயர கடற்கரை பகுதிகள் கடலால் மூழ்கிவிடும்.
0: மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர வைத்து மதிப்புமிக்க விவசாய நிலங்களை அழிக்கும்.
1: காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் சதுப்பு நில காடுகள் ஹீரோக்கள் என்று சொல்லலாம்.
0: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் பூமியில் மிகவும் பயனுள்ள கார்பன் பிடிப்பு இடங்களாக இருக்கின்றன.
1: ஒரு ஹெக்டேருக்கு வெப்பமண்டல மழை காடுகளை விட 5 மடங்கு அதிக கார்பனை இவை சேமிக்கின்றன.
0: நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்று அழைக்கப்படும் இவை வேர்கள், தண்டுகள், இலைகள் மற்றும் மண்ணில் கார்பனை தக்க வைத்துக் கொள்கின்றன.
1: உலகளவில் சதுப்பு நில காடுகள் 6.4 பில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை சேமிக்கின்றன.
0: இது காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு முக்கியமான கருவியாக அமைகிறது.
1: சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படும் போது இந்த சேமிக்கப்பட்ட கார்பன் வெளியிடப்படுகிறது.
0: உதாரணமாக சதுப்பு நில காடுகள் அழிப்பு உலகளாவிய காடுகள் அழிப்பு தொடர்பான உமிழ்வுகளில் 10% வரை வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: சதுப்பு நில காடுகள் இயற்கையின் வடிகட்டிகளாக உள்ளன.
0: ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் நீர்த்தரத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: அவற்றின் வேர்கள் வண்டல்களை பிடித்து நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன.
0: இவை கடல் நீரில் பாய்வதை தடுக்கின்றன.
1: அப்படி தடுக்கப்படாவிட்டால் ஆக்சிஜன் குறைவு போன்ற தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும்.
0: உயிரியல் வடிகட்டிகளாக செயல்படுவதன் மூலம் சதுப்பு நில

0: நீர் தெளிவுத்தன்மையை மேம்படுத்துகின்றன.
1: மேலும் பவளப்பாறைகள் மற்றும் கடற்புல் படுகைகள் போன்ற அருகில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பயனளிக்கின்றன.
0: சதுப்பு நிலக்காடுகள் இலை உதிர்வு மூலம் ஊட்டச்சத்து சுழற்சியை எளிதாக்குகின்றன.
1: விழுந்த இலைகள் மற்றும் கரிமப் பொருட் நுண்ணுயிரிகளால் உடைக்கப்படுகின்றன.
0: அவை உடைக்கப்பட்டதால் ஊட்டச்சத்துக்கள் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு உதவிகரமாக இருக்கின்றது.
1: இதனால் சிறிய உயிர்கள் முதல் பெரிய வேட்டையாடும் விலங்குகள் வரை உணவுச் சங்கிலி உயிர்ப்புடன் இருக்கிறது.
0: மொத்தத்தில் சதுப்பு நிலக்காடுகள் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாகவும் சமநிலையாகவும் வைத்திருக்கின்றன.
1: ஊட்டச்சத்துக்கள் திறமையாக மறுசுழற்சி செய்யப்படுவதை உறுதி செய்கின்றன.
0: இந்த பயன்கள் சுற்றுச்சூழல் அப்பாற்பட்டு மனித சமூகங்களுக்கும் நீட்டிக்கப்படுகின்றன.
1: சுத்தமான கடல் நீர், ஆரோக்கியமான மீன்பிடித்தல், பாதுகாப்பான நீச்சல் பகுதிகள் மற்றும் வளமான கடல் சுற்றுலாவை இவை அர்த்தப்படுத்துகின்றன.
0: எனவே சதுப்பு நிலக்காடுகள் சுற்றுச்சூழல் சொத்துக்கள் மட்டுமல்ல, மனித நல்வாழ்வின் பாதுகாவலர்களாகவும் உள்ளன.
1: இந்தியா சுமார் 4,975 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுப்பு நிலக்காடுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது.
0: இது உலகின் சதுப்பு நிலக்காடு பரப்பில் 3%
1: மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையில் மிகவும் வளமானவற்றில் ஒன்றாகும்.
0: மேற்கு வங்கம், குஜராத், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற மாநிலங்களில் பரவியுள்ள இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடற்கரை பகுதிகளுக்கு உயிர் நாடிகளாக இருக்கின்றன.
1: மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தர்பன்ஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக உள்ளது.
0: இது உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சதுப்பு நிலக்காடாகும்.
1: இது மகத்தான பெங்கால் புலிகளுக்கு வாழ்விடமாக உள்ளது மற்றும் சுற்றுச்சூழல் வளத்தின் உலகளாவிய அடையாளமாகவும் உள்ளது.
0: சதுப்பு நிலக்காடுகள் அவசியமான சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குகின்றன.
1: இவை இயற்கையான தடுப்புச் சுவர்களாக கடற்கரை அரிப்பை 70% வரை குறைக்கின்றன.
0: சூறாவளிகள் மற்றும் சுனாமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன.
1: சுனாமி தான் நமக்கு இவற்றின் பாதுகாப்பு சக்தியை வெளிப்படுத்தியது.
0: தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரத்தில் அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகள் உள்ள பகுதிகள் காடழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட குறைவான பாதிப்பை சந்தித்தன.
1: இந்த காடுகள் உயிரியல் பன்முகத்தன்மையின் மையங்களாக உள்ளன.
0: ஆலிவ் ரிட்லி ஆமை, உப்பு நீர் முதலை மற்றும் புலம்பெயரும் பறவைகள் போன்ற இனங்களில் வளர்ச்சியில் இவை பங்கு பெறுகின்றன.
1: அதே நேரத்தில் மீன்கள் மற்றும் இறால் இனங்களுக்கு காப்பிடங்களாக இந்தியாவில் $2 பில்லியன் மதிப்புள்ள கடல் மீன் பிடித்தல் தொழில்

0: கடல் மீன் பிடித்தல் தொழிலை மேம்படுத்துபவையாக உள்ளன.
1: பொருளாதார ரீதியாக சதுப்பு நிலக்காடுகள் மதிப்புமிக்கவை.
0: இவை மீன், தேன் மற்றும் மரம் போன்ற வளங்களை வழங்கி கடற்கரை சமூகங்களில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரங்களை அளிக்கின்றது.
1: சுந்தர்பன் சதுப்பு நிலக்காடுகளில் தேன் சேகரிப்பு மற்றும் மீன்பிடித்தல் பாரம்பரிய தொழில்களாக இருக்கின்றன.
0: இதனால் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார நிலைத்தன்மையுடன் இவை இணைக்கின்றன.
1: கூடுதலாக இந்த காடுகள் இந்தியாவில் ஆண்டுக்கு 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை பிடித்து வைக்கின்றன.
0: நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளாக காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு பங்களிக்கின்றன.
1: எனவே சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாப்பதும் மறுசீரமைப்பதும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதார செழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமானதாகும்.
0: சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாப்பதற்கு இந்தியா அவற்றின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை உணர்ந்து பாராட்டத்தக்க மாற்றங்களை செய்துள்ளது.
1: அரசு, தனியார் அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் இயக்கும் பல முயற்சிகள் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை இப்போது பாதுகாக்கின்றன.
0: இந்திய அரசு சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்க சட்ட கட்டமைப்புகளை நிறுவியுள்ளது.
1: 2011 கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு சதுப்பு நிலக்காடு பகுதிகளில் வளர்ச்சி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது.
0: அதே நேரத்தில் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சுந்தர்பன்ஸ் போன்ற உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட வளமான பகுதிகளை பாதுகாக்கிறது.
1: சுற்றுச்சூழல், காடு மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய சதுப்பு நிலக்காடுகள் குழு பாதுகாப்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது.
0: இந்திய வன ஆய்வு அறிக்கையின்படி 2017 மற்றும் 2021 இடையில் இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகள் பரப்பு 54 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது. இது வெற்றிகரமான பாதுகாப்பு கொள்கைகளை பிரதிபலிக்கிறது.
1: சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மற்றும் ஒடிசாவில் உள்ள பதர்கானிகா தேசிய பூங்கா ராம்சர் தலங்களாக நியமிக்கப்பட்டுள்ளன.
0: இந்த இடங்கள் சர்வதேச அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன. இந்த பகுதிகள் மரம் வெட்டுதல் மற்றும் நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்றன.
1: தமிழ்நாட்டில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்க உள்ளூர் சமூகங்களை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் நிலையான மீன்பிடித்தல் நடைமுறைகள் மூலமாக மேம்படுத்தியிருக்கிறது.
0: சதுப்பு நிலக்காடுகளை வரைபடமாக்கி அச்சுறுத்தல்களை கண்காணிக்கின்றன.
1: இந்த முயற்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகள் பாதுகாப்பு முயற்சியை வலுப்படுத்துகின்றன. ஆனால் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நீடித்த நடவடிக்கை தேவைப்படுகிறது.
0: சீரழிந்த சதுப்பு நிலக்காடுகளின் மறுசீரமைப்பு என்பது சுற்றுச்சூழல் அமைப்புகளை புத்துயிர் பெற செய்வதற்கும் அவற்றின் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் நம் நாட்டின் பாதுகாப்பை போலவே முக்கியமானதாகும்.
1: இதில் இந்தியா உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப புதுமையான மறுசீரமைப்பு உத்திகளை கையாள்வது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தியாகும்.
0: காடுகளை நடவு செய்வதன் மூலம் மறுசீரமைத்துள்ளது.
1: தமிழ்நாட்டில் மாநில அரசின் பசுமை இந்தியா மிஷன் புலிகாட்டு ஏரி போன்ற சீரழிந்த பகுதிகளில் பூர்வீக இனங்களை நடவு செய்யும்.
0: உப்பு தாங்கும் இனங்களை தேர்ந்தெடுத்து முறையான அலைப்பாய்ச்சல் மற்றும் வித்து உயிர் வாழல் கண்காணிப்பு போன்றவற்றின் மூலம் சதுப்பு நிலக்காடுகளின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகின்றது.
1: சுந்தர்பன்ஸ் உப்புத்தன்மை மற்றும் வண்டல் வளங்களுக்கு அவசியமான அலை கால்வாய்கள் சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தின் மூலமாக ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நீரியல் மேலாண்மை திறம்பட செய்யப்பட்டு வருகின்றது.
0: ஒடிசாவில் விதர்கானிக்காவில் பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் சதுப்பு நிலக்காடுகளை நடவு செய்து பாதுகாக்கின்றனர்.
1: இங்கே சுற்றுலா மற்றும் நிலையான மீன்பிடித்தல் மூலமாக வருவாய் வருகின்றது. இந்த முயற்சிகள் சமூகங்களை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுசீரமைக்கின்றன.
0: ட்ரோன் அடிப்படையிலான கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மகாராஷ்டிராவின் சதுப்பு நிலக்காடுகள் மறுசீரமைப்பு திட்டங்களில் காணப்படுவது போல சீரழிந்த பகுதிகளை அடையாளம் காணவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன.
1: பொது தனியார் கூட்டாண்மைகள் மறுசீரமைப்பை மேலும் விரிவாக்குகின்றன.
0: மகாராஷ்டிரா சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் கடல் உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாப்பு அறக்கட்டளை ராய்காட் மற்றும் சிந்துதுர்க் பகுதிகளில் உள்ள பெரிய அளவிலான நடவு முயற்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுடன் இணைந்து நிதி அளிக்கின்றது.
1: இந்த உத்திகள் அறிவியல், சமூக ஈடுபாடு மற்றும் கொள்கை ஆதரவை இணைத்து இந்தியாவின் சதுப்பு நிலக்காடுகளை மறுசீரமைக்கின்றன.
0: இதுபோல முன்னேற்றங்கள் பல இருந்த போதிலும் இந்தியாவில் சதுப்பு நிலக்காடுகள் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நில பயன்பாடு முரண்பாடுகள் முக்கிய தடையாக உள்ளன. கடற்கரை வளர்ச்சி, நீரியல் வளர்ப்பு மற்றும் விவசாயம் போன்றவை சதுப்பு நிலக்காடுகளின் இடத்திற்கு போட்டியிடுகின்றன.
1: ஆந்திர பிரதேசத்தில் இறால் பண்ணைகள் சதுப்பு நில காடுகளை மாற்றியிருக்கின்றன. இது சுற்றுச்சூழல் சேவைகளை குறைத்து கடற்கரை பாதிப்பை அதிகரிக்கிறது.
0: பொருளாதார வளர்ச்சியை பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்த நமக்கு CRZ விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படுவது தேவையாக உள்ளது.
1: காலநிலை மாற்றம் சவால்களை மேலும் தீவிரப்படுத்துகிறது.
0: உயரும் கடல் மட்டங்கள் சுந்தரபன்ஸில் உள்ள குறைந்த உயர சதுப்பு நில காடுகளை

0: அதே நேரத்தில் சூறாவளிகள் மறுசீரமைக்கப்பட்ட நடவுகளை சேதப்படுத்துகின்றன.
1: 2021 ஆண்டு யாஸ் சூறாவளி ஒடிசாவில் புதிதாக நடப்பட்ட சதுப்பு நில காடுகளை அழித்தது.
0: கடற்கரை சமூகங்களில் உள்ள வறுமை, எரிபொருளுக்கு சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கிறது.
1: இந்தியாவில் சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் மறுசீரமைக்கவும் உள்ள இயக்கங்களோடு நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் ஒரு அற்புத இயற்கை செல்வத்தை பரிசாக விட்டுச் செல்லலாம்.
0: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் வெறும் காடுகள் மட்டுமல்ல, இவை மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயிர் நாடிகளாக இருக்கின்றன.
1: இவை நமது கடற்கரைகளை பாதுகாக்கின்றன, உயிரியல் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன, காலநிலை மாற்றத்தை எதிர்க்கின்றன.
0: இனி நாம் இந்த சதுப்பு நில காடுகளுக்கு செய்ய வேண்டியவை:
1: இயற்கையை அழிக்கும் சக்திகளுக்கு எதிராக வாதிடுவது,
0: மறுசீரமைப்பு முயற்சிகளில் தொடர்ந்து பங்கேற்பது,
1: மக்களிடம் விழிப்புணர்வை மேலும் மேலும் உயர்த்துவது.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in

0: தளபதி திரைப்படத்திலிருந்து மித்தாலி பாடி பாடல் கேட்டோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்.

0: இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்கவுள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிநபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டிற்கு 492781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: உள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவு தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டு படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் பைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1600 ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 24 தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56. இப்பொழுது கேட்போம்.
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில் நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு உயர்வதுடன் சுற்றுச்சூழலிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன தொழில் நுட்பங்களை தொழிலகங்களில் அறிமுகப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பழைய மற்றும் அதிக மின்சாரம் நுகரும் இயந்திரங்களை மாற்றி குறைந்த ஆற்றலில் அதிக செயல்திறன் வழங்கும் நவீன கருவிகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது. இதன் மூலம் தொழிலகங்கள் மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி திறன் மேம்படுவதுடன் கார்பன் உமிழ்வும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆற்றல் தணிக்கை அல்லது எனர்ஜி ஆடிட் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் எந்த பகுதிகளில் அதிக ஆற்றல் வீணாகிறது என்பதை கண்டறிந்து அதை சரிசெய்ய தேவையான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன.

0: உயர்திறன் மோட்டார்கள், எல்இடி விளக்குகள், தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள், கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த ஆற்றலில் அதிக உற்பத்தியை வழங்குகின்றன. இந்த திட்டம் தொழிலகங்களுக்கு பொருளாதார நன்மை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மின்சார தேவை குறைவதால் புதிய மின் உற்பத்தி நிலையங்களின் அழுத்தமும் குறைகிறது. ஒரு தொழிற்சாலை தனது மொத்த மின்சார பயன்பாட்டில் வெறும் 10% சேமித்தால் கூட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஆற்றல் சேமிப்பு என்பது வெறும் செலவு குறைப்பு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான நடவடிக்கை. ஆற்றலை சேமிப்போம், வளமான தொழில்துறையை உருவாக்குவோம், பசுமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில் நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும், மாலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: thunder storms, hail storms, rainfall and lightning. Ritesh Kapoor, Akashvani News, Shimla.
1: The Board of Control for Cricket in India, BCCI, today announced Team India's 16-member T20 international squad for the tours of England and Ireland. Shreyas Iyer has been appointed as India's new T20I captain, replacing Surya Kumar Yadav. Moreover, Tilak Verma has been named as vice-captain. BCCI has also included young sensation Vaibhav Suryavanshi in the squad for the first time, following his great IPL 2026 season scoring highest runs. Prince Yadav has also been added to the squad. The team was announced after a meeting of Team India's Men's Selection Committee, led by Chief Selector Ajit Agarkar and BCCI Secretary Devajit Sekhia, for deciding the squad for the tours of Ireland and England and the Asian Games in Japan, as well as India A's tour of Sri Lanka multi-day games at the BCCI headquarters in Mumbai today. India will face Bangladesh in the final of the SAF Football Women's Championship at Madgaon, Goa today. The match will be held at 6:30 p.m. Earlier, India secured its place in the final by defeating Bhutan 1-0 in the semi-finals. India has won this title 5 times so far. In hockey, India will face host Japan in the final of the Men's Under-18 Asia Cup 2026 in Takamigahara in Japan today. The match will start at 3:30 p.m. IST. Earlier, India beat its arch rival Pakistan 5-3 in the second semi-final in a high-scoring contest. An Indian benchmark indices extended their losing streak into the second consecutive week, weighed down by persistent global headwinds. The Reserve Bank of India's supportive liquidity measures and currency stability initiatives provided some support to market sentiment, but a downward revision in growth projections dampened investor confidence. During the week, the 30 share Sensex at BSE lost 533 points to close at 74,243. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi holds meeting with his Economic Advisory Council to further boost India's economic growth. RBI simplifies rules for FPIs in government securities to make investment in India easier. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold talks with Nepal Foreign Affairs Minister Shishir Khanal in New Delhi this evening. CBSE extends last day for submission of applications for verification of marks and re-evaluation till tomorrow. In Punjab, at least 9 people killed after a vehicle collides with a truck on Ferozpur Fazilkar Road this morning. IMD issues red alert for heavy rainfall over Keralam and Mahi till tomorrow. And in cricket, Shreyas Iyer replaces Surya Kumar Yadav as India's new T20I captain, where Suryavanshi included in squad for first time. And with that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை கேட்பதற்கு முன்
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
10: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
9: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
10: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
9: சேர்க்கை நடைபெறுகிறது.
11: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
12: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: திரைசிறு வரும் பாடல் மூடுமணி திரைப்படத்திற்காக கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: எங்க அம்மா கீழ விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
6: நீங்க மின் அதிர்ச்சி ஆச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல எலக்ட்ரிக்கல் ஷாக்

0: இந்த மாதிரிலாம் வரும்போது பிரதான மின் இணைப்பை வந்து முதலே அதை வந்து கட் பண்ணிருங்க, துண்டித்து விட வேண்டும். மின்சாரத்தை கடத்தாத மரக்கட்டையை கொண்டு மின்சாரத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே உள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும். அப்புறம் மூச்சு விடுதலுக்கு இதய துடிப்பும் நின்று விட்டதாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. சிபிஆர் எனப்படும் இதய இயக்க மீட்பு முறையினை நீங்க செயல்படுத்தணும். இது போன்ற உயிர் காக்கும் முதலுதவி அனைத்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஃபயர் பத்தி நாங்க சொல்லும்போது ஒரு தீ விபத்து தீ கொள்வதை விட புகை விரைந்து கொல்லும். ஒரு இடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உள்ளிருப்பு பொருட்கள் வந்து அதனுடைய தன்மையை பொறுத்து அதிக வேகமா வந்து புகை அந்த அறைகளிலோ அல்லது அந்த ஒரு பெரிய ஒரு மண்டபம் போன்ற ஒரு இடங்கள் இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம், இதுல எங்க வேணாலும் இந்த மாதிரி உடனே ஃபயர் ஆச்சுன்னா தீயை விட இந்த புகை தான் நிறைய சூழ்ந்துரும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எந்திரிச்சு ஓடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால உடனடியாக அங்க மயங்கி விடுற சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற காலத்துல நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தரையோடு தரையாக ஊர்ந்து அந்த அறையை விட்டு வெளியேறலாம். அதுதான் ஊர்ந்து தப்பிக்கலாம் புகை சூழ்ந்த அறைகளில். டிராவலிங் லோ அண்டர் த ஸ்மோக், அந்த ஸ்மோக் பாத்தீங்கன்னா எப்பவுமே மேலெழுந்த வரியா இருக்கும், ஒரு 1.5 அடி அந்த இடத்துல வந்து அந்த கேப்ல நம்ம மெதுவா ஊர்ந்து வாசலை நோக்கி அந்த ஆபத்தான பகுதியை விட்டு வெளியே வந்துடலாம். காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு நெருப்புனால சூடாகும் போது என்ன ஆகும், மேல் எழும்பும். அதே சமயம் தரையில காற்று ஓரளவிற்கு குளிர்ந்த நிலையில இருக்கும், அதனாலதான் நம்ம வந்து கீழே நோக்கி நம்ம டிராவல் அதாவது தவழ்ந்து போக சொல்றோம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மூக்கையும் வாயும் கையில கர்ச்சீஃப் ஏதாவது கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு கெட்டிக்கிட்டு தரையோட தரையா தவழ்ந்துட வேண்டியதான்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: திரைசை கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளுக்கான நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று பேசுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722, அலைபேசி எண் 8903257309. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இனி கேட்கலாம்
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் உடுக்கடி கதைப்பாட்டு வழங்குவோர் ஆர் சங்கர் குழுவினர். நிகழ்ச்சியில் பொன்னர் சங்கர் கதையில் தாமரை வரம்பாங்க செல்லல்,

बड़ी कही।

வளநாட்டிலே பொன்னி வளநாட்டிலே அரசாண்டு வருகின்ற போது தாயாவில் தாமரையும் தகப்பனாவில் குழையாக ஒன்றும் இருக்கின்ற போது தாமரைக்காக இருந்து ரொம்ப காலங்களாக குழந்தைகளாக புத்திரவாக்கி குழந்தைகளாக இல்லை குழந்தைகளில் சொல்லி பங்காளி சீமை இல்லை பக்கின்றி பேசுகிறார்கள் எதிராளி சீமை இல்லை எதிர்த்து பேசுகிறார்கள். அப்ப மன்னவரை கண்டு சுவாமி மன்னவரே எனக்கு குழந்தை காவலை ஐயா

வாக்குறுதி விளைவதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை, எதிராளி சேவை இல்லை, எதிர்த்து விளக்குவதற்கு ஒரு குழந்தை இல்லை சொல்லி குழந்தைக்கு வலை பெருங்க வழியா இருக்குது. இதுபடி இல்லாமல் சுவாமி எனக்கு கிண்ணி

அழுது உழம்பிக் கொண்டிருக்க நேரத்தில் அப்ப ஒரு அடி இருடி உலகந்த மாயூராக பார்த்தாள். அடரே சிவனே, நம்ம வரத்தினால பிறந்த ஒரு பாலகியாக இருந்து ஆனால் குருடியாக்க ஒன்றும் தாமர வழிநாட்சியமாக அழுது உழம்பிக் கொண்டிருக்கார். ஆனால் உழம்பிக் கொண்டிருக்க நேரத்திலே அப்ப ஒரு அடி

சொல்கிறார். அவரே நம்ம தாமரை நிலத்துல போய் நாமளாக இருந்து கோடங்கி குறியிலா சொல்லினதுக்கு அப்புறம் தான் அவராக மடகடி கைலாசம் தின்னப்புண்ணம்பலம் திருவிழங்காடாக அப்ப நடத்திட்டு கைலங்கிரியாக பருவதமாக சென்று பிள்ளை இல்லாத குழந்தைகளாக பரவாங்க போகக்கூடிய நாங்க குறியிலாக சொல்ல வேண்டும் சொல்லி அப்ப மாயூராக இருந்து மாயூராக கிளம்பி தாமரையாக வீட்டுக்காக வந்தார். சென்றால கேடு நேரி சிட்ட கட்டி லேவலந்து பட்டமா கேடு நேரி வளர்ந்து முன்ன வந்து தாமரையுடைய வாசலிலே தட்டி விட்டு விழுந்து போலே தரையில விழுந்தால் மாயூராக விழுந்து உடனே அப்ப பார்த்தா தாமரவரி ஆச்சியாக இருந்து அடடா சிவனே தாத்தாவாக இருந்து கீழாக எழுந்து விட்டா சொல்லி தாத்தாவாக மூஞ்சி

0: பிள்ளைங்கள் மூஞ்சி முகம் கிளைவிட்டு விட்டு தாத்தாவே பார்த்து தாத்தா கேட்டா தாமரவழி ஆச்சு. அம்மா பெண்ணே உன்னுடைய பேர் என்ன கேட்கின்ற போது அப்ப தாத்தாவாக கேட்கின்ற போது தாத்தா என்னுடைய பேராக தாமரவரணி ஆச்சு
1: என்னுடைய
0: மன்னூராக வரலாற்றுக்காரர். ஆனால் இப்படியாக இருக்கின்ற போது வளநாட்டு சீமையிலே எங்களுக்கு புத்திரவாகி குழந்தைகளாக இல்லை. ஆனால் பங்காளி சீமையில பக்கிரண்டு பிழைப்பதற்கு குழந்தை பாக்கியங்க இல்லை, எதிரால் சீமை இல்லை, ஏத்தி பிழைப்பதற்கு ஒரு ஆன்மாவை என்று சொல்லி புலம்பிக்கொண்டிருக்கிற தாத்தான் கேட்டார். கேட்கின்ற போது அப்ப ஒரு அடி இரடி உலகம் எம்பருவம் ஆயுறு பார்த்தார். பேத்தி நீ

பேத்தி, உங்க தாத்தனா உள்ள மட்டும் ஒன்றுக்கு வஞ்ச வேண்டாம், உள்மனையா உள்ளவழி, நீ உள்மனையான போடு, உன்னுடைய குறையில என்றா என்று நான் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு தாத்தாவாக மாயூர் சொன்னார். அம்மா, அப்ப தாமரை வைராட்சியாக இருந்து உள்மடையான போட்டார். உள்மடையான போடுகின்ற போது தாத்தாவாக பார்த்தார். அம்மா பேத்தி, இது முடி இல்லாமல் உங்களுக்கு உள்மடையான போட்டு விட்டேன், நான் குறையில சொல்லி வரேன் கேளுகின்ற போது, அப்ப ஓரடி ஈரடி உலகளந்து எம்பருவ மாயூர் பார்த்தார். தாத்தா, இப்படியாக குழந்தைகளாக இல்லைன்னு சொல்லி தாமரையாக அழுது கொள்ள வேண்டிய நேரத்திலே தாத்தாவாக ஓரடி ஈரடி உலகளந்து எம்பருவ மாயூர் பார்த்தார். பேத்தி, நான் சொல்லி

0: ஆனால் நாங்கள் வரவாங்க எப்படிதான் நாங்க எங்களால போக முடியும் அப்படின்னு கேட்கின்ற போது, அம்மா பேத்தி உங்களுக்கு வரவாங்க போக நேரத்தில் உங்க தாத்தாவாக இருந்து நான் பக்கத்துணையாக இருந்து நான் வருகிறேன் ஒன்றுக்கு அஞ்சு மணி வேணாம் சொல்லிவிட்டு, ஆனால் தாத்தாவாக இருந்து அம்மா பேத்தி
1: தாத்தா
0: குருடியா கவுண்டரும் தாமர வரிகாட்சியும் வெள்ளிக்கிழமை என்று அரமனை எல்லாம் சுத்தம் செய்து நீங்கள் காசி விடுதாசம் வாசி புண்ணாமலம் தெய்வமுடி வாசிவாதம் சொன்னால் உங்களுக்கு மக்கள் வர மகதேவராக ஈஸ்வரனாக இருந்து வந்தருவார். மண்ணால ஆடு ரெண்டு மனையால பொன்னுரிமை, ஆனால் இரண்டு வர ஆண் குழந்தையும் ஒரு வரம் பெண் குழந்தையாக மூன்று வரம் கிடைக்கும், புறப்படுங்கள் காசி
1: விடுதாசன்
0: சொல்லிவிட்டு தாத்தாவாக திடீர்னு மறந்துட்டார். மறந்த காரணத்தினாலே திடீர்னு அன்றைய காலத்திலே மன்னவரும் தேவியருமாக நான் மாட்டு சாணம் கொண்டு அரமனை எல்லாம் சுத்தம் செய்து அப்ப தாமரவரின் ஆட்சியின் குருடியாக்கம் ஒன்றுமாக குளிச்சு

0: இருந்தால் காசி விடுதாசன் வாசி புன்னாமலம் பரமசிவன் தன்னிலத்திலே பார வரம் பெற்றிருந்தால் ஆனால் மண்ணால ஆணு ரெண்டு மனையால பொன்னுரியாக மூன்று வரமாக உங்களுக்கு முழுசு வரம் கிடைக்கும்
1: கிடைக்கும்.
0: ஆனால் காசி வடதாசம் வாசி பொன்னாமலம் அந்த காசி வடதாசத்து சென்று ஈஸ்வரன் தன்னிடத்திலே வார வரங்களாக வாங்கிடலாம்.

காசி விடதாசம் வாசி புண்ணாமலமாக சென்றதற்காக இருந்து அப்பே தாத்தாவாக இருந்து சொன்ன உத்தரபடியாக இருந்து அன்று தினமாக தவங்களாக சென்று நாங்க போவோம் சொல்லி காசி விடதாசம் வாசி புண்ணாமலம் செல்வதற்காக இருந்து அப்ப சந்தன கட்டை குங்குமக்கட்டையாக வெட்டி யாக குண்டங்களாக வளர்த்தி ஒன்பது யாக குண்டத்திலே தாயார் தாமரையும் எனது கால மண்டி

0: மனையும் குறித்து மனக்குழந்தாக அரண்மனையிலே, ஆனால் தன்னுடைய அருளுடைய அரண்மனையிலே அது மரண குழு இருக்கிற அன்னமண்டாட்டியமாக.
1: ஆமா,
0: அப்ப நம்மளுடைய அண்ணன் தேவியாக சரணங்கா செய்து கொண்டிருக்கா, காசிவிதாசம் போய் கொண்டிருக்கா சொல்லி அவங்களும் வந்து வரங்கேட்டக்கா, அம்மா உங்களுக்கு வர வாங்கிட்டு வருகிறேன் அப்படின்னு தாமரையாக சொல்லிவிட்டு மீண்டும் தவங்கரா செய்தார். தவங்கரா செய்யின்றிருக்க போது வானூர் பட்டத்திலே மாடவுல் ஆசாரி வெற்றிடத்தை மார்வேத செம்பூல் ஆசாரியாக மாணிக்க தட்டாத்தியாக இருந்து, அம்மா நீங்க காசி விடுதாச வாசிப்பு போறீங்க, உங்களுக்கு நான் வர வாங்கி வருகிறேன், அஞ்சமடி வேண்டாம் தட்டாத்திக்கு சொல்லிவிட்டேன். மீண்டுமாக தவங்கரா செய்திருக்கார், அனைத்து தாய்மார்களுக்கும் நான் வர வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாயார் தாமரையை குடையாக ஒன்றுமாக பொதுமக்கள் அனைவருக்கும் உறக்கணத்தை வாழுகின்ற உக்குரிய முதலுக்கும் எல்லாத்துக்குமே நான் வர வாங்கிட்டு வருகிறேன், அஞ்சு மணி வரணும் சொல்லிவிட்டு அந்த காலையில வெள்ளிக்கிழமை காலையிலே காசி விடதாசம் ஆசிய புண்ணாமலம் சென்று போகும் சொல்லி குண்டியா கவுண்டரும் தாமரவதி நாச்சியமாக இருந்து வரவாங்க போகும் சொல்லி மன்னவரை கூட்டி கொண்டு

மன்னவரை கூட்டிக் கொண்டு வழிநடந்து வருகின்ற போது, அப்ப தாமரை வழிநடத்தி வருகின்ற போது, அப்ப எங்க சொன்னார், அப்ப மதுக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலுக்காக வந்தார். வருகின்ற போது நிறைய தண்ணீராக அளவாதி கொண்டு ஓய்கொண்டிருக்குது. ஓய்கொண்டிருக்கின்ற போது அப்ப தாமரை வழிநாட்சி பார்த்தார். ஐயோ தாத்தா, ஓரடி ஈரடி உலகளந்து எம்மருவோம் ஆயுதம் நினைத்து சுவாமி ஆயவனே, எனக்கு நாங்க ஆத்த தாண்டி நான் எப்படியாக கைலகிரி பருவதா சென்று ஈஸ்வர இடத்துல நான் எப்படி உறவாங்க போவது அப்படின்னு தாமரையாக இருந்து

அவருடைய உடலாக தாமரையாக விளம்பிக் கொண்டிருக்கிற நிலத்திலே அவன் ஆசிரியன் என்று ஒரு அடி இரடி உலகந்த வாயுடாக இருந்து காதால கேட்டு விட்டார். அப்பே அவன் ஆசிரியனே நம்ம வரத்தினால பிறந்த ஒரு பாலகியாக இருந்து அழுது விளம்பிக் கொண்டிருக்க வல்லாத்தாம மதுக்கிற சொல்லாடி அப்ப மாயூராக இருந்து சென்றால்

0: அளவு கண்டா வெள்ளாத்தங்கிற மதுக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலுக்காக இருந்து மாயவி கிரணபவனை விட்டு கீழே இறங்கினார். 315 கிளரவா கிளறக்கின்ற போது அம்மா பேத்தி ஏறம்மா உழமை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, கேட்கின்ற போது அப்ப டாமரியாக பார்த்தார். தாத்தா
1: பேத்தி
0: நிறைய தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் எப்படி இந்த
1: அக்கறை செல்ல முடியும்,
0: தாண்டி நான் எப்படியாக ஈஸ்வரனை பார்க்க போவது? அப்ப பேத்தி அழுதுபடம் வேண்டாம், என் கையில சங்கச்சக்கரம் இருக்கிறது, சங்கச்சக்கரத்தை விட்டு நானாக தடத்தை பிரித்து கொடுக்க சொல்லி சங்கச்சக்கர கையில் எடுத்து அப்ப சரசரனை விட்டு

பிரித்தார். தளத்தை பிரித்த உடனே மாயூரி பிரித்த உடனே திடீர்னு மறைந்துட்டார். அப்ப மறைஞ்ச உடனே அப்ப மன்னவன் தெய்வமாக இருந்து ஆலங்கண்ட சோழங்களை செல்லாய பார்த்து, அம்மா செல்லி தேவி, நாங்களாக இருந்து மக்கள் வர வாங்க போகிறோம், சரணங்களாக செல்லி தேவி சரணங்களாக செய்து விட்டு முக்காலம் சரணம் முடிவர் சரணங்கள் செய்து விட்டு நாங்களா காசிவரதாசன் போய் வர தண்ணி எங்களுக்கு பக்கத்துணையா இருக்கணும் சொல்லிவிட்டு அப்ப ஆத்துக்குள்ளே ஒத்த

செல்லாத்தங்கரையாக தாண்டி அப்ப நீராறு அக்னியாறு நெருப்பாராக இருந்து நெருப்பாராக வந்துட்டார். நெருப்பாராக வந்துடனே இந்த நெருப்பாறை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லி ஓரடி ஈரடி உலகந்து எம்பரும் ஆயிராக அழுது போன தாமரியாக அழுதுபடும் சட்டம் மாயூர் காதலை கேட்டார். அன்றண்டா பத்தியாக ஆலாமர தீவிராக பெண்பத்தி ஆண்பத்தி வந்து இரண்டு மன்னவரின் தேவியராக இருந்து முதுகு பாலங்களாக செய்து வடகரியாக இருந்து கொண்டி விட்டத கைலங்கடி பருவதாக கொண்டி விட்டது. கொண்டி விட்டுடனே அப்ப இந்த வனத்திலாம் தாண்டி விட்டா தாமரியாக இருந்து ஓங்கி வளர்ந்த முங்கிலாம் சொல்ல இத்தனை வனங்களாக தாண்டி தாண்டியாக ஈஸ்வரனை பார்ப்பதற்காக ஏழாறு குடுதுரை பாலாத்தங்கரமேடாக ஓடி வந்துட்டால் தாமரையும் குடையாக கொன்றுமாக இருந்தது. இத்தனை வனங்களாக தாண்டி ஈஸ்வரனை பார்ப்பதற்காக கைலங்கிரி பருவதமாக ஓடி வந்தார். கைலங்கிரி பருவத ஓடி வந்து நாம ஈஸ்வரனை எப்படி அழைப்பது எப்படி பரவாங்கிறது அப்படி சொல்லி தாமரவேணி ஆட்சியாக இருந்து ஓரடி ஈரடி உலகந்து எம்பருவம் ஆக நினைத்து அழுது புலம்பெரிய உத்தக்குரல் கேட்டு ஒரு கைலங்கரி பருவதமாக தாமரை வந்து விட்டது. இப்ப மக்கள் வர வாங்க வந்துட்டா தாமரையாக இருந்து ஈஸ்வரனை பார்த்து வர வாங்கத்தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாயூராக இருந்து சங்க சக்கர

தாமரை வந்து விட்டா அப்படின்னு சொல்லி வந்து இறங்கிட்டார். இறங்குற மூன்று கிளறுவோம். அப்ப தாமரையாக குருடையாக்க ஒன்றை அங்கேயே விட்டு வந்து விட்டார். தன்னாசி மடத்திலே விட்டு வந்துட்டு தாமரை விட்டுதான் இங்க வந்துட்டார். எங்க அந்த ஈஸ்வரனை பாப்பம் இருக்கு. இந்த ஈஸ்வரனை பார்த்து நாம எப்படி வரங்க எப்படி இழைப்பது? அம்மா பேத்தி ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். சந்தனக்கட்டை குங்குமக்கட்டையாக உண்டங்காலாக ஒன்பது யாக சாலையை வளர்த்த வேண்டும். ஒன்பது யாக சாலையை வளர்த்ததுக்கு அப்புறம் ஈஸ்வரனாக ஓடி வந்து உனக்கு வரம் தருவார். அஞ்சு மணி வேணா சொல்லி அப்ப ஒன்பது ஒரு யாக சாலை சந்தன கட்டை வெட்டி சதுரம்போ

0: தேவரில்லாமத்து சுவாமி இதாவாய் என்றைக்கும் ஆக தெய்வலோகத்தினை அக்கடி சுவலை அண்ட முடியவில்லை. இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குது, ஆனால் இதோ தெரியவில்லை. நீங்கள் பார்வையிட வேண்டும். அப்ப ஈஸ்வரனாக பார்த்தார் தேவர்கள் மூவர்களை கூப்பிட்டு, ஐயா மூவர்களை இதோ தெரியவில்லை, போய் பாருங்கள், யாரோ ஒரு பெண்ணாக இருந்து
1: வளர்த்துக்கிட்டு இருக்கார்.
0: ஈஸ்வரனை பார்த்து, சுவாமி இதோ ஒரு பெண்ணாக வந்து யாகசாலை வளர்த்துக் கொண்டிருக்கா சொன்னார். வளர்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஆங்கார கோபம் கொண்டா ஈஸ்வரனாக இருந்து, ஐயா அப்ப நரலோக மல்லர்கள் அழைத்தார், மல்லர்களே நமக்கு நம்மளோட உத்தரவு
1: இல்லாமல்
0: நம்ம தெய்வத்துல யாரோ பெண்ணாக இருந்து அக்கனியா வளர்த்துக்
1: கொண்டிருக்கா,
0: இந்த பெண்ணை கண்ட தொண்டுமா வெட்டி நாலு மூளைக்குமாக அள்ளி சூறையாக ஆனால் இப்படியாக இருந்து ஆனால் தவங்களாக முடிந்து இப்படியாக இருந்து தவங்களாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இத்தனை தவத்தியாக தாண்டி ஈஸ்வரனாக இருந்து அந்த கண்டத்தை முடித்து ஆனால் மூன்று வரங்களாக வாங்கும் சொல்லி ஈஸ்வரனை பாப்பாதற்கு ஈஸ்வரனை பாப்பதற்காக இருந்து தவங்களாக செய்து கொண்டிருக்கார். அப்ப நரலோக மல்லர்களாக இருந்து ஓகி தாங்கி விட்டுனே மீண்டும் மாயவராக இருந்து கருங்குளத்து மண் எடுத்து
1: உருவெடுத்து
0: ஆனால் அப்ப தாமரை மீண்டும் எந்திரிச்சு வந்துட்டாள். சாக்கு சடு போட்ட தைத்து போல் இருக்கு தாத்தா, ஆனால் பிள்ளை வேற வேண்டாம், எனக்கு கொல்ல வந்த வரியில் போல் இருக்கு. மீண்டும் நரலோக மல்லர்களாக இருந்து கொண்டிருக்கார். இருந்து கொண்டிருக்கின்ற போது மீண்டும் தவங்களா செய்து கொண்டிருக்கார். தவங்களா செய்து கொண்டிருக்கின்ற போது மீண்டும் இருந்து ஆனால் கண்ட துண்டமாக வெட்ட வேண்டும். வெட்ட உடனே அப்ப முள்ளு பாயாக புரட்டி காடு விளாந்திரமா வீசுவேன் சொன்னோன்னு அப்ப நரலோக மல்லர்களாக இருந்து காடு விளாந்திரம் வீசினார்கள். வீசுறவனை மீண்டும் மாயூராக உருவாக பிடிச்சு மீண்டும் தாமரையாக இருந்து தாத்தா அப்படி எந்திரிச்சா தாமரை, ஆனால் மூன்று முறையாக இறந்து இறந்து விட்டாள். அப்ப ஈஸ்வரனாக பார்த்தார். அப்ப ஈஸ்வரனுடைய உமாதேவியாக பார்த்தால் நானும் பெண்ணு நீயும் பெண்ணு, ஆனா பெண்ணுக்கு பிரகாசம் நினைக்கூடாது. அப்ப ஓசனம் பண்ணி பார்த்தால் சுவாமி பரமதேவா அந்த பெண்ணு என்ன வரம்
1: கேட்கிறார்,
0: அந்த வரத்தை கொடுங்கள்
1: கொடுங்க
0: சொல்லும் போது பெண்ணே அவங்களுக்கு வயதாக முயந்து விட்டது, எப்படி வரம் கொடுக்குது சுவாமி? வயது முயந்துட்டால பரவாயில்ல, வயது முயந்த வயதை மாத்தி இளவு வயது குளித்து மீண்டும் வளநாட்டு சீமையில பொன்னி நாடு போய் மன்னவரின் தேவி இருப்பது அரசாண்டு, ஆனா மக்கள் பாவி என்றாக மரணம் ஏசுறார்கள், குழந்தைய பாவி என்று பேருள் ஏசுறார்கள், அவங்களுக்கு குழந்தைவரம் கொடுத்தாவன் அப்படி சொன்னு. அப்ப மீண்டும் ஈஸ்வரனாக பார்த்து கல்லு வண்டி வெளியிடமா ஏறி அந்த ஈஸ்வரன் வந்து விட்டார். வந்துடனே அப்ப பார்த்தார் ஈஸ்வரனாக இருந்து, பின்னு உன் ஊர் என்ன பேர் என்ன, நீ எதுக்காக வந்திருக்கிற சுவாமி? பரமதேவா சரணங்களா செய்தே, ஆனா பங்காளி சீமையில பக்கென்று பிழைப்பணும், எதிரான சீமையில ஏத்தின்று பிழைக்கணும், மண்ணால ஆனரென்று மனையாள பன்னூரியாக மூன்று வரங்களாக வேணும் அப்படின்னு கேட்கின்ற போது நான் உனக்கு எப்படிமா வரம் தருவேன் அப்படின்னு ஈஸ்வரன் கேட்டார். எப்படியாச்சும் வரம் கொடுத்துதான் சுவாமி அப்படின்னு கேட்கின்ற போது, சரி உனக்கு வரம் தருகிறேன், ஆனால் ஒன்றுக்கு அஞ்சு வேண்டாம், இந்த சீட்டுகளா வயது சீட்டாக எழுதி விடுவேன், இந்த வயது சீட்டை புடிச்சு வந்துட்டீங்கன்னா உனக்கு வளர்ந்து, வயது சீட்டை புடிச்சு வந்துட்டால் தாமரையாக இருந்து தாமரை வயது சீட்டு புடிச்சிருந்தே உனக்கு மண்ணால ஆன வேண்டும் மண்ணையால பொன்னூரியாக, ஆனா பொன்னூர் பிறப்பதற்காக அள்ளி வரம் கொடுத்து விட்டேன், போய் வருகிறான் சொல்லி மூன்று வரங்களை கொடுத்து
1: விட்டேன்,
0: ஆனால் பொன்னர் சங்கர் தங்காயாக அனைவரும் பிறப்பார்கள், நீ பொள்ளி நாட்டுக்கு போவதற்காக இருந்து போய் வா சொல்லி ஈஸ்வரன் வரம் கொடுத்து விட்டார். தாமரையாக புறப்பட்டு வருகிறார், பொன்னி வள நாடுமாக புறப்போகிறார் தாமரையாக இருந்து, ஆனால் காசி வள தேசம் விட்டு தன்னாசி கோமை வந்து மன்னவரை பார்த்தா சடைய முடிவுடன் இருக்கார்,
1: அடையாளம் தெரியவில்லை,
0: அடையாளம் தெரியவில்லை, எப்படி மன்னவரை அழைப்பது சொல்லி தாமரையாக இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற போது நானாக இருந்து எப்படி அழைப்பது அப்படி கேட்கின்ற போது அப்ப தாமரையாக எப்படி சாமி அழைப்பது சொல்லி சுவாமி மன்னவரை பரவ திங்காபுரம்

0: தன்னாசி மடத்திலே குருடாக ஒன்று வித்துவிட்டு தனியாக வந்து விட்டா வரத்துக்காக தாமரை.
1: ஆமா,
0: இடதுகால வண்டி இட்டு வலதுகால தந்தை இட்டு ஒன்பது யாகசாலை வளர்த்து இருக்கின்ற போது தேவருக்கு மூவதெல்லாம் அக்னி சுபாலை அண்ட முடியவில்லை.
1: அண்ட முடியவில்லை.
0: அப்ப ஈஸ்வரனை பார்த்து
1: என்ன தெரியல,
0: அந்த முனிவர் எல்லாம் பார்த்து

ஒன்று கூடியாக பிள்ளை எங்க பிள்ளை கேட்கின்ற போது, சுவாமி நாம பொன்னிவளநாடு போலாம்னு சொல்லி தாமரையாக மன்னவரை பார்த்து கூட்டிக் கொண்டு பொன்னிவள

0: குன்னுடையான் தாமரியமாக
1: இதுவரை ஆர் சங்கர் குழுவினர் வழங்கிய உடுக்கடி கதை பாடலை கேட்டு ரசித்தோம். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 இலக்கியச் சோலை. இதில் இலக்கியச் சுடரில் சேரமான் காதலியில் சமயப்பதிவுகள் உரை வழங்குகிறார் இ. ராஜகுமாரி அவர்கள். அதனை அடுத்து வரும் தேனமது தொடரில் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம் இலக்கியச் சோலையில். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் எஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிலை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதி சாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4 டிகிரி செல்சியஸும், கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் தீவிரமடையக்கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் ஈரப்பதம் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லட்சாதிபதி சகோதரி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமஞ்சக் கூடத்தின் கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். சண்டிகரில் நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 232 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது திரைக்களஞ்சியம்.

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்கு தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் கல்லுக்கூட்டம் இரா வருவேல் அவர்கள். நிகழ்ச்சி தொடக்கமாக வரும் பாடல் தாயை காத்த தனையின் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது, கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். தங்கத்தில் வடித்த சிலையோ, தரணி வியக்கும் கலையோ, பருவத்தில் பூத்த மலரோ, உருவம் கொண்ட நிலவோ, உள்ளத்தில் உதித்த நினைவோ, அவள் உயிரில் கலந்த உறவோ.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த

0: கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேரம் 3:08 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இருந்து திரைக்களஞ்சியம், தங்கம் எனும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. மஞ்சளும் சந்தனமும் மங்கை அவள் முகம் காண முந்தியதோ, தங்கம் அவள் முக வடிவாக கரும்பு வில்லெடுத்து கனிந்தனர் சொல்லெடுத்து, மங்கை அவள் கரம் பிடிக்க வந்தவனும் மன்மதனோ. திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் மீனவர் நண்பன் திரைப்படத்திற்காக கே ஜே யசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், முத்துலிங்கத்தின் வரிகளில்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாத்.

இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. வீணாக போன விதைகளை விருட்சமாக்கி கல்வி மழை பொழிந்து காலமெல்லாம் பேச வைத்த புடம்போட்ட தங்கங்கள் தடம்பதித்த தலைவர்கள், விழுதுகளே வேர்களை போற்றுவோம்.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் மாலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

படுமோ மின்னல்கள், சிந்திடும் புன்னகையில் சிதறியதோ முத்துக்கள். அடுத்துவிடும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

நேரம் 3:18 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரைக்களஞ்சியம். தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. தங்கக்கரங்களில் வைர வளையல்கள் துள்ளி விளையாடும் வர்ணஜாலங்கள், மின்னிடும் விழிகளில் வெளி

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங். 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அட
2: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலின் உற்றுமொன்றில் இருந்து தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை திரைக்களஞ்சியத்தில். அடுத்து வரும் பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது, எம் எஸ் சுசுநாதன் இசையில். ஒருமுகம் மறுமுகம் முதல் முறை பார்த்தால் அது அறிமுகம், மறுமுறை தொடர பலமுறை மனம் விரும்ப, ஒருவரோடு ஒருவரை தங்க வலை கையணைக்க கலந்திடுமோ காதல் மனம்?

திரைக்களஞ்சியத்தில் தொடரும் பாடல். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. தங்க கோபுரம் அன்பு காதலர் நெஞ்சம் அங்கம் விளையாடி அன்பு நதி ஓடும் பங்கமில்லா காதல் சங்கத்தமிழ் பாடும் எங்கும் வீசும் தெண்டல் காதல் கவி பாடும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடரில் சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். அதனை அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இலக்கிய சோலையில்.

நேரம் 3:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரைக்கலை. தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் கல்லுக்கூட்டம் இரா வருவேல் அவர்கள். அடுத்து வரும் பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். குறையின்றி நிறைவில்லை, எக்குறையும் தர குறைவில்லை, குறை மட்டும் பார்த்தால் மாற்ற மருந்தில்லை, மாற்றம் இல்லாமல் ஏதுமில்லை. தங்கத்தில் குறை கண்டாலும் மதிப்பில் இழப்பில்லை, அங்கத்தில் குறை வந்தால் ஆற்றலுக்கு ஈடில்லை.

அடுத்து வரும் பாடல் பாகோப் பிரிவினை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். குறையின்றி நிறைவில்லை, எக்குறையும் தர குறைவில்லை. குறை மட்டும் பார்த்தால் மாற்றம் அருந்தில்லை, மாற்றம் இல்லாமல் ஏதுமில்லை. தங்கத்தில் குறை கண்டாலும் மதிப்பில் இழப்பில்லை, அங்கத்தில் குறை வந்தால் ஆற்றலுக்கு ஈடில்லை.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 3:38. திரைக்களஞ்சியத்தில் தொடரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது வாலியின் வரிகளில். நீரோட நீந்து மீனாட, விழியோடு வந்து உறவாட, அலையாட கூந்தல் விளையாட, தங்கத் தோணியிலே தவிழ்ந்தாட, காதல் நெஞ்சம் கலந்தாடும், உறவை சொல்லி விளையாடும்.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நேரம் 3:42 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரைக்களஞ்சியம். தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை. முத்தாட முல்லை மலராட, செந்தூர நாவாட, கொத்தாக காதல் மனம் பித்தாக, வண்டாடும் விழியாட, கொண்டாடும் காதல், தங்கப்பதக்கத்தில் முத்தானதோ. இனிவரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: அதிநவீன கேத் லேப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904473872.
2: திரைக்களஞ்சியத்தில் அடுத்து வரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக. நெஞ்சுக்குள் வந்தாள், நெருப்பை பற்ற வைத்தாள், கண்ணுக்குள் வந்தாள், கனவை தொலைக்க வைத்தாள். இவள் மேகம் உடைத்த பெருமழையோ, மின்னலில் வெடித்த தங்கத் தாமரையோ.

வெட்டியெடுக்க வெட்டியெடுக்க தங்கத்திலும் உண்டாகும் ஒரு நாள் தட்டுப்பாடு. உயிரோடு மெய்யாக ஒட்டி பிறந்து சங்கத்தில் குழுவிருந்த அன்னை தமிழுக்கு என்றுமில்லை தட்டுப்பாடு. அதை போற்றி பாடும் இந்த தமிழ் பாட்டு. திரைக்களஞ்சியத்தில் நிறைவாக வரும் பாடல் டூயட் திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது, ஏ ஆர் ரகுமான் இசையில்.

நேர்களை, இதுவரை தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியத்தில் தங்கம் என்னும் வார்த்தை வரும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய கல்லுக்கூட்டம் இரா வரவேல் அவர்களுக்கு குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி. சுகுமார். வணக்கம் நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழி தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் இணைந்து விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ரிப்பன் கட்டிட வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய மாமன்ற கூடத்தின் கட்டுமானப் பணிகளை இன்று ஆய்வு செய்தார். நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இன்று தொடங்கிய ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 305 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள ஷேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03.

0: இன்று முதல் வரும் 10 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நேர்களை இனி கேட்கலாம்.
1: லோக்பிரியா கோபிநாத் பர்தோலாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்போமா?
2: லோகப்ரியா கோபிநாத் பர்தோலாய் பிறந்த நாள். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலும் அசாம் மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களில் ஒருவர். மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதால் அவர் லோகப்ரியா என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார். அவர் 1890 ஜூன் 6 அன்று அசாமின் ராகா பகுதியில் பிறந்தார். கோபிநாத் பர்தோலாய் சிறுவயதிலிருந்தே கல்வி மற்றும் சமூக சேவையில் ஆர்வம் கொண்டிருந்தார். பின்னர் இந்திய தேசிய காங்கிரசில் இணைந்து மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக அவர் சிறை தண்டனையும் அனுபவித்தார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்னரும் அசாமின் அரசியல் முன்னேற்றத்தில் அவர் முக்கிய பங்காற்றினார். 1946 அசாமின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்று மாநிலத்தின் கல்வி, சுகாதாரம் மற்றும் நிர்வாக வளர்ச்சிக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அசாம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக தொடர வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் செயல்பட்டார். அவரது தொலைநோக்கு சிந்தனையால் அசாமில் பல கல்வி மற்றும் பொதுநல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. எளிமை, நேர்மை மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றை தனது அரசியல் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டார். அவரது சேவைகளை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத் ரத்னா 1999 மறைவிற்கு பின் வழங்கப்பட்டது. கோபிநாத் பர்தோலாயின் பிறந்த நாளை நினைவுகூரும் இந்த நாளில் அவரது தேசப்பற்று, தன்னலமற்ற சேவை மற்றும் நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்பை நாம் போற்ற வேண்டும். இளைஞர்கள் அவரது வாழ்க்கையிலிருந்து ஊக்கமடைந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். லோகப்ரியா கோபிநாத் பர்தோலாய் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, மக்கள் நலனை முன்னிறுத்திய தொலைநோக்கு தலைவர். அவரது பிறந்த நாள் நாட்டிற்காக உழைத்த மகத்தான தலைவரின் சேவைகளை நினைவு கூறும் ஒரு சிறப்பான நாளாகும்.
1: இதுவரை லோக்பிரியா கோபிநாத் பர்தோலாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
0: நேர்களை இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி எம் மீனாட்சி அவர்களின் உரை கேட்கலாம்.
1: வணக்கம், என் பெயர் மீனாட்சி. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோணம் நாகர்கோயில்ல தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயில போகிறேன். குமரி பண்பலை 101 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். காற்றின் சிறகில் பறந்து வரும் குரல், காதுகளில் தேன் சிந்தும் ஒளி, காணாமல் மனங்களை இணைக்கும் பாலம், அதுவே வானொலி. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம். இந்த தலைப்பை சொன்னவுடன் பலரின் மனதில் பல நினைவுகள் மலரும். சிலருக்கு சிறு வயது நினைவுகள், சிலருக்கு குடும்ப நினைவுகள், சிலருக்கு பாடல்கள், சிலருக்கு செய்திகள். ஏனென்றால் வானொலி என்பது ஒரு சாதனம் மட்டுமல்ல, அது பல தலைமுறைகளின் வாழ்க்கையோடு கலந்த உணர்வு. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார் திருவள்ளுவர். காதுகளின் வழியாக அறிவை வழங்கும் இந்த செவி செல்வத்தை உலக மக்களிடம் கொண்டு சென்ற ஊடகம்தான் வானொலி. மனிதன் பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறான். சக்கரம், கப்பல், விமானம், கணினி, செயற்கைக்கோள் என பல கண்டுபிடிப்புகள் உலகத்தையே மாற்றியுள்ளன. ஆனால் மனிதனின் குரலை ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மனிதனிடம்

0: கொண்டு சென்ற அறிவியல் அற்புதம்தான் வானொலி. வானொலியின் வரலாற்றை பார்க்கும்போது இந்தியர்களாகிய நமக்கு பெருமை தரும் ஒரு பெயர் நினைவுக்கு வருகிறது. அவர்தான் ஜெகதீஷ் சந்திரபோஸ். இந்தியாவின் தலைசிறந்த அறிவியலாளரான ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் கம்பியில்லா தகவல் தொடர்பு குறித்த ஆராய்ச்சிகளை உலகிற்கு எடுத்து காட்டியவர்களில் ஒருவர். ஆனால் அவர் தனது கண்டுபிடிப்புகளை வணிக நோக்கில் பதிவு செய்யவில்லை. பின்னர் மார்க்கோனி அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை ஆதாரங்களுடன் உலகிற்கு நிரூபித்து நடைமுறைப்படுத்தினார். அதனால்தான் உலகம் இன்று அவரை வானொலியின் தந்தை என்று போற்றுகிறது. அன்புக்குரிய நேயர்களே, ஒரு காலத்தில் வீடுகளில் கடிகாரத்தை விட முன்னதாக எழுப்பியது வானொலி. காலை பக்தி பாடல்களுடன் வீட்டை விழித்தெழ செய்தது. செய்திகளால் நாட்டின் நிகழ்வுகளை மக்களிடம் கொண்டு சென்றது. இசையால் மனதை மகிழ்வித்தது. நாடகங்களால் கற்பனையை வளர்த்தது. அறிவுரைகளால் வாழ்க்கையை வளப்படுத்தியது. அதனால்தான் பலர் வானொலியை ஒரு ஊடகமாக மட்டும் பார்க்கவில்லை, வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கிறார்கள். வானொலி ஏன் வரப்பிரசாதம் என்று அழைக்கிறோம் தெரியுமா? ஏனெனில் அது மனித வாழ்க்கையின் பல துறைகள்ல ஒளி ஏற்றுகிறது. முதலில் மாணவர்களை பற்றி நினைத்து பார்ப்போம். மாணவர்களின் அறிவை வளர்க்கும் பல நிகழ்ச்சிகளை வானொலி வழங்கி வருகிறது. பாடகங்கள், பொது அறிவு, அறிவியல் தகவல்கள், போட்டித் தேர்வு வழிகாட்டுதல்கள், வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் என கல்வியின் பல கதவுகளை திறந்ததுதான் வானொலி. பல மாணவர்களுக்கு வானொலி ஒரு ஆசிரியராகவே இருந்தது. பல மாணவர்களின் கனவுகளுக்கு அது ஒரு இறக்கையாகவே இருந்தது. அடுத்ததா விவசாயிகளை பார்ப்போம். இந்த நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்று நாம் பெருமையாக சொல்கிறோம். மழையின் முன்னறிவிப்பு, பருவமழை தகவல்கள், புதிய விவசாய நுட்பங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள் என இவற்றை தொடர்ந்து வழங்கி விவசாயிகளின் உழைப்பை மேலும் பயனுள்ளதாக மாற்றியது. ஒரு விதை எப்போது விதைக்க வேண்டும், எந்த பருவத்தில் எந்த பயிர் சிறப்பாக வளரும், பூச்சி தாக்குதல்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிய குரல்களில் வானொலிதான் முக்கிய இடத்தில் உள்ளது. மருத்துவத்துறையில் வானொலியின் பணி மிக உயர்ந்தது. மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், தாய்சேய் நல ஆலோசனைகள், உணவு மற்றும் உடல்நல குறிப்புகள், தொற்று நோய்கள் குறித்த எச்சரிக்கைகளை மக்களிடம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து பங்களித்து வருகிறது. மருத்துவமனை தூரத்தில் இருந்தாலும் மருத்துவ அறிவை மக்களின் இல்லங்களுக்கு கொண்டு சென்றது வானொலி. பேரிடர் காலங்களில் வானொலியின் மகத்துவம் இன்னும் அதிகமாகவே வெளிப்படுகிறது. புயல் வரலாம், வெள்ளம் வரலாம், கனமழை பெய்யலாம், சுனாமி ஏற்படலாம். அந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எந்த பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்பதனை உடனுக்குடன் தெரிவிக்கிறது. குறிப்பாக மின்சாரம் இல்லாத நேரங்களில் வானொலியின் அருமை நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. தொலைக்காட்சி செயலிழக்கலாம், இணையம் சேவை தடைபடலாம், கைபேசிகளை மின்கலம் தீர்ந்துவிடலாம். ஆனால் ஒரு சிறிய பேட்டரியுடன் இயங்கும் வானொலி தொடர்ந்து மக்களிடம் பேசிக்கொண்டே இருக்கும். அச்சத்தில் இருக்கும் மக்களுக்கு நம்பிக்கையை வழங்கும். அதனால்தான் வானொலி ஒரு கருவி அல்ல, அவசர நேரங்களில் மக்களை காக்கும் ஒரு குரல். இன்று இணையம் வந்துவிட்டது, சமூக ஊடகங்கள் வந்துவிட்டன, செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வருகிறது. ஆனால் வானொலியின் மதிப்பு மட்டும் குறையவே இல்லை. ஏனெனில் மற்ற ஊடகங்கள் கண்களை ஈர்க்கலாம், வானொலி மட்டும்தான் மக்களின் இதயத்தை ஈர்க்கிறது. இறுதியாக ஒரு சிறிய கவிதையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஒளியாய் பிறந்து உணர்வாய் வளர்ந்தது, தலைமுறைகள் கடந்தும் இதயங்களில் வாழ்ந்தது, செய்தியாய் வந்தது, சிந்தனையாய் நின்றது, தனிமையை போக்கி நம்பிக்கையாய் இருந்தது, அறிவை விதைத்தது, அன்பை வளர்த்தது, இருளில் ஒளியாக என்றும் ஒளித்தது. வானொலி 90வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி வருகிறது. இது சாதாரண கருவியின் விழா அல்ல, இது மக்களின் நினைவுகளின் விழா. இதனால்தான் வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்று அனைவர் மத்தியிலும் அன்புடன் அழைக்கப்படுகிறது. நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 வானொலி ஒரு வரப்பிரசாதம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி ஏ மீனாட்சி அவர்களின் உரை கேட்டீர்கள்.

நேரம் 4:13:45. நேர்களே, குமரி பண்பலை 101 இனி வலம் வருவது SMS உங்கள் சாய்ஸ். SMS வாயிலாக தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள், எனது பாடல் எப்போது வரும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அந்த வகையில் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சேரன் பாண்டியன். இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் கடிதம் எனும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பறக்கை இமாமுதீன்

நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தடிக்காரங்கோணம் மாரி செல்வம். இவர் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலம் பெற்ற திரைப்படம் சின்ன பூவே மெல்ல பேசு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நேரம் 4:25. இந்த நேரத்தில் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்துக் கொண்டிருக்கும் அந்த நேயர் திட்டுவிளை ஷபி. இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலும் பெற்ற திரைப்படம் வருஷம் 16.

நேரம் 4:30. நேர்களை இந்த நேரத்தில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். SMS வாயிலாக தங்கள் விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களின் பாடல்கள் ஒலிவலம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி சுங்கான்கடை ஷீலா நாகேந்திரன், ஸ்ரீகுட்டி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நபற்ற திரைப்படம் 3 பிறை.

நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு 8:05 பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தும்படியாக சின்ன குழந்தைகளுக்காக உள்ள சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகள் பங்கு பெற வேண்டுமா, அவர்களது திறமைகளை வெளிக்கொணர வேண்டுமா, இப்போதே அவர்களுக்கான சின்ன சின்ன கதைகள், பாட்டு, கருத்துக்கள் அடங்கிய துணுக்குகள் போன்றவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பயிற்றுவீங்கள் பெற்றோரே? இன்றிரவு 8:05 அவர்களது திறமையை வெளிப்படுத்தலாம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகள் வாயிலாக. இது நேர்லை நிகழ்ச்சி.

குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல்கள் பற்றிய திரைப்படம் வல்லவன். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லீபுரம் பொன்குமார்.

0: தேங்க்ஸ்ப்பா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் 4:43. நேர்களை குமரி பண்பலை 120 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் எனும் நேயர் விரும்பிக் கேட்டிருக்கும் பாடல பெற்ற திரைப்படம் என் கடமை.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல்கள் பெற்ற திரைப்படம் உன்னால் முடியும் தம்பி. இந்த படத்தில் இடம்பெற்ற நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்னும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வெள்ளமோடி நடராஜன்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலும் பெற்ற திரைப்படம் மூடுபனி. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் வின்சி

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் மற்ற திரைப்படம் மெட்டி ஒலி. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் இரணியல் சுபி

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்ப வச்சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார ஆலோசனை கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் காரணமாக நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 கிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசலாறு நீர்வழித் தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை இனி கேட்கலாம் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று போஷன் சக்தி நிர்மாண் திட்டம். நாட்டில் குழந்தைகள், இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கிடையே ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குன்றல், இரத்த சோகை, பிறப்பு எடை குறைவு ஆகியவற்றை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். போஷன் என்பது கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையால் மத்திய அரசு நிதியுதவி செய்யப்படும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு சூடான சமைத்த உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதன் மூலமும், ஏழை குழந்தைகள் தொடர்ந்து பள்ளிக்கு சென்று வகுப்பறை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த உதவுவதன் மூலமும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான

வயதான குழந்தைகளின் இரண்டு முக்கிய பிரச்சினைகளான பசி மற்றும் கல்வி ஆகியவற்றை நிவர்த்தி செய்வதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் திட்டத்தின் கீழுள்ள பல திட்டங்களில் போஷன் அபியான் திட்டமும் ஒன்றாகும். இந்தியாவில் நிலவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கும் நோக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடியால் 2018 மார்ச் 8 தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமே போஷன் அபியான் என்று சொல்லக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து திட்டமாகும். இந்த ஒரே ஒரு திட்டம் பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள் மற்றும் பல பங்குதாரர்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு படிக்கும் குழந்தைகள், அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சத்தான சூடான சமைத்த உணவு வழங்கப்படுகிறது. அந்த உணவில் தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு அரசு சார்பில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு மற்றும் சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. பிறந்த குழந்தை முதல் 6 குழந்தைகள், இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெறலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.

நேரம் 5:06. நேர்களை குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். பலதரப்பட்ட காலகட்டங்களில் வெளிவந்துள்ள திரை இசை பாடல்களின் தொகுப்பாக முல்லைச்சரம் ஒலி விளம்பர கேட்கலாம். தமிழுக்கு அமுது என்று பேர், அந்த அமுதுக்கு அழகு என்று பேர், அந்த அழகுக்கு முருகன் என்று பேர், அந்த முருகனையும் இன்னிசையையும் பிரிக்க முடியுமா என்ன? வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அகத்தியர். பாடலை பாடியவர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எம் ஆர் விஜயா மற்றும் பி ராதா ஆகியோர். இந்த பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன், பாடல் வரிகள் கே டி சந்தானம்.

இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் நாணல். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு இசை வி குமார். பாடல் வரிகள் சுரதா. காதல் வந்தால் இப்படியும் கேள்வி கேட்கலாமோ? இந்த கேள்விகளுக்கெல்லாம் காதலில் பூத்த புத்தம்புது மலர்கள் பதில் சொல்ல வருகின்றார்கள். முல்லைச்சரத்தில்

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: நீங்க மின்னதிர்ச்சி ஆச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல எலக்ட்ரிக்கல் ஷாக் இந்த மாதிரிலாம் வரும்போது பிரதான மின் இணைப்பை வந்து முதல்ல அதை வந்து கட் பண்ணிருங்க, துண்டித்து விட வேண்டும். மின்சாரத்தை கடத்தாத மரக்கட்டையை கொண்டு மின்சாரத்திற்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே உள்ள தொடர்பை துண்டிக்க வேண்டும். அப்புறம் மூச்சு விடுதலுக்கு இதய துடிப்பும் நின்று விட்டதாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. சிபிஆர் எனப்படும் இதய இயக்க மீட்பு முறையினை நீங்க செயல்படுத்தணும். இது போன்ற உயிர் காக்கும் முதலுதவி அனைத்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஃபயரை பத்தி நாங்க சொல்லும்போது ஒரு தீ விபத்து தீ கொள்வதை விட புகை விரைந்து கொல்லும். ஒரு இடத்துல வந்து ஒரு தீ விபத்து ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற உள்ளிருப்பு பொருட்கள் வந்து அதனுடைய தன்மையை பொறுத்து அதிக வேகமா வந்து புகை அந்த அறைகளிலோ அல்லது அந்த ஒரு பெரிய ஒரு மண்டபம் போன்ற ஒரு இடங்கள் இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம், இதுல எங்க வேணாலும் இந்த மாதிரி உடனே ஃபயர் ஆச்சுன்னா தீயை விட இந்த புகை தான் நிறைய சூழ்ந்துரும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எந்திரிச்சு ஓடுனீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால உடனடியாக அங்கே மயங்கி விழுற சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தரையோடு தரையாக ஊர்ந்து அந்த அறையை விட்டு வெளியேறலாம். அதுதான் ஊர்ந்து தப்பிக்கலாம் புகை சூழ்ந்த அறைகளில். கிராவலிங் லோ அண்டர் த ஸ்மோக். அந்த ஸ்மோக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேலிருந்து வரியா இருக்கும், ஒரு 1.5 அடி. அந்த இடத்துல வந்து அந்த கேப்ல நம்ம மெதுவாக ஊர்ந்து வாசலை நோக்கி அந்த ஆபத்தான பகுதியை விட்டு வெளியே வந்துடலாம். காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு நெருப்புனால சூடாகும் போது என்ன ஆகும், மேல் எழும்பும். அதே சமயம் தரையில காற்று ஓரளவிற்கு குளிர்ந்த நிலையில இருக்கும், அதனாலதான் நம்ம வந்து கீழே நோக்கி நம்ம கிராவல் அதாவது தவழ்ந்து போக சொல்றோம். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணு பாத்தீங்கன்னா மூக்கையும் வாயும் கையில கர்ச்சீஃப் ஏதாவது கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு கெட்டிக்கிட்டு தரையோட தரையா தவழ்ந்துட வேண்டியதான்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 5:17. குமரி பண்பலின் நூற்றி ஒன்றிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள பலதரப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக வலம் வருகின்றது முல்லைச்சரம்.

சுயமானை நம்பி தன்னை இழந்த அந்த சீதையின் நிலையும் கங்கை ஆற்றில் நின்றும் தண்ணீரை தேடும் இந்த சீதையின் நிலையும் ஒன்றுதான். முல்லைச்சரத்தில் வரும் பாடலின் படம் ஆயிரம் நிலவைவா பாடலை பாடியவர்

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப

0: கர்ப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

நேரம் 5:23, 45 நொடி. முல்லைச்சிரத்தில் இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் கண்ணே கனியமுதி. பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கீழ்வான தங்கக்கட்டியின் தேரேறி வந்த வெள்ளி நிலா, இவள் அழகில் மயங்கிய மலர்கள் கவிதையாய் வாழ்த்து பாடும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் வந்தால் கெட்டி மேளம் முழங்க வந்து கட்டிக்கொள்வேன் என்கின்றான் இந்த காதலன். இது காதல் கிளிகளின் காதல் ஆலாபனை. முல்லைச்சரத்தில் இனிவரும் பாடலிடம் பெற்ற திரைப்படம் பண்ணபுரத்து பாண்டவர்கள். பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம். பாடலுக்கு இசை கங்கை அமரன்.
1: தங்கம் நீ எங்கிட்டு இருக்கே?

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்.

நேரம் 5:35. இது இல்லாமல் எதுவும் இல்லை, அது இல்லாமல் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அந்த அது இது எது எது என பதில் தர வருகிறது பருவராகம் பட பாடல். பாடலை பாடியவர்கள் கே.ஜே. ஜெயஸ்தாஸ், பாடலுக்கு இசை ஹம்சலேகா.

நேர்களே, இன்றிரவு 7:25 கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை. ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள். அமது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் நுண்ணோட்ட உரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். காளிதாசன் கவிதை போல் காதல் கீதம் இசைத்து வரும் இந்த பருவ காலை பிரம்மதேசத்து காதல் தூதன். முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடலின் படம் ஆயுசு 100. பாடலை பாடியவர் மனோஜ் சித்ரா, இசை டி ராஜேந்தர், பாடலை எழுதியவரும் அவரே.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிகழ்ச்சி. இது நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணர வேண்டுமா? இப்போதே உங்கள் குழந்தைகளை தயார் செய்து வையுங்கள் நேர்களே. இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சி நேர்லை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: என் உயிரை வாங்கி தன் கண்களுக்கு தீட்டிக் கொண்டவள் என் உயிரில் உயிராய் மாட்டிக்கொண்டாள். வரும் பாடலின் படம் சார்லி சாப்ளின். பாடலை பாடியவர்கள் எஸ்பிபி சரண், ஹரிஷ் ராகவேந்திரா, இசை பரணே. பாடல் ஒலிக்கும் நேரம் 5:47.
1: போறேன் நிறுத்து. வாழை எப்படி இருப்பா?

நட்சத்திர தொட்டியில் பூத்த மல்லிகைச் செண்டு ஒன்று நான் சூடும் மலர் மாலையாய் ஆனது இன்று. வரும் பாடலின் படம் வாரிசு. பாடலை பாடியவர் விஜய் எம் எம் மானசி. பாடல் விவேக்.

உன் அழகு கண்ட பச்சை தண்ணீரும் கூட பற்றி கொண்டது. அப்படியென்றால் எங்கள் நிலை என்ன ஆவது? வரும் பாடலின் படம் கூலி. பாடலை பாடியவர்கள் சுப்லக்ஷ்மி, அனிருத், ரவிச்சந்தர். பாடலுக்கு இசை அனிருத். பாடல் வரிகள் விஷ்ணு இடவன்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:00. நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஹலோ
7: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
6: மறுபடியுமா?
7: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
8: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
6: சார், இவ்வளவு எங்க இருந்து?
8: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
7: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
6: சார், 2 லட்சம்
9: என்னாச்சப்பா?
6: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
9: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
6: ஃப்ராட்?
9: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
10: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள். அமுதசுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே லதா அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர், சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹரிகோஷ் குகித்தே அவர்களின் வாய்ப்பாட்டு. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடையும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நேர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோரி பண்பலை 101. நேரம் 6:10:30. சேவை செய்திகள். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் ரூபாய் 2,287 மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வழிகாட்டுதலின்படி விளைநிலம் காப்போம் இயக்கம் 1/6/2026 முதல் 30/6/2026 வரை நாடு முழுவதும் சிறப்பு இயக்கமாக நடைபெற்றுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் விவசாயிகள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உழவர் கூட்டங்கள், கள செயல் விளக்கங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. இவ்வியக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை பாதுகாத்து மேம்படுத்துதல், மண் பரிசோதனை அடிப்படையிலான சத்து நிர்வாகத்தை கடைபிடித்தல், சமச்சீரான மற்றும் சிக்கனமான உர பயன்பாட்டை உறுதி செய்தல், உயிர் உரங்கள், நானோ உரங்கள், இயற்கை உரங்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், பசுந்தாள் உரப்பயிர்கள் மற்றும் உரமிடும் முறைகளை ஊக்குவித்தல், அதிகப்படியான உர பயன்பாடு, பதுக்கல் மற்றும் தவறான பயன்பாட்டை தடுத்தல், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சமைக்கும் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மேலும் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது விளைநிலங்களில் குறைந்தது 25% பரப்பளவில் இயற்கை வேளாண்மை முறைகளை பின்பற்ற முன்வருமாறு ஊக்குவிக்கப்படுவார்கள். இவ்வியக்கத்தின் மூலம் விவசாயிகளின் சாகுபடி செலவினங்களை குறைப்பதுடன் மண்வளத்தை பாதுகாத்து காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க முடியும். எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்வியக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மண்டல திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் இயக்குநரகம் சார்பாக நாகர்கோவிலில் கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து June 10 காலை 9 முதல் தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் ITI தேர்ச்சி பெற்று தற்போது வரை தொழில் பழகுநர் பயிற்சி பெறாத பயிற்சியாளர்களும் தொழிற்பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு தொழில் பழகுநர் சட்டம் 1961 கீழ் தொழில் பழகுநர் பயிற்சி வழங்க விரும்பும் தொழில் நிறுவனங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் பங்கேற்று தேர்வு பெறும் 1 வருட தொழில் பிரிவுகளில் தொழில் பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6,800 மற்றும் 2 வருட தொழில் பிரிவுகளில் தொழிற்பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு 12,300 தொழில் பழகுநர் பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக வழங்கப்படும். தொழில் பழகுநர் பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் தொழிலாளர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழிற்பழகுநர் சான்று வழங்கப்படும். இச்சான்று பெற்றவர்கள் பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவன வேலை வாய்ப்புகளில் ITI முடித்து தேசிய தொழிற்சான்று பெற்றவரை விட முன்னுரிமை பெற்றவராக கருதப்படுவார். தொழில் பழகுநர் சட்டம் 1961 குறைந்தபட்சம் 30 பணியாளர்களுடன் இயங்கும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் தொழில் பழகுநர் இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து தொழில் பழகுநர் திட்டத்தினை செயல்படுத்துவது கட்டாயம் என்பதால் அரசின் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் வகையில்

குறைந்தபட்ச பணியாளர்களுடன் இயங்கும் தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பு பயன்படுத்தி தொழில் பழகுனர் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டோம், இனி கேட்கலாம்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: 3 in 1 மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை தொக்கி. தொக்கி அப்படின்னா மறைந்து வருதல் அல்லது இடைப்பட்டு வருதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இந்த வார்த்தை நாம தமிழ்ல இலக்கணத்துலதான் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவோம். தமிழ் இலக்கணத்துல தொக்கி வருதல் அப்படின்னா இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உறுப்புகள், பண்பு, வினை அல்லது உண்மை உறுப்புகள் எல்லாம் மறைந்து நின்று ஒரு புதிய பொருளை தரக்கூடியது. இதத்தான் நாம வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம்.
0: இதற்கான ஒரு உதாரணம் பார்க்கலாம். செங்கயல் அப்படின்னா செம்மையாகிய கயல் அப்படிங்கிற பொருளை நமக்கு தருது. இந்த இரண்டு சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியே தெரியாமல் மறைந்து வந்து பொருள் தருவதால் இந்த இடத்துல இது வந்து தொக்கி வருகிறது அப்படின்னு இலக்கண குறிப்புப்படி சொல்லப்படுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் கான்செப்ஷன், CONCEPTION அப்படின்னா திட்ட புனைவு, அதாவது an understanding of how or what something is. ஒரு விஷயத்தை பத்தின ஒரு தெளிவான புரிதல், இதுதான் conception.
1: இதுக்கான example sentence, they have a clear conception of how the process works. அந்த செயல்முறை எப்படி இயங்குது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான புரிதல் அவர்களுக்கு உள்ளது, அதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மெமரி எடிட்டிங். அதாவது நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்றோம், அதை தப்பா டைப் பண்ணிட்டோம், இல்ல அதுல சில வார்த்தைகளோட ஸ்பெல்லிங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை எடிட் பண்ணி மாத்தோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய மெமரிஸையும் நம்ம எடிட் பண்ண முடியும் அப்படிங்கறத சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. சரி, முதல்ல மெமரியை எதுக்காக நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய மெமரிஸ்ல நிறைய வருத்தமான நிகழ்வுகள் இருக்கும், அல்லது நிறைய கோபமான நிகழ்வுகள், நமக்கு தேவையில்லாத நிகழ்வுகள் நிறைய இருக்கும். சோ அந்த பாட்டை மட்டும் நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணனும் அப்படி நினைப்போம் இல்லையா? அததான் மெமரி எடிட்டிங். அத பத்தி கூடுதலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: एक्चुअली மெமரிஸ் அப்படிங்கறது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கனெக்ட் ஆகி உருவாகக்கூடிய ஒரு பேட்டர்ன். இதுதான் மெமரிஸ். இது வந்து எப்பவுமே நிலையானதா இருக்காது. ஒவ்வொரு தடவையும் அதே நினைவை வந்து நம்ம ரீகால் பண்ணினா கூட அது ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓட தான் நம்ம மைண்ட்ல வந்துட்டு போகும். ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நீங்க நினைக்கும்போது அது என்ன அளவு சந்தோஷத்தை கொடுக்குதோ, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நினைக்கும் போது அது அதே அளவு சந்தோஷத்தை தான் கொடுக்குமா, அதே அளவு பிரமிப்பை தான் தருமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நினைக்கும் போது அது நமக்கு பெரிய சங்கடத்தை தரலாம், அதுவே இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு நினைக்கும் போது அடடா இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு ஃபீல கூட தரும் இல்லையா? இதுதான் அந்த மெமரிஸ் நம்ம பிரெயின்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ். இதுல மெமரி எடிட்டிங் அப்படின்னா என்ன, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 3 வழி சொல்றாங்க. என்னதெல்லாம் அப்படின்னா, இது வந்து தெரபிஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ரீகன்சாலிடேஷன் தெரபி
1: அவங்களுக்கு இந்த நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காக சில ட்ரக்ஸ் கொடுக்கறாங்க. இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க

0: மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினால ஏற்பட்டிருந்த வலிகளை இந்த ட்ரக்ஸ் வந்து குறைக்குது. அதனாலதான் அந்த நினைவுகள் இருந்தாலும் அந்த வலி முதல்ல ஏற்பட்ட மாதிரி இப்ப இருக்கிறது இல்ல.
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெசிபிக்கா பிரெயின் ஏரியாஸ்ல மேக்னெட்டிக் பல்சஸ் மூலமா மெமரி ஆக்சஸ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் பண்றது, அதனுடைய பவரை வந்து குறைக்கிறது. சோ இந்த மாதிரியும் மெமரியை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேர்களை இனி கேட்கலாம் மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமார கோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது. காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்,
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்
1: இசிஇ ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
2: 0465225390.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: Fire and safety course naaye niskanyakumarla choose pananum.
7: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
8: Niskanyakumari அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
12: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
11: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
12: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற.

0: வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: இது நம்மகே அம்மம் சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 790-447-3872.
5: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
6: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
5: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
6: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
5: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
6: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
5: தொடர்பு எண்கள் 944-50-23462 மற்றும் 944-50-23468.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358-737-358.
9: புங்கு கரங்குழை என்று தொடங்கும் பாடலை பாடியவர் ஜெயஸ்ரீ ஜெகன்.
10: புங்கு கனங்குழை என தொடங்கும் வசந்தவல்லி பூப்பந்தாடல், இசை ஷியாமலா சுவாமி, பாடலை பாடுவோர் ஜெயஸ்ரீ ஜெகன், வி வித்யா ஆகியோர்.

கண்ணா, நேற்று என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார

0: திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டுவருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார்.

0: இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த

0: சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயது

0: பட்டு ஒருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி,
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில்.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரையிசை கேட்கலாம் நேர்களே. திரையில் முதலாவதாக வருவது இனியவளை படப்பாடல். பாடலை பாடியவர் அனுராதா ஸ்ரீராம். பாடலுக்கு இசை தேவா. பாடல் வரிகள் தாமரை

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி, ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு தருமி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
4: திரையில் இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் நிவேதா. பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை மரகதமணி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நினைவுபடுத்துகின்ற நேர்களே, நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். நேரம் 6:53. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் பசும்பொன். பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், சித்ரா. பாடலுக்கு இசை வித்யாசாகர். பாடல் வரிகள் வைரமுத்து.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரு இசை கேட்டோம் நேர்களே.

நேர்களை, நாளை காலை 8:45 வான்வெளியில் இசை தூரிகை, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு மதுரை வானொலி நிலையம், ஆர்கேஜி நெய் வழங்கும். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:40. நேரில் இனி கேட்கலாம் இனிசை நேரம். கேட்பதற்கு முன்
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இனிசை நேரத்தில் ஒலிக்கவிருப்பது அன்னை நீ என்று தொடங்கும் விஷ்ணு பிரியா பாடிய பாடல்.

0: நீ 10 நிமிடம் ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241

0: கிராம பஞ்சாயத்துகளிலும் ஜூன் 30 தேதி வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண் வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் ஆகஸ்ட் 1 தேதி முதல் 30 தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி ஜூலை 17 தேதி முதல் 31 தேதி வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு ஜூன் 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுநரால் களப்பயிற்றுநர்களுக்கு ஜூன் 9, 10 மற்றும் 11 தேதி பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுநர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடை பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடை பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் 2 இடத்தையும் சசிகுமார் 3 இடத்தையும் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் 15 தேதி முதல் ஜூன் 14 தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த மே 21 தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன்.

0: தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2%ஆக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6%ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின்போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60%ஆக அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35% உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கனாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்கள்

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மசுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் ஜூலை 1, 4, 7, 9 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

101 குமரி எஃப்எம் 101 புதுகலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் சில நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. குலைத்தள்ளிய வாழை மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலைத்தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தலை, உரமிடுதல் ஆகியவற்றை மேற்கொள்வதை தள்ளி போடவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தோட்டக்கலை பயிர் மரங்களான தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகு தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்ப மரங்களை சுற்றிவிடவும். தோட்டக்கலை பயிர்களான அன்னாசி, வாழை மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய செடிகளை இப்போது பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சமூகத்தின் மூலம் ஆர்வமொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512271 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும், மாலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் நுண்ணூட்ட உரத்தின் முக்கியத்துவம், திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் விவசாய விளைபொருட்களை ஒரு வணிகமாக கருதி எண்ணாமல், இடைத்தரகர்கள் மூலம் அந்த விளைபொருட்களை விற்பனை செய்யாமல் நேரடியாக அதை சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது ஒருங்கிணைந்த பண்ணையமும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மாலைக்கோடு என் ஜான் ரசல் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: இப்ப விவசாய அனுபவத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்?
5: நான் குறைஞ்ச ஒரு 25 வருஷம் மட்டும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்.
4: இப்ப விவசாயத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வந்து அனுபவங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடிச்சிருங்க?
5: நான் வந்துட்டு பசு மாடு வச்சிருக்கேன், ஆடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன், பல காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன், பின்ன வாழைத்தோப்பு வச்சிருக்கேன், பின்ன தென்னை மரம் வச்சிருக்கேன், பின்ன தேன்கூடு வச்சிருக்கேன். அப்படி நாங்கள் ஒரு கூட்டு பண்ண மாதிரி உள்ள சூழ்நிலைமையில நாங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கோம்.
4: எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து இந்த கூட்டு பண்ணை மாதிரி அமைக்கணும்னு சொல்லிட்டு?
5: அது என் அப்பா காலத்திலே இந்த வேலைகளை எல்லாம் அப்பா எனக்கு அவருக்கு கூட நின்று செஞ்ச வழக்கி நான் அப்படி செஞ்சிட்டு வருகிறது. அப்படி என் பிள்ளைகளையும் அதே மாதிரி பழக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த வேலைகள் எல்லாம் தெரியும்.
4: இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி செய்றீங்க?
5: தென்னை மரம் வந்துட்டு ஒரு 80% தென்னை மரம் வச்சிருக்கோம்.
4: வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது
5: வாழையும் ஒரு 2-3 ஏக்கரில் வச்சிருக்கோம்.
4: அது வந்து நீங்கள் வந்து சொந்த நிலமா இல்லை குத்தை எடுத்து பண்றது?
5: இல்லை குத்தை எடுத்து வேலை செய்யறோம்.
4: குத்தை எடுத்து தான் பண்றீங்க?
5: ஆமாம்.
4: வாழைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகம் வாழை வந்து நீங்கள் சாகுபடி செய்றீங்க?
5: வாழை செவ்வாழை வச்சிருக்கோம், படத்தி வாழை வச்சிருக்கோம், ஏத்த வாழை வச்சிருக்கோம், அப்படி 2-3 தரமான வாழைகள்லாம் வச்சிருக்கு.
4: வாழையில வந்து பல ரகங்கள் வந்து சாகுபடி செய்யறீங்க?
5: ஆமா, சாகுபடி செய்யறோம்.
4: இது நீங்க குத்தை நிலம் எடுக்கணும்னு பார்க்கும்போது எப்படி நீங்க அந்த நிலங்களை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
5: அது தண்ணி உள்ள பிளேஸும் தண்ணி இல்லாத பிளேஸும் எடுப்போம். ஏன் சொன்னா தண்ணி இல்லாத பிளேஸும் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பைசா கம்மி ஆகிட்டு இருக்கு,
4: விலை குறவா இருக்கு.
5: விலை குறவா இருக்கு. தண்ணி உள்ள இடமா இருந்தா கொஞ்சம் ரேட்டு கூடுதலா இருக்கும். அதனால அதுக்கு தக்கவாறுள்ள ரீதியில பேசி நல்லதாட்டு இடப்பட்டு பைசா கொடுக்கலையும் வாங்கலையும் நேர்மையா இருக்கனால எல்லாரும் எங்களுக்கு தருவாங்க.
4: இப்ப இந்த கன்றுகளை பொறுத்தல பாக்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க? நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரகங்கள் வந்து வச்சிருக்கீங்க.
5: ஆமா, அது வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுமோ நாங்க பல இடங்கள்ல பேசி 25 வருஷம் மட்டும் நாங்க இடப்படுறதுனால பேசுவோம். அவங்க இன்ன இடத்துல இருந்து இன்ன இடத்துக்கு நாங்க கொண்டு தருகிறோம் சொல்லிட்டு வீட்டு பக்கத்திலே கொண்டு வந்து இறக்கி தந்துருவாங்க. அதுக்குள்ள காசு எங்க கொடுத்துருவாங்க.
4: அது ஒரு கன்றினுடைய விலைன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும்?
5: செவ்வாழைக்கு 25 ரூபாய், ஏத்த வாழைக்கு 10 ரூபாய், 12 ரூபாய்.
4: இப்ப நீங்க வந்து போய் கன்றுகளை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு பார்க்கும்போது நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கும். இது வியாபாரிகள் வந்து கொண்டு வந்து உங்க நிலப்பரப்புல போடணும்னு பார்க்கும்போது அப்படி நல்ல தரமான கன்றுகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
5: ஆமா, நாங்கள் நல்ல முறையில் அவங்கள்ட்ட இடப்படுவதனால நல்லதாட்டு தெரிஞ்சு ஒரு சைடு வாக்கில் வச்சிருப்பாங்க, இன்னும் உங்களுக்கு கொடுக்கணும் இது சொல்லிட்டு அவங்க நல்லதாட்டு எங்களுக்கு இறக்கி தருவாங்க. அப்படியே ஏதேசம் ஒரு 100 மூடு வாழை நட்டா சொன்னா ஒரு 5-6 மூடு கெடுதல் வரும். அதுக்கு வேற கலப்பு வேற வாழை மரம் இலக்கி நட்டுருவோம். அப்படி கெடுதல் வந்தா சொன்னா

0: இப்போ அந்த நிலங்களில் நீங்கள் நடனம் பார்க்கும்போது அந்த நிலங்களை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க?
1: நிலங்களை நல்ல முறையில் எந்திரம் மூலம் கிளச்சி அதை திருப்தியாக்கி நல்ல முறையில் செஞ்சிட்டு அதில் நல்ல சாண உரம் எல்லாம் போட்டு ஒன்றுகூட கிளச்சிட்டு அதில் வாழை மரங்களை நடுவோம். அது ஒன்று ஒன்றாட்டு நல்லதாட்டு வரும்.
0: இடைவெளி பொறுத்தில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இடைவெளிகள் கொடுக்குறீங்க?
1: இடைவெளி வந்துட்டு நாங்கள் ஏற்ற வேலைக்கு 6 அடியை தொட்டு 7.5 அடி வரை டிஃபரன்ஸ் போட்டு நடுவோம். செவ்வாழைக்குன்னா 12 அடி தொட்டு 10 அடி வரை உள்ள டிஃபரன்ஸ் போட்டு அது நட்டாச்சுன்னா அது நல்ல முறையில் 6 பட்டலை 7 பட்டலை போட்டு நல்ல மாதிரி குலைக்கும்.
0: ரசகதளி பொறுத்தல
1: ரசகதளிக்கும் ஒரு 10 அடி போட்டு விட்டாச்சுன்னா அது வாழை சாயாது, அப்படி நேர்மையாக நிற்கும்.
0: அப்போ நீங்கள் வந்து போதிய இடைவெளி கொடுத்து நடுறதுனாலன்னு பார்க்கும்போது அந்த குலைகள் வந்து பெரிய அளவில் வந்து
1: பெரிய அளவு 500 ரூபா

0: கூலி கொடுத்து நடுறனாலும் பார்க்கும்போது அந்த கொலைகள் வந்து அது பெரிய அளவில் வந்து விட
1: பெரிய
0: வாய்ப்பு
1: அளவு
0: இருக்கும்.
1: 500 ரூபா 600 ரூபா மினிமம் எங்களுக்கு கிடைக்கும்.
0: இப்போ நட்டு பிற நீங்கள் அந்த ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா?
1: ஆமாம், வெண்டை பயிர் வைப்போம், மிளகாய் வைப்போம், கத்தரி, பழுதனம், இப்படிப்பட்ட ஊடு பயிர், வெள்ளரி போட்டிருக்கோம், கீரை போடுவோம். இப்படி எல்லாம் இடப்பயிர் போடுனால எங்களுக்கு அதில் நல்ல ஒரு விவசாயம், எங்களுக்கு அதில் ஊக்கமான இது கிடைக்குது. ஒரு 2-3 மாசம் எங்களுக்கு நல்ல செழிப்பா இருக்கும்.
0: ஒரு 2-3 மாசம் வந்து இந்த ஊடு பயிர் வந்து சாகுபடி செய்யலாம்.
1: ஆமா,
0: இப்ப நீங்க வந்து பல ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்யறனாலும் பாக்கும்போது அந்த வாழைக்கடையில வந்து நம்ம எந்த ஊடு பயிர் வந்து நம்ம சாகுபடி செய்யலாமா?
1: ஆமா, எல்லா பயிரும் நமக்கு ஊடு பயிர் செய்யலாம். ஏன்னு சொன்னா கீரை போடலாம், வெள்ளரி போடலாம், அது வெள்ளரி குழியிலதான் வெண்டை வைக்கலாம். வெண்டை நட்டா சொன்னா இந்த வெள்ளரி மாறியாச்சுன்னா உடனே வெண்டை பயிர் கிடைக்கும். வெண்டை பயிர் கிடைச்சா சொன்னா அது திருப்பி அதுக்கு கெடுதல் வந்து போச்சுன்னா எல்லாம் எடுத்து வாழைக்கு நல்ல முறையில் செஞ்சா சொன்னா அது 1 மாசத்துக்குள்ள உரம் அதிலே சாகுபடி செய்து வரும்.
0: இப்ப நீங்க அந்த ஊடு பயிர் வந்து நீங்க வாழைக்கடையில வந்து சாகுபடி செய்யும்போ இப்ப அந்த வாழைக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? நீங்க அந்த உரங்கள் கொடுக்குற அந்த மாதிரி டைம்கள்ல
1: இல்ல, அது ஒன்றும் வராது. அது எல்லாம் நல்ல நேர்மையா வளரும். இதுக்குள்ள உரம் எடுக்கும், அதுக்கு போடுற உரம் எடுக்கும், இந்த இடையில் கிடக்க புல்லெல்லாம் சேர்த்து எல்லாம் போட்டாச்சுன்னா அது நல்ல மாதிரி தளர்த்து வரும். அதில் தான் நமக்கு வாழை பெருசாகிட்டு வருது.
0: அந்த காய்கறிக்கும் நீங்கள் அந்த உரம் கொடுக்கும்போது வாழைக்கு வந்து அது வந்து பிரயோஜனமாக.
1: ஆமாம், அதுக்கு ஒரு நிழலும் கிடைக்கும், காய்கறிகளுக்கு தண்ணியும் கிடைக்கும். பத்தடி போடுறதுனால நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கும். அதனால நல்ல கத்தரி, வெண்டை, கீரை, திருப்பி வெள்ளரி எல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும்.
0: ஒரு ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு குறுகிய காலத்தில்.
1: ஆமாம்,
0: இப்போ இந்த ஏத்தனை பொறுத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர், செவ்வாழை பொறுத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
1: செவ்வாழைக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆதாயம்.
0: ஒரு ஆண்டு பயிர்.
1: ஏத்த வாழைன்னா 5வது மாதம் குலைக்க தொடங்கும். கண்ணு நட்டு 5வது மாதத்தில் குலைக்க தொடங்கும். 8வது மாதம், 9வது மாதத்தில் அறுவடை செய்திருவோம். அது தாண்டி பின்னும் நாங்கள் ஊடு பயிரான கீரை, வெண்டை, வெள்ளரி இதெல்லாம் வச்சாச்சுன்னா எங்களுக்கு அதிலும் அதிகமான நன்மை அதில் கிடைக்கும். ஒரு 1 வருஷத்துக்கு எள்ளி எடுக்குது, அதில் எங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் அதில் வரும்.
0: ஊடு பயிர்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த கீரைகளை வச்சுருக்கீங்க, அதுபோல் வந்து காய்கறிகள் வச்சுருக்கீங்க. இந்த ஊடு பயிர் முடிஞ்சிட்டு இந்த வாழைகளுக்கு அந்த உரங்கள் கொடுக்குறோன்னு பார்க்கும்போது எத்தனை டைம் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க?
1: ஏற்ற வேலைக்கு 4 தடவை இல்லைன்னா 5 தடவை தான் உரம் போடுவோம். அது பின்னாடி நாங்கள் உரமே போட மாட்டோம். அது அது பாட்டில் குலைக்கும் எல்லாம்
0: குறைச்ச பிறகு வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்கறது கிடையாது?
1: ஆமாம், உரம் கொடுப்போம். அது பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டோம், சின்ன அளவுக்கு உரம் கொடுத்து அந்த இலையெல்லாம் அறுத்து போட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணி விடுவோம். இல்லைன்னா இந்த வெளியே உள்ள வண்டுகள் வந்து தொந்தரவு பண்ணாமல் அதை நல்ல முறையில் பேணி விட்டாச்சுன்னா நல்லா அழகா இருக்கும். கொலைகள்
0: அந்த காய்ந்த இலைகள் எல்லாம் அறுத்து அதை உரமாக்குறீங்க?
1: சுத்தமாக்கி உரமாக்கி விட்டுருவோம். அப்போ அந்த தண்டுல எது ஒரு பூச்சியும் விடாம சுத்தம் பண்ணி வச்சிருப்போம். அதனால எங்களுக்கு எல்லா பிள்ளைங்களும் மனைவியும் எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் செய்வோம்.
0: குடும்பமாட்டு
1: நாங்கள் செய்வோம். அதனால எங்களுக்கு எல்லா பயிரும் எங்களுக்கு வீணாகாம நல்ல முறையில் கிடைக்குது.
0: இதே இப்ப சமீபத்தில் கூட வந்து இந்த காற்றுகள்னால வந்து சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த கம்புகளோ கயர்களோ அந்த மாதிரி கட்டி விடுற அனுபவங்கள் இருக்கா?
1: ஆமா, நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு ஆள் கயறு கட்டும், ஒரு ஆள் திருப்பி பிடிச்சு கட்டும், ஒரு ஆள் சொல்லுவாங்க இந்த வாழை இல்லை அந்த வாழை பிடிச்சு கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு வாழையும் பார்த்து பார்த்து நாங்கள் பிடிச்சு கட்டுறது உண்டு, கம்பு போடுறது உண்டு. அப்படி எல்லாம் செஞ்சு விட்டாச்சன்னாதான் எங்களுக்கு நன்மை கிடைக்கும்.
0: இது வந்து நீங்க வந்து எல்லா ரகங்களுக்கும் வந்து நீங்க இந்த கம்புகள் அந்த மாதிரி கயர்கள் கட்டுறீங்களா, இல்ல வந்து ஏத்தன ரகத்துக்கு மட்டும்தானே நீங்க கம்பு?
1: இல்ல, எல்லா வாழைக்கும் கட்டணும். எல்லா வாழையும் கட்டணும்னு தென்னை மரத்துக்கு மூட்டில் நிற்க வாழைக்கெல்லாம் தென்னை மரத்தில் பிடிச்சி கட்டிடுவோம். இல்லைன்னா கம்பும் போட்டுட்டு அந்த கயரை பிடிச்சி கயறு பிளாஸ்டிக் கயரை பிடிச்சி 2-3 எண்ணம் போட்டு பிடிச்சி செவ்வையை கட்டியாச்சுன்னா நல்லா நிற்கும். அது கொலைப்படுத்த விட்ட வெட்டுறதை விட்டு பழுக்காக வெட்டுறதை விட்டு
0: இந்த கொலைகள் எல்லாம் வந்து நீங்க வெள்ளங்கள் அந்த மாதிரி போட்டுருந்ததா?
1: நாங்கள் அப்படி வெள்ள மாட்டு பொதிஞ்சு விட்டது இல்லை, சும்மா 1-2 கரியலை தூக்கி மேலே போட்டு அப்படி விட்டுருக்குது. அப்படி
0: அந்த கொலைகளை வந்து வளைஞ்ச பிறகு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
1: அது தானே தெரியும், 25 வருஷத்தை பழக்கம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மரத்தை பார்க்க போ தெரியும். செவ்வாழைன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த கொலையை அறுத்துறணும். இல்லைன்னா அதெல்லாம் கா வெடிச்சிடும். வா வெடிச்சாச்சுன்னா எங்களுக்கு அது மார்க்கெட்டுக்கு போகாது.
0: விளைஞ்சிருந்தா அந்த கா வெடிச்சிடும்.
1: வெடிச்சிடும் அது அது தக்கவாறு

0: ஒரு 10 நாளத்தை விளைச்சி கம்மி பண்ணி தான் நாங்கள் அதை வெட்டிடுவோம்.
1: நீங்க அந்த விளைச்சலை பார்த்ததுமே நீங்க வெட்டி எடுத்துருவீங்க?
0: ஆமாம் ஆமாம், வெட்டி எடுத்து கடைக்கோ மார்க்கெட்டுக்கோ கொண்டு போகும்போது நல்ல விலை கிடைக்கும் எங்களுக்கு.
1: அது வந்து வாழைகள் சாகுபடி. ஆமாம், இது போக வந்து நீங்கள் வந்து கால்நடைகள் கூட வந்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ கால்நடையை பொறுத்தலாம் பார்க்கும் வந்து என்னென்ன கால்நடைகள் வச்சுருக்கீங்க?
0: பசு மாடு தான் வச்சுருக்கோம், 2 நல்ல கறவை பசு நிற்கிது, அது போட்டால் குட்டி 3 குட்டி மாடு வச்சுருக்கோம்.
1: ஆடுகள் அந்த மாதிரி?
0: ஆடு 2 ஆடு வச்சுருக்கோம், 5 குட்டிகளை நிற்கிறது. திருப்பி கோழி வச்சுருக்கோம், கோழியும் ஒரு 50 கோழி போல் வச்சுருக்கோம்.
1: இப்போ அந்த கால்நடைகளை வந்து நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு கட்டுறதா இல்லை வந்து நீங்கள் வீட்டிலே விட்டு வளர்க்குறது தானா?
0: இல்லை, எங்கள் பூமி இருக்குது, அவங்க தார பூமியில் இருக்க புல்லுகள் இன்னும் மேய்ச்சலுக்கு விடுவோம். மேய்ச்சலுக்கு காலையில் 9 மணிக்கு விட்டாச்சுன்னா 1 மணி 1.5 மணிக்கு தான் கூட்டிகிட்டு வருவோம். திருப்பி வந்து வைக்க புல்லு கொடுத்து நல்ல கலக்கும் கொடுத்து அதை நல்ல முறையில் கழுவி பேணி அழகாக எல்லாரோட்டும் செஞ்சதாக திருப்தியாகும். எல்லாரோட்டும் செஞ்சு அதை ஒரு 35 லிட்டர் பால் கிட்ட 2 மாடும் கிடைக்கும். வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுப்போம், வெளியே உள்ளவங்க மேல் பால் அந்த சைடில் எல்லாம் வீட்டுள்ள தான் கொண்டு கொடுக்கறது. அது மாதந்தோறும் பைசா தருவாங்க. கரெக்டான மாதம் இத்தனை ரூபாய்க்கு புண்ணாக்கு வாங்கணும்னு சொன்னால் அத்தனை ரூபாய்க்கும் கடையில் கொடுத்து புண்ணாக்கு வாங்கி திருப்தி எல்லா வீட்டுக்கு சகல சாதனங்களும் வாங்கிட்டு தான் வர்றது.
1: இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த கால்நடை வாங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த கன்று குட்டியாட்டு வாங்கி விட்ட வளர்த்த அனுபவங்களா இல்லை வந்து சென்னை பசுவளாட்டு வாங்கி விட்ட அனுபவங்களா?
0: இல்லை, நான் வந்துட்டு சின்ன பசு ஆட்டு வாங்கினதான்.
1: எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினீங்க?
0: அது 55,000 ரூபா கொடுத்து வாங்கினது.
1: அது வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கினது இல்லை சந்தைகளில் போய் வாங்க?
0: இல்லை, தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கினது. அது ஒரு குட்டி போட்டு அதுக்க குட்டி போட்டு அதுக்க குட்டி விண்ணையும் வளர்ந்து நிற்கிறது. அப்படி 5 மாடுகள் நிற்கிறது. இப்புறம்
1: அதனுடைய தொழு பரப்பெல்லாம் வந்து எப்படி அமைச்சு வச்சிருக்கீங்க?
0: தொழுத்தில் நான் ஒரு மேஸ்திரியாக இருந்தனால ஒரு மாட்டுக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதே அளவுக்கு ஒன்று செஞ்சு அப்படி வச்சதுக்கு அதுக்கெல்லாம் மேலே ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே காய்ச்சல் வெள்ளி எல்லாம் படுத்தி அப்படி அதுக்கு சூடு ஏக்காமல் அப்படி பந்தலாட்டு அப்படியே இருக்குது.
1: ஓ, என்ன சொல்றீங்க, அந்த தொழுப்பரப்புக்கு மேலே வந்து அந்த கிழங்கு வகை, அதாவது காய்ச்சல் கிழங்கு வந்து நீங்கள் அந்த மேல் நோக்கி வந்து அந்த சீட்டு பகுதியில் வந்து வளர்க்குறீங்க?
0: ஆமாம்.
1: அப்போ அது வந்து அந்த சூடு தன்மை வந்து கீழே இறங்காமல் வாய்ப்பு?
0: சூடு இறங்காது, அது நல்ல முறையில் நல்ல காற்று வட்டத்துக்கு இடையில ஜன்னல்களும் வச்சு சுத்தம் செய்து வச்சிருக்கு. புழுப்பூச்சிகளும் ஒன்றும் வராமலும் எதுவும் வராது, அப்படி உள்ள கண்டிஷனாட்டு வச்சு வச்சிருக்கு தொழுத்தெல்லாம்.
1: இப்போ ஒரு டைம் வந்து நீங்க அந்த சென்னை பசு வந்து வாங்கி விட்டு நீங்க வளர்த்தின பிறகு அது குட்டி போட்டாச்சு, திரும்ப அது சென்னை பருவத்துக்கு அந்த சென்னை ஊசி போட்டு பார்க்கவும் கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வர ஆகும்?
0: 6 மாசம் ஆகும்.
1: 6 மாசம்?
0: ஆமா ஆமா, 6 மாசத்துலேருந்து பின்னும் ஒரு 6 மாசம் வரை அது கறக்கும். சென்னை பிடிச்சு வச்சோம்னா ஒரு 6-6.5 மாசம் வரையிலும் இதே மாதிரி உள்ள பால் அப்பவும் கிடைக்கும்.
1: இப்போ முதல் டைம்ல நீங்க அந்த சென்னை ஊசி போட்டதுமே அது சென்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குமா?
0: சென்னை ஒரு தடவை பிடிக்காம இருந்தாலும் அடுத்த தடவை அது பிடிச்சிடும். அது பிடிச்ச வச்சோம்னா கொஞ்சம் பால், 1 லிட்டர் பால் குறையும்.
1: பால்கள் வந்து
0: பால் கொஞ்சம் குறையும். குறையுமா நமக்கு தெரியும் இன்ன மாதிரி மாடு சென்னை வந்திருக்குது. அப்போ நாமும் அங்கும் கொஞ்சம் தீவனம் கொஞ்சம் கூட கூட்டி கொடுப்போம். அப்போ 10 வீட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பால் ஒரு 8 வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட தீவனம் கூட்டி கொடுத்தாச்சுன்னா அதே அளவுக்குள்ள பால் கிடைக்கும். திருப்பி சென்னை பிடிச்சு போனால் ஒரு 6 மாசம் வரையிலும் இதே பால் கிடைக்கும். திருப்பி அது வளர கம்மியாகும்,
1: படிப்படியாக குறையும்,
0: படிப்படியாக குறையும். பின்ன ஒரு 3 மாசம் கூட தாண்டினோன்னா குட்டி போடும். குட்டி போட்ட உடனே பின்ன அதே மாதிரி பால்
1: எடுத்து நீங்க பால் வந்து விற்பனை செய்யறீங்க. இது போக ஆடுகள் கூட வச்சிருக்கீங்க, ஆடை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து நீங்க கட்டுப்பட்டு வளர்க்கறதா இல்ல மேய்ச்சல் விடுறதானா?
0: மேய்ச்சலுக்கு விட மாட்டோம், எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து நம்ம செவ்வாழைக்குள்ள இலையும் நல்ல ஏத்தவாழைக்குள்ள இலையும் புல்லு எல்லாம் கொஞ்சம் போடுவோம். அதுக்கு வந்துட்டு ஆடு வெளியே இறங்காம தட்டடிச்சு அதுக்கு மேல அந்த ஆடை விட்டு
1: பரன் மேல் மாதிரி?
0: ஆமா, பரன் மேல விட்டு அதுக்குள்ள வேஸ்ட் ஒன்றும் காலில் படாம சுத்தமா நிக்கத்தக்க நாட்டு அதை அவ்வளவு செய்து வச்சிருக்கோம். அது அந்த இடைவெளி ஒரு விரல் வண்ணம் இடைவெளி போட்டு பட்டியல் அடிச்சு தட்டு போட்டு வச்சிருக்கோம்.
1: அதனுடைய வேஸ்ட்கள் எல்லாம் வந்து
0: வேஸ்ட் எல்லாம் கீழே விழும். அதை எடுத்து நாங்கள் வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியது உண்டு. அதனால அது எங்களுக்கு அது கொஞ்சம் கூட நல்லதாக இருக்குது அந்த உரம்.
1: அதுபோக கோழிகள் கூட வச்சிருக்கீங்க, கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கோழிகள் வச்சிருக்கீங்க?
0: கோழி ஒரு 50 கோழிக்கு மேல் வச்சிருக்கோம்.
1: எல்லாமே நாட்டுக்கோழிகள்?
0: எல்லாம் நாட்டுக்கோழி தான். எல்லா பேரும் எங்கள் வீட்டில் வந்து முட்டை வாங்கிட்டு போவாங்க. 10 முட்டை, 20 முட்டை, 25 முட்டை.
1: இப்போ அந்த கோழிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் திறந்து விட்டு வளர்க்குறதா இல்லை இந்த கூட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறது?

0: கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டுருப்போம், தண்ணி குடிக்கிறதுக்கும் புல்லு தின்னுக்கும். இன்னும் நம்ம கொடுக்க தீவனம் கொடுத்தாச்சுன்னா தண்ணி குடிக்கணும் இல்லை, அதனால திறந்து கொஞ்சம் நேரம் விட்டுருப்போம். அந்த சமயத்தில் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்து தானே வந்து உள்ள யாரையும் முட்டை போட்டுறேன்.
1: அப்போ கால்நடைகளுக்கு வந்து நீங்கள் அதை தடுப்பூசிகள் எல்லாம் வந்து முறையாட்டு போடுறீங்களா?
0: ஆமாம், அதெல்லாம் நாங்கள் கால்நடை பராமரிப்பு சிம்மங்காலை பக்கத்தில் இருக்கிறது, அதில் அவங்க வந்து எங்களுக்கு அங்கே என்ன மருந்து வந்திருந்தாலும் என்ன விட்டமின் மருந்து வந்திருந்தாலும் எங்களை விழிச்சு எங்களுக்கு தருவாங்க. நல்ல முறையில் அவங்க எங்கள் கால்நடைகளை நல்லா பராமரிக்காங்க.
1: இப்போ கால்நடை மருத்துவமனைன்னு பார்க்கும்போது உங்களுடைய வீட்டினுடைய அருகில் இருக்குல்ல, தொலைவில் இருக்கா?
0: தொலைவில் தான் இருக்கு, ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு.
1: அப்போ அந்த மாதிரி டைம்களில் வந்து நீங்கள் அந்த கால்நடைகளை வந்து சின்ன ஊசிக்காக கொண்டு போக முடியாமல் சூழ்நிலை இருக்கு, அந்த டைமில் வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு தான் சின்ன ஊசிகள் போடுறீங்க?
0: கால்நடை மருத்துவரை கூப்பிடும்போ அவங்க வந்து எங்களுக்கு மருந்து செய்கிறது.
1: அவங்களுடைய தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் வாங்கி?
0: ஆமாம், தொலைபேசி எண்ணை வாங்கி வச்சிருக்கோம். அவங்க வந்து ஊசி போட்டு நல்ல முறையில் எங்களுக்கு நல்ல விடுதலை தராங்க.
1: தடுப்பூசிகள் எல்லாம்
0: கரெக்டாக போடுவாங்க,
1: கால் நோய் வாய் நோய்க்கெல்லாம்.
0: ஆமாம்,
1: குமாரி நோய்க்கெல்லாம்
0: போடுவாங்க.
1: அப்போ அதுக்கு தேவையான அந்த மருந்துகள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வாங்கி
0: ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுக்குறோம்.
1: இது போக நீங்கள் வந்து தேனீ வளர்ப்பு கூட செய்யுங்க.
0: ஆமாம், தேனீ
1: கிட்டத்தட்ட எத்தனை கூடுகள் வர வச்சுருக்கீங்க?
0: தேனி ஒரு 50 கூடு வச்சிருக்கோம்.
1: 50 கூடு
0: வச்சிருக்கோம். தென்னந்தோப்பு இருக்குல்ல, தென்னந்தோப்புல அது போய் தேன் எடுத்துரும், மகரந்த தூள் எடுத்துரும், பின்ன வாழை மரத்து உள்ள வாழைக்கூல உள்ள தேன் அது எடுத்துரும். திருப்பி அது எங்களுக்கு ஒரு நன்மை.
1: ஏன்னா வந்து நம்ம தேனி வளர்க்கும் பார்க்கும் வந்து காய்பிடிப்பு திறன் வந்து அதிக அளவில் இருக்க வாய்ப்பு.
0: ஆமா ஆமா, அது நிறைய இருக்குது. அதுல நல்ல எங்களுக்கு ஒரு கூட ஒண்ணுக்கு 5 குப்பி 6 குப்பி 10 குப்பி வேற தேன் கிடைக்கும்
1: அந்த சீசகாலங்கள்.
0: பின்ன
1: அதை பராமரிக்கிறீங்க அந்த கூடுகளை பொறுத்தல பாக்கம்பா?
0: அது என் பையன் வந்து பராமரிப்பு உண்டு, அவனுக்கு தெரியும், மகளுக்கு நல்லா தெரியும்.
1: மகளையும் நீங்க அந்த தொழில வந்து ஈடுபாடு?
0: ஆமா ஆமா, அவளுக்கும் நல்லா தெரியும். பின்ன எங்க கூட வந்து தேன் கறக்குவாங்க, ரெண்டு பேரும் வந்து நல்ல முறையில தேன் எடுப்பாங்க. அப்படி நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து உழைச்சு.
1: சரிங்க.
0: ஆமா,
1: இப்ப மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துதான் நீங்க பண்ணுங்க?
0: எல்லாரும் சேர்ந்துதான் செய்வோம், பயிர் எடுக்கிறதும் எல்லாரும் சேர்ந்துதான் எடுப்போம். மார்க்கெட் விற்க கொண்டு போறது மட்டும் நான் தான் கொண்டு போவேன்.
1: அது சந்தைன்னு பார்க்கும்போது எப்படி நீங்க நேரடியாட்டு கொடுக்கறதா இல்ல வந்து வியாபாரிகள்ட்ட மொத்தம்?
0: வியாபாரிகள்ட்ட மொத்தமாட்டு கொடுக்கறதும் உண்டு, நிறைய இருந்தாச்சுன்னா மார்க்கெட்ல கொண்டு போய் சில்லற விலைக்கு விற்கிறதும் உண்டு, வீட்டுல வந்து மொத்தமா வாங்கிட்டு போறவங்களும் உண்டு. அப்படி நாங்கள் கொடுத்துருவோம்.
1: செவ்வாழை கூட வச்சிருக்கீங்க, இது வந்து கொலவாழைக்கு அட்டந்த மாதிரி கொடுத்த அனுபவங்கள் இருக்கா?
0: ஆமா, கல்யாண வீட்டுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். 2 கொலை கொஞ்சம் ரேட்டு கூட்டி தருவாங்க, நம்ம கேட்காமலே அவங்க ரேட்டு கூட்டி தருவாங்க, 1000 ரூபா வச்சு எல்லாம் தெரிஞ்சிருவாங்க. அப்படி அவங்க எடுத்துட்டு போவாங்க.
1: என்ன அளவுல வருமானம் இருக்கு இப்ப நீங்க அந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி அமைச்சு வச்சிருக்கன்னு பாக்கும்போ?
0: நமக்கு வீட்டுல கஷ்டங்கள் இருக்காது, எல்லா நாளும் பழங்கள் இருக்கும், எல்லா நாளும் முட்டை இருக்கும், எல்லா நாளும் பால் இருக்கும். பின்ன எங்களுக்கு தேவைக்கு அதிகமான தேன் யூஸ் பண்ணாலும்னா அப்படி இருக்கும். ஏதொரு பொருளுக்கும் மீன் வாங்கணும், அரிசி வாங்கணும் தான் உண்டு, வேற எது பொருளும் எங்களுக்கு தேவையில்லை.
1: ஏன்னா காய்கறிகள் எல்லாம்
0: இருக்கிறது. இன்னும் இஞ்சி வச்சிருக்கோம், அதனால ஒரு பயிர் எடுத்து ஒரு நாள் சமைச்சு சாப்பிடும். எங்களுக்கு அவ்வளவு நோய் நொடிகள் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாட்டு இருக்கோம்.
1: ஏன்னா ஒரு குடும்பமாட்டை நீங்க பண்ற?
0: ஆமா ஆமா, குடும்பமாட்டை எல்லாரும் வேலை செஞ்சு சந்தோஷமாட்டு.
1: ஆரம்பத்துல உங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த வேலைக்கு போகும்போது வந்து அந்த தயக்கம் அந்த மாதிரி இருந்து?
0: ஆமா, அவங்க பிள்ளைங்க தப்பி போகாம வாங்க மக்களே நமக்கு வேலை செய்வோம், இன்னது செய்வோம் இன்னது செய்வோம் சொல்லும்போ அவங்க கூட வந்து விளையாடி விளையாடி நடவும் பிடுங்கவும் எடுக்கவும் எல்லாம் செய்வாங்க. செஞ்சு செஞ்சு இப்போ வந்துட்டு அவங்களே தானே தானே பயிர் எல்லாம் போடுவாங்க.
1: இதுவரை படிச்சிருக்காங்க
0: அவங்க? பிஎம் முடிச்சிருக்கா ஒரு ஆள், ஒரு ஆள் ஹையர் செகண்டரி முடிச்சு தேனி தொழில் தொடங்கி இருக்கேன். அப்படி அவங்க ஏதொரு கெட்ட வழியில் ஒன்றும் போகாம நல்ல மாதிரி பிள்ளைங்க எனக்கு பேசி பழகி எப்பவும் ஒன்று கொண்டு பேசி பேசி வேலைகளை பார்க்கும்.
1: இப்போ என்ன அளவில் வருமானம் இருக்கு?
0: வருமானம் இருக்கிறது. நாங்கள் வந்துட்டு கோழி எல்லாம் டெய்லி கிடைக்கும்,
1: முட்டைகள்,
0: பின்ன காய்கறிகளும் தினவும் கிடைக்கும். பின்ன 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் தேங்காய் வெட்ட முடியும். திருப்பி அதில் உள்ள பயிர் வச்ச எல்லாம் நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றாட்டு பிள்ளைங்க படிக்கிற செலவுகளுக்கும் அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாம் கூட கொஞ்சம் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நேர்மையான ஒரு ஜீவிதமாகிட்டு ஆரிடங்கும் கடன் வாங்காமையும் நேர் வழியில் ஜீவிக்கனால கரெக்டாக நாங்கள் போயிட்டே இருக்கோம்.
1: இப்போ வந்து நீங்கள் வந்து கால்நடைகள் வச்சுருக்கீங்க, கோழிகள் வச்சுருக்கீங்க, இது போல் வந்து விவசாயம் செய்கிறீங்க. உங்களுக்கு தேவைக்கு இப்போ வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு படிப்பு செலவுக்கு ஏதாவது ரூபாய்கள் வந்து நம்ம

0: தமிழகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த இரண்டு நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:05 நாற்பது நொடியே

0: சுவைகள் பற்றி சொல்ல போறீங்களா? ஆ சொல்லுங்க பாப்பா,
1: ஆமா,
0: சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நிறைய காய் விடஞ்சுதா? அப்படியா? நிறைய காய்கறிகளுக்கு பெயர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த காய்கறிகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? நீங்கள் சாப்பிடுவீங்களா? நல்லா டேஸ்டாக இருக்குமா? சாப்பிட மாட்டீங்களா? ஏன் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடுவீங்களா? மறந்து போச்சு தான் முதல்ல. சாப்பிடுவோமா இல்லையா ஞாபகம் இல்லையா? என்ன காய், என்ன காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மாங்காயா? மாங்காய் இனிக்குமா புளிக்குமா? மாங்காய் புளிக்குமா? மாம்பழம் இனிக்குமா புளிக்குமா? இனிக்குமா? அப்படி அப்ப எல்லாம் தெரியும் இல்லையா? பழம் எல்லாம் இனிக்கும், காயெல்லாம் புளிக்கும் இல்லையா? நீங்க சொன்ன எல்லா காயும் தினமும் நீங்க சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிடணுமா, சரியா? உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க, தினமும் அந்த காயெல்லாம் வச்சு கறி வச்சு தாங்க, கூட்டு வச்சு தாங்க, வெட்டி தாங்க அப்படிலாம் கேளுங்க, சரியா? இதெல்லாம் சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும், நல்ல புத்தி வளரும், சரியா? அருமையாக சொல்லியிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: பட்டாம்பூச்சிகள். ஆம் நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. இது நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளின் திறமைகளை பகிர்ந்து கொண்டு நேர்லையில் அவர்களை பேச வைத்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம். நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு பேச காத்துக்கொண்டிருக்கும் முதல் குழந்தை
1: is now being recorded.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? யாருமா? யார், எங்க இருந்து பேசுறீங்க? சத்தமா சொல்லுங்க, உங்க பேரு? ஜெசிகா. என்ன சொல்ல போறீங்க? உங்க ஊர் எங்க?
2: மேல்புறம்.
0: மேல்புறமா? ஆ, சரி. என்ன சொல்ல போறீங்க பிள்ளை?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, இது சிறுவர்களுக்கான நேர்ல நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணர வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04652, மற்றும் ஒரு எண் 890-325-7039. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது வீட்டு சின்னஞ்சிறு குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்துக்கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சி, வணக்கம். வணக்கம், நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஜாஸ்மின் பேசுறீங்களா? எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க பாப்போம். அப்படியா? அப்ப நான் அங்க வந்தா மாம்பழம் தருவீங்களா எனக்கு? அப்படியா? இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டீங்களா நீங்க? நல்லா இருந்ததா? நல்ல மல்கோ மாம்பழம், நல்ல டேஸ்டா இருந்தது அப்படிதானா? சரி, பங்கு போட்டு சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடலாம் இல்லையா? நீங்க கொடுத்து சாப்பிடுவீங்களா? யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? கொடுப்பீங்களா? எல்லாருக்கும் கொடுப்பீங்களா? நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, வெரி குட். அழகா பாட்டு சொன்னீங்க, சரியா? பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். நன்றி, நன்றி.

பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் அடுத்த பட்டாம்பூச்சி. வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி, நீங்க லைன்ல தான் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ ஹலோ, கேக்குதா?

0: பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,

0: நம்முடைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் பட்டாம்பூச்சி.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க யாருங்கிறது பேசுறீங்கம்மா? என்ன சொல்ல
1: போறீங்க? சாரப்படும் ஏறினும் நன்றாம் எறியிடுதல் கட்ட பின் காப்பு செல்லன் கலவன் இருப்பின் நிலம் பொழுந்து இல்லாத மூடிவிடும் இளம் இருப்பாருக்கான நிலமென நல்லா நகம்.
0: அருமையா சொன்னீங்க. ஸ்பீடாக வேக வேகமாக சொல்லியாச்சு இல்லையா? இந்த திருக்குறளுக்கெல்லாம் பொருள் படிச்சிருக்கீங்களாம்மா?
1: இது கொஞ்சம்
0: கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுங்க. வெரி குட், சூப்பர். இது யார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு?
1: அம்மா.
0: அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களா? சரி, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பாராட்டுகள். இன்னும் நிறைய இப்படி படிக்கணும், அது அர்த்தத்தோடி படிக்கணும், அதை அப்படியே நம்ம வாழ்வாக்கணுமா, சரியா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி
0: நன்றி.

நினைவுபடுத்துகின்றோம். நேர்களே, நாளை காலை 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேர்களை, 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் வசந்தன் கோ, சாதிக்க பிறந்தோர் கே எஸ் அபிஜித் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள். 10:30 சிறுவர் குரல் நேரலை. நாளை முற்பகல் 11:02 ஏக்சூர் குமரி பண்பலுடன் பொது அறிவு நேரலை ஆகியன இடம்பெறும்.

நேர்களை இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. நேர்லையில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நீங்கள் கேட்ட இந்த நேர்லை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ. லாரன்ஸ் மற்றும் உதயபானு.

0: நிறைவு பெற்றது இன்றைய பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை இனி கேட்கலாம் இலக்கிய சோலை. இலக்கிய சுடர் சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தேனமது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களின் நேர்முகம் ஆகியன இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இன்றைய இலக்கிய சுடரில் சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள்.
2: குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று இலக்கிய சுடர் பகுதியில் தேரமான் காதலியில் சமய பதிவுகள் என்னும் தலைப்பில் பேச உள்ளேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காதல், தத்துவம், பாசம், சோகம், நாட்டுப்பற்றி என எல்லாவிதமான உணர்வுகளையும் தன் படைப்புகளில் அதீதமாக கொட்டினாலும் ஆன்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்து அதிகமான பங்களிப்பை தனது எழுத்துக்களில் தடம் பதித்தவர். அந்த வகையில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய சேரமான் காதலி நாவலில் காணப்படும் சமய கருத்துக்கள் பற்றி இங்கே பார்க்கலாம். முதலில் சேரமான் காதலி புதினம் சிறு குறிப்பு. சேரமான் காதலி என்பது கண்ணதாசன் அவர்களின் ஒரு வரலாற்று புதினமாகும். இந்நூல் 4 பகுதிகளையும் ஆழ்வார் ஆழ்வாரான படலம் என தொடங்கி அரபிக்கடலுக்கு அப்பால் என முடிய 87 உட்தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளது. இந்நாவலுக்காக 1980 கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பெற்றது. 798 முதல் 834 வரை திருவஞ்சைக்களத்தை தலைமையாக கொண்டு சேரநாட்டை ஆண்ட பாஸ்கர் ரவிவர்மன் என்னும் இயற்பெயர் கொண்ட 3 சேரமான் பெருமாளின் வாழ்வியல் நிகழ்வுகளை முதன்மையாக கொண்டது இந்நூல். 3 சேரமான் பெருமாளின் காதல் காவியமாக இருந்தாலும் தனது சமய தாகத்தின் வெளிப்பாடாக

திருநிறு ஆழ்வார்களில் ஒருவராக திகழும் குலசேகர ஆழ்வார் எனும் இரண்டாம் சேரமான் பெருமாள் வாழ்க்கையிலிருந்தே நாவலை தொடங்குகிறார் கண்ணதாசன் அவர்கள். சேர நாட்டு ராஜ பரம்பரையினர் எல்லோருமே சைவர்களாக இருந்த நிலையில் இரண்டாம் சேரமான் வைணவத்தின்பால் பற்றுக்கொள்ள தொடங்கினார். இதற்கு காரணம், சேர நாட்டின் தலைநகரான வஞ்சி மாநகரில் பல்லவ தேசத்திலிருந்து அதிகமான வைஷ்ணவர்கள் குடியேறினர். இரண்டாம் சேரமான் வைஷ்ணவ அடியார்களோடு நெருங்கி சமயத்துறையில் கவனம் செலுத்தினார். பெரியாழ்வாரின் மாணவராக இருந்த இரண்டாம் சேரமான் 789 இரண்டாம் சேரமான் பெருமாள் என பெயரை மாற்றிக் கொண்டார். அடுத்து தன் மகனான வேணாட்டடிகள் என்று சிறப்பிக்கப்பட்ட மார்த்தாண்டவர்மருக்கு முடிசூட்டி அடியவராகி தனது குருவான பெரியாழ்வாரை சந்திக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று விட்டார். இத்தருணத்தில் இரண்டாம் சேரமான் பெருமாளின் மனைவியின் சகோதரன் மகனான ரவிவர்மன் இந்நாவலின் கதாநாயகன். ஆட்சியை கைப்பற்ற பல்வேறு சதிகளும் சூழ்ச்சிகளும் செய்து சேர நாட்டை கைப்பற்றி மூன்றாம் சேரமான் பெருமாள் எனும் பெயரோடு ஆட்சி புரிகிறான். இந்நிலையில் வியாபாரத்திற்காக யூத நாட்டிலிருந்து சேர நாடு வந்து தங்கியிருந்த யூத பெண்ணான யூஜியானா என்பவளை மனைவியாக்குகிறான். அடுத்து இஸ்லாமிய பெண்ணான சலீமா என்பவளை விரும்புகிறான். பட்டத்திராணியான பத்மாவதி இருக்கும் போதே பிற நாட்டு பெண்களோடு பழகும் மூன்றாம் சேரமான் பெருமாளால் நாட்டில் பிரச்சனைகள் வரலாம் என்றெண்ணி நாராயண நம்பூதிரிகள் தலைமையில் பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்படுகின்றன. நாராயண நம்பூதிரிகள் சூழ்ச்சி செய்து யூஜியானாவை அவள் நாட்டிற்கு அனுப்பியது போல தற்போது சலீமாவை தன்னிடமிருந்து பிரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை அறிந்த மூன்றாம் சேரமான் நாட்டை 12 பகுதிகளாக பிரித்து உரியவர்களுக்கு கொடுத்துவிட்டு சலீமாவோடு அரேபியா சென்று விடுகிறான். பின் மெக்கா சென்றடைத்து முகமதிய மதத்தை தழுவி அப்துல் ரஹ்மான் சாமரின் என்ற பெயர் மாற்றிக் கொண்டு வாழ்கிறான். பின் ஜாபர் என்னும் இடத்தில் வந்து தங்கி அங்கேயே இறந்தும் போகிறான். 838 இறந்த மன்னனுக்கு அங்கேயே சமாதி கட்டி சமாதியில் சேர அரசன் அப்துல் ரஹ்மான் சாமரின் அடக்கம் என்று எழுதவும் பட்டுள்ளது. இங்கனம் அப்துல் ரஹ்மான் சாமரின் என்ற பிற்கால பெயர் பெற்ற பாஸ்கர ரவிவர்மன் என்னும் இயற்பெயர் கொண்ட மூன்றாம் சேரமான் பெருமாளின் காதல் கதையை அடிப்படையாக கொண்ட இந்நாவலில் சைவம் வைணவம் சார்ந்த சமய கருத்துக்களையும் கற்போர் கழிக்கும் வண்ணம் காவியமாக்கி சென்றுள்ளார் கண்ணதாசன் அவர்கள். குலசேகர ஆழ்வார் சைவ பக்தி மிகுந்த சேரமரபில் தோன்றிய இரண்டாம் சேரமான் வைணவ பற்றுக் கொண்டு பெரியாழ்வாரை குருவாக ஏற்று குலசேகர ஆழ்வார் என்னும் நாமத்தை பெற்று 12 ஆழ்வார்களில் 7 அவராக வைத்து சிறப்பிக்கப்படுகிறார். தன்னுடைய கடைசி காலத்தில் பஞ்ச கிருஷ்ண தலங்களுள் ஒன்றான திரு கண்ணபுரத்தில் தங்கி பாசுரங்கள் பாடி தனது குருவான பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாயாகி தாலாட்டு பாடியது போல இவரும் திருக்கண்ணபுரம் அருளும் நீலமிக பெருமாளை மண்ணுப்புகள் கோசலை தென் மணி வயிற்றில் வாய்த்தவளே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்திவித்தாய் செம்பொன் சேர் கன்னிந்தன் மாமதில் புடைசூல் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலையிலோ என்று காகுத்தன் தாலாட்டை பாடினார். வைணவ அடியாராக மாறினாலும் திருநீர் பூசுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். தன்னுடைய நகைகளை எல்லாம் ஆலய திருப்பணிகளுக்காக கொடுத்து திருக்கோயில்களை புனரமைத்தார் போன்ற பல கருத்துகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேணாட்டடிகள் குலசேகர் ஆழ்வாரின் மகனான மார்த்தாண்டவர்மர் வேணாட்டின் முதல் அரசர் என்பதால் வேணாட்டடிகள் எனப்பட்டார். தந்தை வைணவ ஆழ்வாராகிய பின்பும் இவர் சைவராகவே இருந்து வேணாட்டை ஆட்சி புரிந்து பின் இல்லறம் வருத்து தில்லை சென்று ஈசனை மூன்றாம் திருவிசைப்பா பாடி 63 நாயன்மார்களில் ஒருவராக பெயர் பெற்றார். துச்சானம் செய்தடினும் பொறுப்பரென்றே ஆளுகப்பார் என்று இவர் பாடிய திருவிசைப்பா பாடல் 9 திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் மேல்ச்சட்டை அணியாமல் முண்டுகட்டி சாமி தரிசனம் செய்வதை முதன் முதலில் வேணாட்டடிகள் தான் நடைமுறைப்படுத்தினார். கம்பராமாயண பதிவுகள் கம்பரின் மீதும் கம்பராமாயணத்தின் மீதும் அளவு கடந்த பற்றுக் கொண்ட கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய படைப்புகளில் கம்பராமாயண கதை நிகழ்வுகளை அதிகமாக பதிவு செய்து வழக்கம். அந்த வகையில் சேரமான் காதலியிலும் கம்பராமாயண கதை புனைவுகள் நிறையவே காணப்படுகின்றன. ஸ்ரீரங்கம் கோயிலில் ஞானியார் ராமாயண விளக்க உரை கூறும்போது நல்லவர் ஒருவருக்கு ஏற்படும் இழப்பானது இன்பத்தையே தரும் என்று கூறி விளக்கம் எடுத்து மூன்று தம்பியரோடு இருந்த ராமனுக்கு அரண்மனையை விட்டு போன பின்னால் மேலும் மூன்று தம்பியர் அதிகமாக கிடைத்தனர் என்று கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதையே ராமனின் கூற்றாக கம்பராமாயணத்தில் குகனோடும் ஐவரானும் பின் குண்டு சூழ்வான் மகனோடு மறுவரானும் எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னடும் எழுவரானும் புகழரும் காணந்தந்து புதல்வரால் புலிந்தான் உந்தை என்று கவும்பர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சோதனைகளாலே சாதனைகள் நிகழும் என்று கூறி சீதையின் கற்பானது அவளுக்கு ஏற்பட்ட சோதனைகளால் தான் வெளியுலகுக்கு தெரிந்தது என்றும் ஞானியார் கூறுவதாக கண்ணதாசன் பதிவு செய்துள்ளார். ரவிவர்மன் சூழ்ச்சியால் நாட்டை விட்டு மார்த்தாண்டவர்மர் மனைவியோடு அகஸ்தீஸ்வரம் காட்டுக்கு செல்லும் நிகழ்வை ராமன் சீதையோடு வனவாசம் போகின்ற நிகழ்வுக்கு ஒப்பிடுகிறார். மதுரை மன்னனிடம் தூதாக ரவிவர்மனால் அனுப்பப்பட்ட யூஜியானாவை ராமனால் ராவணனிடம் தூதற்காக அனுப்பப்பட்ட அங்கதனுக்கும் மேலும் 10 திசைகளிலும் ரதம் செலுத்திய தசரதனை குலசேகர் ஆழ்வாருக்கும் ஒப்பிட்டு கூறியுள்ளார். ஆவும் அழுத அதன் கன்று எழுத அன்று அலர்ந்த பூவும் அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிர் அழுத கால் வயப்போர் மாவும் அழுத அம்மன்னவனை மாணவே என்னும் கம்பரின் அயோத்தியா காண்டம் பாடல் கருத்தை மார்த்தாண்டவர்மர் பிரிவின் போது தேரோட்டியான அங்கதனின் துன்பியல் வெளிப்பாடாக அவன் பாடுவதாக பதிவு செய்துள்ளார். அகஸ்தீஸ்வரம் காட்டில் மார்த்தாண்டவர்மரும் மெல்லிளம் கோதியும் ஆற்றில் நீராடி காட்டிலே நடக்கின்ற காட்சியை ராமனின்
வனவாச நிகழ்வுக்கு

ஒப்பிட்டு கண்ணதாசன் கூறியுள்ளார். மகாபாரத பதிவுகள். ராமாயணத்தைப் போலவே மகாபாரதத்தின் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டவர் கண்ணதாசன் அவர்கள். நாட்டையும் உறவுகளையும் இழந்து அகஸ்தீஸ்வரம் சென்ற மார்த்தாண்டவர்மருக்கு பூஜை முடிந்து உபதேசம் செய்யும் போது ஸ்ரீவல்லபர் மகாபாரத போரின் முதல் நாள் காட்சியை போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கண்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்யம் சங்கை ஊதி போருக்கு தயார் நிலையில் இருக்க, எதிர்ப்படையிலே இருக்கும் தன் உறவுகளோடு போரிட்டு அவர்களை கொல்ல விரும்பாத அர்ஜுனன் தன்னுடைய வில்லான காண்டிபத்தை எறிந்துவிட்டு தேர்த்தட்டிலே உட்கார்ந்துவிட்ட நிகழ்வை கூறி, அங்கனம் கலக்கமுற்ற அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய உபதேசங்களை கேட்டால் நீயும் மனத்தளர்ச்சியை கைவிடுவாய் என வல்லபர் மார்த்தாண்டவர்மரிடம் கூறுவதாக கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மூன்றாம் சேரமானையும் சலீமாவையும் சிறையில் அடைத்து அச்செயலுக்காக மார்த்தாண்டவர்மர் கலக்கமுற்ற போது போர்க்களத்திலே போர் செய்ய தயங்கி நின்ற அர்ஜுனனுக்கு தர்மத்தின் வழி போர் புரிவதன் அவசியத்தை கூறும்போது மகாபாரத சாங்கிய யோகத்தை நாராயண நம்பூதிரி கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாரத போரில் சேரமான் பெருஞ்சோற்றுவதியின் சோரிட்ட தகவலையும் கண்ணதாசன் பதிவு செய்துள்ளார். கொடுங்கோளூர் பகவதி என்றே குருவாயூரப்பா என இன்றைய கேரள மக்கள் அழைப்பது போல அன்றைய சேர மக்கள் எந்த செயலுக்கும் கொடுங்கோளூர் பகவதி நாமத்தை முன்னிலைப்படுத்துவதை கண்ணதாசன் நாவலில் குறிப்பிட்டுள்ளார். சேரன் செங்குட்டுவன் எழுப்பிய பத்தினி கோட்டமே இக்கோயில் என்ற ஆராய்ச்சியாளர் கூற்றையும், கொடுங்கோளால் மதுரை எரிந்தது என்ற சிலப்பதிகார கூற்றுப்படி கொடுங்கோளூர் என்பதே மருகி கொடுங்கோளூர் என மாறியிருக்கலாம் என கொடுங்கோளூர் தலத்திற்கான பெயர் விளக்கத்தையும் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாலயம் சகல மதத்தினரையும் இணைக்கும் பாலம் என்றும், கோடை காலத்தில் மழை வேண்டி நடக்கும் விழாவில் மஞ்சள் சுண்ணாம்பு கலந்த சாய தண்ணீரை இந்த கோவிலில் வருகின்ற கிறிஸ்தவர்கள், யூதர்கள், மதம் மாறிய சேரநாட்டு பிரஜைகள் எல்லோரும் கலந்து கொண்டு விழாவை கொண்டாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அரச குடும்பத்தில் எந்த மங்கள நிகழ்வுகள் வந்தாலும் பகவதி அன்னைக்கு நகைகள் பட்டாடைகள் அணிவதை அவர்கள் வழக்கமாக கொண்டார்கள். நேர்த்தி கடனை நிறைவேற்ற பகவதி அன்னை சன்னதியில் லட்சக்கணக்கான தேங்காய்களை உடைப்பார்கள் போன்ற பதிவுகளை கொடுங்கோளூர் பகவதி அன்னை குறித்து கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். நாகர்கோயில். மாவட்டத்தின் மையத்தில் இருக்கும் நாகராஜா கோயிலை வைத்தே நாகர்கோயில் எனும் பெயர் வழங்கப்படுகிறது. சுருள் வடிவத்தில் இருக்கும் நாகரின் உருவத்தை வைத்து நாகர்கோயில் என்ற பெயர் வந்துள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உதயகிரியை ஆண்ட ஆயாதன் என்னும் மன்னன் ஐந்து தலை நாகம் ஒன்றின் தலையை விட்ட அவ்விடத்தில் மறு நாகம் தோன்றவே பரிகாரமாக ஆயாதன் இக்கோயிலை கட்டினான் என்ற தகவல் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்களால் கருங்கல்லில் பொறிக்கப்பட்டிருந்ததை மூன்றாம் சேரமான் பெருமாள் படித்தான் என்று கூறுவதிலிருந்து கோயிலின் தொன்மை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. சாரையும் சர்ப்பமும் பின்னி இருப்பது போன்ற ஓவியத்தை கோயில் வாசலின் இருபுறமும் முன்பக்க சுவர்களில் கொண்ட சுதை கோயில் என்றும், கோயிலுக்கு வருவோர் நாகம் குடித்த நீரையே பிரசாதமாக அருந்தினர் என்றும், அங்குள்ள நாகங்கள் நஞ்சற்ற நாகங்கள் எனவும் சேரமான் காதலியில் நாகர்கோவில் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற திருக்கோயில்கள். கொடுங்கோளூர், நாகர்கோவில், திருக்கண்ணபுரம் மட்டுமல்லாது பல கோயில் சார்ந்த பதிவுகளை கண்ணதாசன் சேரமான் காதலியில் பதிவு செய்துள்ளார். சேரமான் பெருஞ்சோற்று உதியன் கட்டிய சுதை கோயிலான கள்ளியம்காடு கிருஷ்ணர் கோயில் அக்காட்டு வழியாக செல்வோருக்கு உணவு கொடுத்து தங்கவும் வழிவகை செய்துள்ளது. வரகுண பாண்டியன் என்னும் சடைவர்ம பாண்டியன் காணப்பேர் என்னும் காளையர் கோவிலை புதுப்பித்து கட்டினான் என்ற தகவல் உள்ளது. சோழ நாட்டு தேவதாசிகள் பொட்டு கட்டி தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதால் விரலிமலை என்று பெயர் பெற்ற விராலிமலை முருகன் கோவில் புதிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறியுள்ளார். மேலும் மூன்றாம் சேரமான் பெருமாள் திருவஞ்சை களத்திலிருந்து திருவிதாங்கோடு வரை பல திருக்கோயில்களை கட்டினார் என்றும், மதுரை மீனாட்சிக்கு அணிவிக்க 7000 வைரங்கள் பதித்த அணிகலனை சடையவர்ம பாண்டியனுக்கு பரிசாக அளித்தான் என்ற தகவலும் காணப்படுகின்றது. மேலும் சீவலப்பேரி என்று தற்போது அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ வல்லப ஏரியை உருவாக்கிய பாண்டிய மன்னன் சீர்மாறன் வல்லபன் திருநெல்வேலியில் இருந்து மதுரை வரை சுமார் 47 கோவில்களுக்கு நிபந்தங்கள் அளித்தும், சுசீந்திரம் கோவிலுக்கு 1000 ஆடுகளை நிபந்தமாக அளித்தான் என்ற தகவலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரேபியா சென்ற மூன்றாம் சேரமான் பெருமாள் அங்கிருந்து தூதுவர்களை இங்கே அனுப்பி கண்ணனூரில் இருந்து கொடுங்கோளூர் வரை ஆய்வு செய்து முதல் இஸ்லாமிய பள்ளியை கட்டினான் என்ற பல்வேறு ஆலயம் சம்பந்தமான தகவல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரள தேசமானது வாளோடு அவதரித்த பரசுராமர் உருவாக்கியது என்றும், உலக மக்களை காக்க ஈசன் ஆலகால விஷத்தை அறிந்தனான் போன்ற புராண தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிரணவத்தின் பொருள் அறியாத பிரம்மனை கந்தன் சிறையில் அடைத்தது, 7 உலகையும் காத்திரட்சிக்கும் கண்ணன் பிறந்தது கொடும் சிறையில் என்று தகவல்களும் காணப்படுகின்றது. சேர நாட்டு அரண்மனை ஊழியர்கள் எப்போதும் சைவ சின்னம் அணிந்து வர வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. வஞ்சி மாளிகை வாசலில் நமோ நாராயணா என்ற குரல் கேட்டாலே மன்னரை கேட்காமலேயே வாசல் கதவை திறக்கும் அதிகாரத்தை வாயில் காப்போருக்கு இரண்டாம் சேரமான் பெருமாள் வழங்கியிருந்தார் என்றும் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாண்டிய மன்னர் ஒருவன் மெக்காசி அதாவது இன்றைய மெக்சிகோ நாடு சென்று அங்கு தங்கி சூரிய பகவானுக்கு ஆலயமும் பல சிவ ஆலயங்கள் எழுப்பினார் என்றும், அங்கே திருமண விழாவில் சிவநடனம் ஆடுவது வழக்கத்தில் இருந்தது என்றும் கண்ணதாசன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். திருமுறை பாடல்களில் ஒன்றான 2ம் திருவேசைப்பா பாடிய முதலாம் சேரமான் பெருமாள் நாயனார் முடிசூட்டி கொண்ட போது அந்த மகுடத்தை வேணாட்டு பத்மநாப சுவாமி கோவிலில் வைத்து பூஜை செய்தார் என்ற தகவலும், அப்படி முதலாம் சேரமான் பெருமாளுக்கு முடிசூட்டியவர் அவரின் நண்பரான சுந்தரமூர்த்தி
சுவாமிகள் என்னும் தகவலும்

0: பதிவு செய்யப்பட்டுள்ளது. அகஸ்தீஸ்வரம் காட்டில் குடியிருந்த வேடர்கள் தங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பிறருக்கு தகவல் தெரிவிக்க ஓம் நமோ நாராயணா என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் போன்ற ஆன்மீக தகவல்கள் முன்வைத்துள்ளார் கண்ணதாசன் அவர்கள். சமய தத்துவங்கள். இந்து சமயத்தில் காணப்படுகின்ற பல்வேறு ஆகம விதிகளையும் பண்பாடுகளையும் கண்ணதாசனின் நாவல் முழுவதும் பரவ செய்திருப்பது கண்கூடாக தெரிகிறது. ஆலயத்தினுள் செல்லும் போது வாசற்படியின் மீது ஏறி செல்ல வேண்டும். திரும்பி வெளியே வரும்போது படியை தாண்டி வர வேண்டும். நாம் படிப்பதற்காகவே கோயிலுக்குள்ளே போகிறோம். அதனால்தான் இதை படி என்று ஆணையிடும் வார்த்தையாக நம் முன்னோர்கள் வைத்தார்கள். நடுவில் இருக்கும் தாமரை மலர் கல்வியின் சின்னம். திரும்பி வெளியே வரும்போது படித்துக் கொண்டு விட்டோம் என்று மரியாதையோடு படியை தாண்டி வருகிறோம் என்று ஆலயத்தின் வாசல் படிக்கு விளக்கமும் தருகிறார் கண்ணதாசன் அவர்கள். இந்து சமயத்தின் 16 ஆச்சாரங்களில் ஒன்று முடி இறக்குதல் ஆகும். பிறந்த குழந்தையின் 3 வயதில் உத்தராயணமும் பௌர்ணமியும் சேர்ந்த நேரத்தில் கற்பத்தில் முளைத்த முடியை அகற்றுவதற்கு முடி இறக்குதல் அதாவது சூடா கர்மம் என்பது பெயர். முட்டையடித்தல் என்று கூறாமல் முடி இறக்குதல் என்று கூறப்படுவதற்கு கண்ணதாசன் அவர்கள் முடி என்றால் மகுடம், ஆகவே ஒவ்வொருவரும் தலையில் உள்ள ஆணவம் என்ற முடியை ஆண்டவன் முன்னால் இறக்கி வைப்பதால் முடி இறக்குதல் என்று அழைப்பதாக விளக்கம் தருகிறார் கண்ணதாசன் அவர்கள். திருமால் கை சங்கு சக்கரத்தில் தத்துவத்தை பற்றி கூறுகையில் சக்கரத்தின் சுழற்சி உலகத்தின் சுழற்சியையும் சங்கின் ஒலி இவ்வுலக உயிர்களின் ஒலியையும் அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சுவாமி புறப்படும் நேரம் மல்லாரி ராகம் இசைக்கப்படும் என்ற தகவலும் பதிவு செய்துள்ளார். கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி காதலை மையமாக கொண்ட புதினமாக இருந்தாலும் பல்வேறு சமய பதிவுகளையும் உள்ளடக்கியுள்ளது. ஆழ்வார்களான பெரியாழ்வார், ஆண்டாள் மற்றும் குலசேகர ஆழ்வார் மூவரும் சமகாலத்தவர்கள் என்றும் நாயன்மார்களில் ஒருவரான வேணாட்டடிகளும் இவர்களின் சமகாலத்தவரே என்றும் புலனாகிறது. ஒரே குடும்பத்தைச் சார்ந்த இரண்டாம் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வாராகவும் தனியார் மார்த்தாண்டவர்மர் வேணாட்டடிகள் என்னும் சைவ அடியாராகவும் வாழ்ந்தமே புலனாகிறது. பல சமயங்களும் தென்னிந்திய பகுதியில் முதலில் ஊடுருவி வளரத் தொடங்கியது சேரநாட்டில் என்பதும் தெரிய வருகின்றது. புதினம் முழுவதும் தப்பு நடக்கின்ற இடமெல்லாம் அதை தட்டி கேட்கும் ஒரு நீதி தேவதையாக கொடுங்கோளூர் பகவதி தாயை மாய முடிச்சோடு உலவிட்டிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். இங்கனம் சேரமான் காதலி சேரமன்னன் காதலை மட்டுமல்லாது அந்நாளைய கலாச்சாரம், பண்பாடு, கோயிலின் சிறப்புகள், சமய தத்துவ விளக்கங்கள், இறையடியார் பெருமைகள் முதலியவற்றை விளக்கி நிற்கும் கால கண்ணாடியாக திகழ்கிறது.
1: இதுவரை இலக்கிய சுடரில் சேரமான் காதலியில் சமய பதிவுகள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஈ. ராஜகுமாரி அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆகீரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, தேனமுது தொடரில் சிறந்த படைப்பாளர்களை வார வாரம் சந்திச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், நாடக நடிகர், பிறகு ஒரு கவிஞர், எழுத்தாளர் திரு ஆகிரா அவர்கள். அவங்கள முதல்ல நிலையத்துக்கு வரவேத்துக்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: ஆகிரா பேரே புதுசா இருக்கு. ஆகிரா அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா?
3: என்னுடைய முழு பெயர் ஆண்டனி கிளமன் ராப்சன். அது பெரிய பெயரா இருக்கிறதுனால எழுத்துலகத்துக்கு நான் என்னுடைய பெயரினுடைய முதல் எழுத்துக்களை ஆண்டனிங்கிற எழுத்துல உள்ள முதல் எழுத்து, கிளமன்ங்கிறதுல உள்ள முதல் எழுத்து, ராப்சன் அப்படிங்கறதுல உள்ள முதல் எழுத்து, இந்த மூன்றையும் எடுத்து ஆகிரா என்கிற புனை பெயர்ல புத்தகங்கள் எழுதி வருகிறேன்.
2: ஆசிரியர் பணி, அதாவது ஆசிரியர் பணிய நம்ம அறப்பணினே சொல்லிடலாம்.
3: நிச்சயமாக
2: அப்படிப்பட்ட ஒரு அறப்பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன ஆசிரியரா இருக்கிறீங்க?
3: நான் ஒரு அறிவியல் ஆசிரியர். உயர்நிலை பள்ளியில 10 வகுப்புக்கு அறிவியல் ஆசிரியராக இருக்கிறேன். 6 முதல் 10 வகுப்புகளுக்கு அறிவியல் பாடம் எடுக்கிறேன்.
2: ஆசிரியர் அப்படின்னு சொன்னதும் அநேகமா தமிழ் ஆசிரியரா தான் இருப்பீங்க அப்படின்னு தோணுச்சு, ஆனா அறிவியல் ஆசிரியர்ங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்ப தோன்றியது?
3: இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, பலரும் என்கிட்ட கேக்குறது அதுதான். எப்படி நீங்க உங்களை தமிழ் ஆசிரியர்லாம் நினைச்சோம், நீங்க எப்படி அறிவியல் ஆசிரியரா இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த ஆர்வம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல. கல்லூரியில படிக்கும் பொழுதே கவிதை எழுதுகிற பழக்கம் உண்டு. அப்போ கல்லூரியில படிக்கிற பொழுது தொடர்ந்து 2 கல்லூரியினுடைய ஆண்டு விழாவுக்காக நடத்தப்பட்ட கவிதை போட்டியில முதல் பரிசு பெற்று அந்த கவிதைகள் வந்து கல்லூரி ஆண்டு விழா மலர்ல அச்சாகி வெளிவந்தது. அது கொடுத்த உற்சாகம் ஊக்கம் தான் என்னை தொடர்ந்து கவிதை எழுத வைத்தது. கல்லூரி படிப்புக்கு பிறகும் நிறைய கவிதைகள் எழுதி கொண்டிருந்தேன். பிள்ளைகள் வந்து போட்டிக்காக வந்து எழுதி கேட்பாங்க, ஊர்ல அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். இப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தேன். பிறகு வேலை தேடுகிற படலம், வாழ்வுக்கான தேடல் அப்படின்னு வருகிற பொழுது ஒரு 20 இந்த கவிதைக்கும் எனக்குமான ஒரு இடைவெளி உருவாகிவிட்டது. அதற்கு பிறகு 2019 என்னுடைய முதல் நூலை நான் வெளியிட்டேன்.
2: ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய முதல் படைப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல கவிதை எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. கவிதை ஒரு எழுத்தாளருடைய முதல் எழுத்து வந்து அதிகபட்சம் கவிதையில இருந்து ஆரம்பமாகும். அந்த கவிதை எழுதுறதுக்கு நிறைய கற்பனைகள் இருக்கணும், அதே சமயத்துல அறிவியல் சார்ந்த உண்மைகளும் அதுல கலந்திருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய மொழியோட

0: புரிதல் நிறைய இருக்கணும். அப்போ அந்த சின்ன வயசுல கவிதை எழுதின அனுபவம் எப்படி இருந்தது?
1: நிச்சயமாக அந்த வயசுல நீங்க சொன்னது மொழி பற்றிய புரிதலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அன்றைக்கு மனதில் ஏற்பட்ட உணர்வுகளை வார்த்தையாக எழுதணும். பொதுவாக கவிதை அப்படிதான் வரும், உணர்ச்சி பெருக்கெடுப்பது தான் கவிதை. அந்த அடிப்படையில் அப்படிதான் வந்தது, அதை தான் எழுதணும். இப்பதான் அதனுடைய மொழி, அதற்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத எழுத எழுத கற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
0: முதல்ல வந்து உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் மட்டும் கவிதை எழுதியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல மொழியை திணிச்சு அறிவியலை புகுத்தி
1: எல்லா விஷயங்களும், அதுக்கு பிறகுதான் அந்த கவிதைக்குள்ளால எதை எதையெல்லாம் நம்ம கொண்டு வரணும், எதெல்லாம் உள்ள வந்தா அது ஒரு முழுமையான கவிதையாக இருக்கும்ங்கறத அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: அறிவியலுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அறிவியலும் தமிழும் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு தமிழ் எழுதுறதுக்கு எவ்வளவு சுலபமா இருந்தது? அறிவியல் படிச்சதுனால நான் இதை எழுதினேன், அறிவியல் என் கையில இருந்ததுனால நான் தமிழை நான் இப்படி பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி எல்லாம் எழுதிருக்கீங்க?
1: அதாவது எனக்கு தமிழை பொறுத்தவரை தமிழ் ஆர்வம் என்பது வந்து எனக்கு சிறு வயதிலேயே உண்டு. சின்ன வகுப்புல படிக்கும்போதே என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும், அதை ஆசிரியர்கள் பாராட்டுவாங்க. அப்ப அங்கிருந்தே அந்த ஆர்வம் பிறந்தது. அப்ப அந்த ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம் தான் எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. ஆனா கல்லூரிக்கு வருகிற பொழுது இன்னைக்கு இருக்கிற வழிகாட்டுதல்கள் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் கிடையாது, எதை படிக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தா நான் தமிழையே முதன்மை பாடமா எடுத்து படித்து தமிழ்ல ஒரு உச்சத்தை தொட்டிருப்பேன் கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு அந்த வழிகாட்டுதல் இல்லாததுனால அன்னைக்கு அந்த வயசுல தெரிஞ்சது பிஏ படிக்கணுமா பிஎஸ்சி படிக்கணுமா அப்படின்னா பிஎஸ்சி தான் பெருசு அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அன்னைக்கு இருந்தது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன். அப்படி எனக்கு கல்லூரியில நான் எடுத்த மார்க்குக்கு கிடைச்சது இளங்கலை விலங்கியல், அதனால அதை படிச்சேன், அதுல வேற எந்த நோக்கமும் இல்ல. ஆனா அறிவியலுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் அறிவியல் கலந்திருக்கிற மாதிரி அறிவியலுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னா சயின்ஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அறிவியல் கருத்துக்களை இலக்கிய வடிவத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அது நிறைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் இருக்கு, என்னுடைய எழுத்துக்கள்ல கூட கவிதைகள்ல கூட அறிவியல் சார்ந்த விஷயங்களை நானும் எழுதியிருக்கிறேன், இலக்கியமாக அறிவியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பிரிச்சு பார்க்க முடியாது. நான் ஒரு அறிவியல் ஆசிரியராக இருக்கிறேன், அந்த அறிவியல் ஆசிரியராக இருந்ததுனால என்னுடைய கவிதைகள்ல கூட நான் அறிவியல் பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்த விஷயங்களை கவிதையிலும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கூட என்னுடைய ஒரு கவிதையில கூட இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். சில வரிகளை வாசிக்கிறேன். சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது பழமொழி, சிறு துகள்களின் சங்கமம் பருப்பொருள் என்பது அறிவியல் மொழி. ஆடை அளப்பது அளவுகோல், அந்த அளவை கற்பதே அளவீட்டியல், இது அறிவியல். தள்ளுதலும் இழுத்தலும் இசையாகும், ஓய்வும் இயக்கமும் அதன் நிலையாகும். உடலுக்கு ஆற்றல் தருவது உண்ணும் உணவே, ஒளியும் ஒரு வகை ஆற்றலே, ஒளி மூலம் அதை தருதே. உலகின் அழகை காண கண்களில் கருவிழி, காண்பவைகளை படம் எடுக்கும் புகைப்பட கருவி. இப்படி அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை கவிதைகளையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்க முடியும்.
0: இது சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு ஞாபகம் வருது. நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து அல்லி கொடிய காத்து அசைக்குது அப்படிங்கிற ஒரு வரியை எழுதியிருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்குமே அல்லி வந்து கொடியா இல்ல ஒருவேளை செடியா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருக்கு. உடனே அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக பேராசிரியர் கூ ஞான சம்பந்தர் கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டு இல்ல அது கொடிதான் அப்படிங்கறத அவரு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு பாடல தொடர்ந்து எழுதியிருக்காங்க. இதுல இருந்து அறிவியலும் தமிழும் நிறைய இடங்கள்லயும் தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கலாம். சரி, ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு உங்களை நாங்க அறிமுகப்படுத்தணும். எழுத்து வேற பேச்சு வேற. எழுத்து நம்ம வந்து யாருக்கும் தெரியாம ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து எழுதிடலாம், ஆனா பேச்சு அப்படி இல்லை. அதுவும் மேடை பேச்சுங்கிறது 10 பேர் முன்னாடி பேசும்போது அதுல நமக்கு உண்டாகிற உணர்வுகள் வேற. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சாளரா எப்போ உங்களுடைய கன்னி பேச்சு ஆரம்பமானது?
1: இந்த கன்னி பேச்சுங்கிறது எனக்கு சிறு வயதுலேருந்தே ஆரம்பிச்சதுதான். சிறு வயதுலேருந்தே ஊர்ல சபைகள்ல அமைப்புகள்ல போட்டிகள் வைக்கிற பொழுது பேச்சு போட்டியில போய் கலந்துவிடுவேன். அது போல பள்ளிக்கூடத்திலையும் சரி, படிக்கிற பொழுதும் பேச்சு போட்டிகள் போய் கலந்துவிடுவேன். ஆனா ஒரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் எந்த பேச்சு போட்டியிலுமே பரிசு வாங்கினது கிடையாது. ஆனா இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மேடைகளை பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஆக சின்ன வயசுலேருந்தே வந்ததுதான் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பெரிய பின்னணி உண்டு. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது எனக்கு மேடைகளில் பேசக்கூடிய 1-2 நண்பர்கள் கல்லூரியில் எனக்கு வகுப்பு தோழர்களாகவும் கல்லூரி தோழர்களாகவும் வந்தாங்க. அப்போ அவர்கள் பட்டிமன்றம் பேச போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட எனக்கும் மேடைகளில் பேசிக்கிட்டு இருந்த ஆர்வம் எனக்கு அவங்க கூட நெருக்கத்தை உண்டாக்குச்சு. அப்போ நான் சொன்னேன் நானும் ஒரு பட்டிமன்றத்துக்கு வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை நம்மளே ஒரு அமைப்பை உருவாக்குமே கல்லூரியில், நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு திருவிழா வந்தது அப்படின்னா பட்டிமன்றம் பிடிப்போம், நம்மளே ஒரு டீம் போட்டு ஒரு பேராசிரியரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல வந்து எங்களுடைய ஊர்

0: கோவில் திருவிழா வந்தது. உடனே நான் வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஒரு அமைப்பை போய் பார்த்து அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு காசு தர வேண்டாம், எதுவுமே தர வேண்டாம், ஒரு பட்டிமன்ற நடத்துறதுக்கு வாய்ப்பு மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இதை தோழர்கள்ட்ட சொல்லி ஒரு டீம் செட் பண்ணி எங்களுடைய கல்லூரியில் உள்ள ஒரு பேராசிரியர் நடுவரா வச்சு எங்களுடைய ஊர்லயே முதல் மேடை நான் அரங்கேற்றம் செய்யும். அதுதான் எனக்கு பட்டிமன்ற வாழ்க்கையில நான் முத முதல்ல காலடி எடுத்து வைத்த தருணம். அப்படிதான் என்னுடைய பேச்சு ஆரம்பித்தது.
1: அதாவது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வாய்ப்பை உருவாக்குங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாய்ப்பு
0: உருவாக்கிட்டீங்க.
1: பட்டிமன்ற பேச்சாளர், அதுக்கப்புறம் ஒரு நாடக நடிகர். நாடக நடிகர் அப்படிங்கறது மேடையில நிப்போம், நடிப்பை கொண்டு வரணும், அதுல நிறைய விஷயங்களை நம்ம கடத்தணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எழுத்து ஒரு பாணி அப்படின்னா பேச்சு ஒரு பாணி, நடிப்பு வேற பாணி. இப்போ இத ரெண்டையும் தாண்டி நடிப்புங்கிற பாணியில கால் எடுத்து வச்சிருந்திருக்கீங்க. நடிப்பு உலகம் எப்படி இருந்தது?
0: நான் வந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய வீரமாமுனியார் பேச்சாளர் பேரவைங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு இலக்கிய அமைப்பு. பட்டிமன்றம், விளக்காடு மன்றம், விவாத அரங்கம், வேடம் பணிந்த நாடக விசாரணை மன்றம், நாடகம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல நான் ஒரு 27 வருஷமா அந்த அமைப்புல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கதான் எனக்கு இந்த நாடகம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுல நிறைய நாடகங்கள்ல பல ரோல்கள் நடிச்சிருக்கிறேன். அது சமய பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது சமூக பாத்திரங்களாக இருக்கலாம், அப்படின்னு
1: நடிச்சிருக்கேன். சரி, ஒரே ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரம் நீங்க நடிச்ச ஒரு கதாபாத்திரம் இங்க நேயர்களுக்காக சொல்லுங்களேன்.
0: ஒரு சமூக நாடகத்துல ஒரு முதலாளிக்கு ஒரு வேலைக்காரனா, அதுவும் ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடிய முதலாளி, வந்து பணத்துக்கு மேல ஆசைப்படக்கூடியவர். இந்த வேலைக்காரன் எப்பவுமே அவரை அதை குத்தி காட்டியே நடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அது கிட்டத்தட்ட சினிமாவில் நாகேஷ் அவர்களுடைய ரோல் மாதிரி உள்ள ரோல். அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது. அது சிறப்பா நடிச்சு மிகப்பெரிய பாராட்டும் எனக்கு அதுல கிடைச்சது.
1: உலகத்திலே கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். அப்படிங்கப்ப நீங்க ஒரு கடினமான ஒரு விஷயத்த கையில எடுத்து பண்ணிருக்கீங்க. சரி, 2019 உங்களுடைய முதல் படைப்பு நீங்க கொடுத்ததா நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சொன்னீங்க. 2019 இருந்து 2026 வரைக்கும் எத்தனை படைப்புகள் நீங்க கொடுத்திருக்கீங்க?
0: இதுவரைக்கும் 6 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். 2019 என்னுடைய முதல் நூல் வந்து ஒரு ஆன்மீக நூல், இரண்டாவது நூலும் ஒரு ஆன்மீக நூல் தான். அதற்கு பிறகுதான் இலக்கியம் சார்ந்த நூல்கள் வெளியிட ஆரம்பிச்சேன். 2022 என்னுடைய முதல் கவிதை புத்தகம் காகிதப்புறா அப்படிங்கிற கவிதை புத்தகம் 2022 வெளியிட்டேன். அதை தொடர்ந்து 2023 தடங்க இன்னொரு கவிதை புத்தகம் வெளியிட்டேன். 2025 தோணின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் அதை வெளியிட்டேன். 2025 மாணவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை நூல், அன்புள்ள மாணவனுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டேன். அந்த நூல் தற்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார். இப்படி அந்த மொழிபெயர்ப்பையும் சேர்த்தா 7 நூல்கள் இதுவரை எழுதியிருக்கிறேன்.
1: 7 ஆண்டுகள்ல 7 படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. 7 புத்தகங்களுக்கான தேடல்கள் நிறைய இருந்திருக்கும்
0: நிச்சயமாக.
1: அப்போ ஆகிராவும் தேடல்களும், உங்களுடைய தேடல்கள் எதை சார்ந்து இருந்தது?
0: தேடலை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாசிப்பு. நிறைய வாசிக்கணும், வாசிச்சாதான் தொடர்ந்து இலக்கியத்துல பயணிக்க முடியும். அந்த வாசிப்பு என்னிடத்து இருந்தது. அது ஆரம்ப காலங்களில் ரொம்ப குறவா இருந்தா கூட நான் எழுத ஆரம்பித்த பிறகு நிறைய தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சேன். குறிப்பா கவிதைகள் எழுதுறதுனால பிரபலமான கவிஞர்கள் எல்லாருடைய கவிதை புத்தகங்களும் என்னுடைய வீட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட புத்தகங்கள் என்னுடைய வீட்டு லைப்ரரியில் வச்சிருக்கிறேன். அப்ப அதுல கவிதை சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கு, நிறைய நாவல்கள் இருக்கிறது, சிறுகதை தொகுப்புகள் இருக்கு, கட்டுரை தொகுப்புகள் நிறைய வச்சிருக்கிறேன். ஸோ இது எல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசிக்கிறது பழக்கம். இன்னொரு பழக்கம் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எதையாவது கொஞ்சம் ஆழ்ந்து வாசிச்சேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு லைன் அல்லது ரெண்டு லைன் எனக்கு பிடிச்சதுன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு கவிதை எழுதிடுவேன். இது என்னுடைய ஒரு சிறப்பு பண்பா, நானே என்ன வியந்து பார்க்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, கவிதை புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சிறு வயதுல விளையாட்டுத்தனமா எழுதிட்டு போறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு புத்தகமாக வெளியிட ஆரம்பித்து ஒரு கவிஞராக நம்ம சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு நம்முடைய கவிதைகள்ல தரம் இருக்கணும், அந்த கவிதைக்கான குவாலிட்டி வந்து உள்ளாடி இருக்கணும். அப்ப அதுக்காக நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிச்சோம், நிறைய தேடி தேடி படிச்சோம். வைரமுத்துடைய கவிதைகளா இருக்கலாம், அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளா இருக்கலாம், பழனி பாரதியினுடைய கவிதைகள், நா முத்துக்குமாருடைய கவிதைகள், இப்படி பிரபலமான எழுத்த கவிஞர்களுடைய நூல்களை எல்லாம் நிறைய வாங்கி வாங்கி வாசிச்சேன். இது என்னுடைய ஒரு தேடலாக இருந்தது. அதே போல இந்த நாவல் எழுத ஆரம்பிக்கிற பொழுதும் நான் இதுவரைக்கும் சிறுகதை எழுதினது கிடையாது, டைரக்டா நாவல் தான் எழுதினேன். அப்போ இந்த நாவல் எழுதுவதற்கு முன்னால நிறைய நாவல்களை தேடி பிடிச்சு வாங்கினேன், வாங்கி அதை வாசிப்பேன். எப்படி அந்த நாவலை வந்து கையாண்டிருக்கிறாங்க, இது எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஒரு நிகழ்வை எப்படி சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய வாசிச்சேன். வாசிச்சதன் வெளிப்பாடு தான் என்னால இப்படி புத்தகங்களை எழுத முடிந்தது.
1: நிறைய தேடி நிறைய படிச்சு அதுல இருந்து உங்களுடைய எழுத்துலக பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பகிர்தல். நம்ம எவ்வளவு பகிர்றோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய மனசு விரிவடைஞ்சிட்டே இருக்கும், அதன் மூலமா அந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பகிர்ந்திருப்பீங்க, நீங்க தேடி கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் யாருக்கிட்ட அதிகம் பகிர்ந்தீங்க, யாரெல்லாம் ஊக்குவிச்சாங்க?

0: பகிர்தலை பொறுத்தவரையில் நான் எழுத ஆரம்பித்த பிறகு ஏற்கனவே எனக்கு இந்த மேடையில் பேசுகிற அந்த ஒரு ஆற்றல் இருந்த காரணத்தினால நிறைய இலக்கிய கூட்டங்கள் நடக்கும். அதில் முதல்ல நான் வந்து கவிஞர் குமரி யாதவன் அவர்களுடைய இலக்கிய பட்டறையில் நான் மெம்பராக சேர்ந்தேன். அவங்க தான் எனக்கு இலக்கிய வழிகாட்டி அவங்கள தான் வச்சிருக்கிறேன். ஸோ அவங்க எனக்கு நிறைய கைட் பண்ணுவாங்க. அதனால என்ன, நான் ஒவ்வொரு புத்தகத்தை எழுதுகிற பொழுதும் அதனுடைய முதல் காப்பியை கொண்டு அவங்க கையில் தான் கொடுப்பேன், கொடுத்து வாசிக்க சொல்லுவேன். அப்போ அவங்க எனக்கு கைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இனி நான் எழுதுகிறத ஒருத்தட்ட மட்டும் இல்லை, எந்த புத்தகத்தை எழுதினாலும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிலையில் இருக்கிறவங்க கிட்ட அந்த புத்தகத்தை கொடுப்பேன். அது ஒன்று இலக்கிய தளத்தில் ஆழமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க, இன்னொன்று சாதாரண ஒரு வாசகராக இருப்பாங்க, ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருப்பாங்க, ஒரு மிடில் ஏஜில் உள்ள ஒருத்தங்களா, இப்படி ஒரு ஐந்து தரப்பட்ட பேர்கிட்ட அந்த புத்தகங்களை நான் கொடுக்கறது உண்டு. கொடுத்து அவங்க கிட்ட நான் இதை வாசிக்க சொல்லி அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு அதுக்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை நூலாக்குவதுக்கான முயற்சியை எடுப்பேன். நூல் ஆய்வரங்க நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். எப்படி மாதத்துக்கு இரண்டு நூல் ஆய்வரங்க கூட்டங்களில் பங்கேற்கிறது வழக்கம். நிறைய பேருடைய புத்தகங்களை பற்றி ஆய்வுரை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னை தொடர்ந்து என்னை வளர்த்து கொண்டே இருக்கிறது.
1: இதுவரை படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேயர்களே, இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

இத்துடன் இந்த இலக்கிய சூலை நிறைவு பெறுகின்றது. நேர்களே, உங்கள் நினைவுக்கு இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேர்லே நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேர்லையில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: Single competition. So far, India has won a total of 7 medals, including 6 gold, in this world-class yoga competition. In chess, 19-year-old Savita Srivastava has won the 2026 Women's Asian Individual Chess Championship in Ulaanbaatar, Mongolia. With this win, she also secured qualification for the 2027 FIDE Women's World Cup. In the one-off cricket test against Afghanistan, India ended day one with a score of 368 for 3 in their first innings at stumps in New Chandigarh. Centuries from KL Rahul and captain Shubman Gill put the hosts in a strong position. In tennis, 8-seeded Mira Andreeva of Russia won her maiden Grand Slam title after getting the better of Maya Szwalinska of Poland in straight sets in the women's singles final of the French Open. It was a dominant display by the 19-year-old, defeating Szwalinska 6-3, 6-3 to secure a memorable victory. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over coastal Karnataka, Kerala and Mahe tomorrow. Heavy rainfall conditions are expected over most parts of northeast India, interior Karnataka, Goa, Tamil Nadu, Puducherry and the Andaman and Nicobar Islands for the next 2 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds meeting with the Economic Advisory Council, reviews country's economic transformation and long-term development priorities. Centre introduces standard edible oil pack sizes to enhance transparency and promote uniform packaging practices. External Affairs Minister S. Jaishankar holds talks with his Nepalese counterpart Shishir Karnal in New Delhi, says India and Nepal collaborate closely to maintain security along their open border. Tensions across West Asia escalate as Iran launches ballistic missiles towards U.S. military facilities in Kuwait and Bahrain. That is all in the news at 9. Good night.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15:35. பவனிவரும் குமரிநிலா நேர்லை நிகழ்ச்சி. நேர்லை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240 290722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903257309. இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழகிய நிலாமுற்றத்தின் வெளிச்சத்தில் நிலாமுற்றத்தின் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாசர்கோயில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நன்றி அம்மா. அம்மா இன்னைக்கு வந்து பவுனி வரும் குமரி மேல முதல் பாடலாட்டு பிள்ளையோ பிள்ளை, இதுல இருந்து சிஎம்எஸ் ஐயா சுசீலா அம்மா பாடுன மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ அப்படி தோங்குற இனிமையான பாடலை
1: எல்லோருக்காகவும் அருமையான பாடல் வருது.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: சீதா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பவனி வரும் குமரி நிலாவின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், உற்சாகமா வந்திருக்கீங்களே. யார், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன படத்துல என்ன பாடல் வேணுமா?
3: படம் ரோஜா கூட்டம் பாட்டு. ஆப்பிள் பண்ணே நீ யாரோ.
2: ஆப்பிள் அந்த பாட்டு தான் வேணும் இல்லையா? ஆப்பிள் பெண்ணுக்கு ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ பாட்டு. சரியா, நன்றி நன்றி.
4: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலா வரும் நிலா மகளாய் குமரி பண்பள்ளிக்கும் அன்பான சோதரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு தோர்ந்து ஆண்டனி.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: சிட்டுக்குருவி திரைப்பட சோரி, அல்ல காவேரி கரையின் ஓரத்தில் அந்த பாடல் வரி தொடங்க சோரி. வாய்ப்புக்கு நன்றி சோரி. தேங்க்யூ தேங்க்யூ.
0: நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் பண்பலையில எல்லாரும் கேட்டு மகிழலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேரம் 9:33. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. பவனி வரும் குமரி நிலாவில் தன்னுடைய பாடலை கேட்க காத்துக் கொண்டிருக்கும் அந்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. படம் தூங்காதே தம்பி தூங்காதே, அது தாய் பெருமையை கூறிக்கிட்ட ஒரு பாடல். நானாக நான் இல்லை தாய் என்று தொடங்கும் பாடல் வேண்டும்.
3: தாயின் பெருமையை சொல்லக்கூடிய அருமையான பாடல் இல்லையா?
4: ஆமா.
3: சரி, உங்களுக்காகவும் நமது நேயர்கள் அனைவருக்காகவும் வருகின்றது தூங்காதே தம்பி தூங்காதே படத்திற்காக தாய் நானாக நான் இல்லை தாயை படம் பாடல்.
4: வாய்ப்புக்கு நன்றி.

0: நேர்களே, இது உங்கள் நினைவுக்கு. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உணவு பாதுகாப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேர்களே. நேரம் 9:39 நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. இந்த குமரி நிலாவின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கள்ளுக்கூட்டத்திலிருந்து ஆர் வரவேல் பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்? அழகன் படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் ஜாதி மல்லி இல்லையா? சரி, நீங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, அனைவரும் கேட்கலாம். நன்றி.

0: நாள் நேர்களே, நாளை பகல் 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் தலக்குளம் எஸ் பகவதி அம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். சாரி SORRY என்ற ஒற்றை சொல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம். நேரலே பவனி வரும் குமரி நிலாவில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்துக் கொண்டிருக்கும் நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
0: காலை வணக்கம். காலை மாலை எல்லா நேரமும் வருவீங்க. சொல்லுங்க சார்.
1: புன்னை நகர், ஜெயக்குமார். படம் வந்து ஒரு தெலுங்கு கட்டி படம். 10 அன்பு அந்த பாடல் வரி தொண்டர் வாரி இளையராஜா
0: பாடலை பற்றி அத்தனை விவரங்களும் சொல்லி பாடியும் காமிச்சிருக்கீங்க. இப்ப குமரி பண்பலை பாடுது பாருங்க, உங்களுடைய விருப்ப பாடலை எல்லோரும் கேட்டு மகிழா. நன்றி.

0: நேர்களின் நாளை மாலை 4:02 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் நடத்திய கட்டுரை போட்டியில் வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் 2 பரிசு பெற்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மாணவி சி மேபல் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் இடம்பெறும். நாளை மாலை 5:02 கிசான் விகாஸ் பத்ரா திட்டம் உரையாடல். தொடர்ந்து முல்லைச்சரம் கேட்கலாம். நேரம் 9:52. இந்த நேரத்தில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. இந்த நிகழ்ச்சியில் தந்த விருப்ப பாடலை கேட்க காத்துக்கொண்டிருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: மேடம் எனக்கு ரிக்ஷாக்காரன் படத்து கடலோரம் வாங்கிய காற்று இனிய பாடல் வேணும்.
0: கடலோரம் வாங்கி எங்க விட போறீங்க? இனிய காற்று.
1: இப்ப வந்து காற்று நேரம், மழை காலம், காற்று நேரம், அதனால இந்த பாட்டை
0: கேட்கறேன். கேக்குறீங்க, நம்ம ஊர் பக்கம் வயலோரம் விட போறீங்க இல்லையா? அனைவரும் சேர்ந்து கேட்கலாம் சார். நன்றி.
2: கடல்

0: வணக்கம், பவனி வரும் குமரிநிலா.
1: பவனி வரும் குமரி நிலா குமரி மகிழ்ச்சி மாவட்டத்தில் தீபராஜன்.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் முதல் மரியாதை. இந்த இரவு நேரத்தில் அந்த நிலாவை தான் கையில் அற்புதமான பாடல அனைவருக்கும் அந்த பாடலை
0: கேட்கலாம். நன்றி சார், நன்றி
1: நன்றி.

மயங்கும். மனசு மயங்கும். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசோட நின்று உருவாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் இதயம் படத்துல இருந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இளையராஜா தீபம் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில உங்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையோட. உங்களோட நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:06 ரொம்ப அழகான பாடல், ஏப்ரல் மேயில் பசுமை இல்லை அப்படின்னு போர்டா அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். குணா படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு, கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கேட்டணிஞ்சிருங்க இசையலையோட.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கமலஹாசன் மற்றும் ஜானகி குரலில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ அப்படின்னு பாட்டு தான் காத்துட்ருக்கு. பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் பாடியிருக்காங்க உன்னி கிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவங்களுடைய இசையில். கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

11:18 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ அப்படின்னு, இஸ் ரைட். அந்த பாட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத

அழகான பாட்டு தான். அடுத்ததாக உங்களுடைய செவிகளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடல் கொண்ட நீளம் கரைந்தாலுமே, உடல் கொண்ட ஜீவன் ஒய்ந்தாலுமே, முடியாது அண்டம் முடிந்தாலுமே, முடியாது நமது பந்தமே அப்படின்னு ரொம்பவே அழகான வரிகள் கொண்ட பாட்டு தான். மழை காற்று வந்து தமிழ் பேசுமா, மலை சாரல் வந்து இசை பாடுமா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேதம் படத்திலிருந்து ஸ்ட்ரைட் உங்களுக்காக அடுத்த பாடல் அதுதான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலோட. சுங்குடு நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:25 ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். மலை காற்று வந்து தமிழ் பேசுதா அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என் காதலா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பரணி அவங்களுடைய வரிகளில் இசைன்னு உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடல். திருடிய இதயத்தை அப்படின்னு பார்வை ஒன்றை போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் படத்துலேருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் மற்றும் சாதனா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரன் படத்துலேருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையில எவ்வளோ

11:36 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொய் சொல்லக்கூடாது காதலி அப்படின்னு எஸ் ரைட். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க பாட்டு கொஞ்சம் துள்ளலான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரைட், உங்களுக்காக என்ன பாட்டு காத்துட்ருக்கு?11:36 விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இகோ பாரதி. அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு அப்படிங்கிற பாடல் தான். சண்டை கோழி படத்துலேருந்து காத்துட்ருக்கேன். கீட்டணிஞ்சிருங்க இசலையோட இசங்கோடு நான் சகா பார்த்திபன்னா.

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல், தாவாணி போட்ட தீபாவளி அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் துளலான பாட்டு தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் பாடின பாடல், யுகபாரதி அவங்களுடைய இசையில், டிஎம்ஆ அவங்களுடைய இசையில், யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிங்கு ராஜா பாடத்துலேருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். நிலா வெட்டும் நெத்தியில் நெஞ்சுக்குழி மத்தியில் ஒரே ஒரு முத்தமையன் கோசலை அப்படிங்கிற பாட்டு தான் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. கீட்டணிச்சிருங்க. சரி, உடைய சுங்குடனான் சகா பார்த்திபன்.

11:41 பத்தியோட நிமிஷமாக கேட்டிருக்கு. நிலா வட்டம் நெத்தியில நெஞ்சுக்குழி மத்தியில் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சித்ரா மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் தூத்துக்குடி படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருக்கேன் இசையோடு.

இஸ் 11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். கேட்கறதுக்கு முன்னாடி நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய முகநூல் நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூல் பக்கத்தும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எஸ் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறது முகநூலில் பார்க்கும்போது நம்மோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இல்லையா. அதுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். யாரடி நீ மோகினி படத்திலிருந்து. எஸ் ரைட், இப்போ நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து. இனி இரவு வணக்கம். ஏப்ரல் மே பாடல் அனிமை தொகுப்பாளர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் இனிய இரவு வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கா திருப்பதி ஷியாமலா பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தனி சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஒழித்த பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் படத்திலிருந்து ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து இனியிற வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம்லேருந்து மகாதேவன் இனியிற வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனியிற வணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. வீரராகவன் வணக்கம் நண்பரே, மனதில் நிலைத்து நின்ற மயக்கும் பாடல்கள் விதம் பாடல்கள் பண்பலைக்கும் நன்றி ஃபேஸ்புக். வீரராகவன் மாதாவரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இணைய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி நிகழ்ச்சிக்கு

வாழ்த்துக்கள். அவினாசி பிரபு, ஸ்ரீதேவி சாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் என்ஆர்சி, இனி இரவு வணக்கம், நானும் தூங்காமல் பாடல்களை ரசித்து கொண்டே இருக்கிறேன். வி ரா செந்தில் முருகன், விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய வண்ணாரப்பேட்டை தான் சோமசுந்தர பிரபு. அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிணறிலிருந்து அபுதாகிர் ஒரு பெரிய மலர் கொத்தி அனுப்பியிருக்காரு. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜன், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரத்திலிருந்து பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இருக்காரு. முத்துக்குமார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, அருமையான பாடல்கள், திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், இனி இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி, கண்மணி அன்போடு பாடல் கேட்க அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகு ரத்தினம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, முத்துலட்சுமி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய இதயத்தோட கனகரதனம் அனுப்பியிருக்காரு. கமல் அன்பன் வெங்கடக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ் ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பேரையும் நான் படிச்சிட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, யாரடி நீ மோகினி படத்திலிருந்து, வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாடியிருக்கிறது, ஹரிஹரன் பாடியிருக்காரு. நாமத்துக்குமார் அவங்களுடைய இசையில், யுவன் சக்கர் ராஜா அவங்களுடைய இசையில், நாமத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் பாடல் காத்துட்ருக்கு. கீழ்ணிஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் பட படப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கத கதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு, ஏன் சார் இத்தனை பரபரப்பு?

0: ஐய இதுதான் மருந்து சீட்டா.
1: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்.
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்.

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்டு

பார்க்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து

0: முத்தம் தந்தா
1: அப்பா பக்கம் வந்தா
0: அம்மா முத்தம் தந்தா லல்ல

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம். பி சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து திருப்புற சுந்தரி எனும் பாடலை கேட்கலாம். கே ஜி யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டு ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நேரம் 5 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.